அங்கீகரிக்கப்பட்ட ஊடகமாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7 திகழ்கிறது. எனவே நாங்களும் இந்த ஃபீஃபா உலக கிண்ணத்தின் போட்டியின் அப்டேட்ஸை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம். 8:04

புறப்பட்டு இருக்கின்றது. நாளைய அதிகூடிய வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகிறது. டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 1 சதத்தால் உயர்வடைய இருக்கிறது. சரி, இப்பொழுது நாங்கள் போட்டி நிகழ்ச்சிக்கு செல்லும் நேரமாக இருக்கிறது. இன்று வியாழக்கிழமை என்று சொல்லும் பொழுது கலகலப்பு 3 போட்டி நிகழ்ச்சியூடாகத்தான் நீர்களை சந்திக்க காத்திருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக வளமையாவே நாங்கள் 3 பாடல்கள் இல்லாவிட்டால் திரைப்படங்களை எடுத்து அதனுடைய பெயரை இல்லாட்டி அந்த பாடல் வரிகளை குழப்பி ஒரு சொற்களை குழப்பிய சொற்கள் வரிகளை நாங்கள் வந்து உங்களுக்கு வழங்குவது வழக்கம். அந்த வகையில் இன்று 3 திரைப்படங்களின் பெயர்களை எடுத்து அதை குழப்பி சொற்களாக கொண்டு வந்திருக்கின்றேன். அதை வைத்துக் கொண்டு அந்த 3 திரைப்படங்களும் என்னை கண்டுபிடித்தால் நீங்களும் அழைத்து சொல்லலாம். 4164 வாயிலாக அந்த குழப்பிய சொற்கள் என்னென்று பார்த்தால், தங்க கண்ணும் உன்னை கொள்ளை குற்றம் சொல்லி இல்லை மீன்கள் கண்ணும் அடித்தால். தங்க கண்ணும் உன்னை கொள்ளை குற்றம் சொல்லி இல்லை மீன்கள் கண்ணும் அடித்தால். இந்த சொற்களுக்குள் பார்த்தீங்கன்னா 3 திரைப்படங்கள் ஒளிந்திருக்கின்றன. அவை என்னென்று கண்டுபிடித்தால் நீங்கள் அழைக்கலாம். 4164 554 4040. மீண்டும் அந்த சொற்களை பார்த்தால், தங்க கண்ணும் உன்னை கொள்ளை குற்றம் சொல்லி இல்லை மீன்கள் கண்ணும் அடித்தால் என்பதுதான் அந்த குழப்பிய சொற்களாக இருக்கின்றன. எனவே அழையுங்கள். 4164 5544 4040.

0: 8:11 நிமிடம் இசஃபம் வானிலையில் நம் உறவு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 5 கிரேட் கனேடியன் கசினோ ரிசார்ட்டில் இடம்பெறுகிறது. கார்த்திக் திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ என பல பாடல்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திருங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். நிகழ்ச்சி ஏற்பாடு வாண்டமெண்ட் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் விண்ட்ரா ப்ரொடக்ஷன். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக இலக்கம் 2225 மாக்கம் ரோட் யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்டுகளுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகிறது. நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 416-756-1200. எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்களும் கலகலப்பு 3 நிகழ்ச்சியில் அந்த குழப்பிய சொற்களை தந்திருந்தோம். அதை வைத்துக்கொண்டு 3 திரைப்படம் என்ன என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கிறது. அந்த சொற்களை சொல்லிக்கொண்டு நேர்களையும் இணைத்துக் கொள்ளும் நேரமாக இருக்கிறது. தங்க கண்ணும் உன்னை கொள்ளை குற்றம் சொல்லி இல்லை மீன்கள் கண்ணும் அடித்தால் என்பதுதான் அந்த குழப்பிய சொற்களாக இருக்கிறது. இணைந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம்.
1: வணக்கம். தேவகுமார் ராதாகிருஷ்ணன், நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் தேவகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறோம், உற்சாகமா இருக்கிறோம். வேண்டா, கனடா 6 அடிச்சிருக்கு,
0: சந்தோஷமான விஷயம். சரி சொல்லுங்க, என்ன பதில நினைக்கிறீங்க?
1: உன்னை சொல்லி குற்றம் இல்லை, தங்க மீன்கள் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால்.
0: சரி, உற்சாகத்தோடு கலந்து கொண்டதுக்கு நன்றி தேவகுமார்.
1: கனடிய விளையாட்டு வீரர்களுக்கு நமது வாழ்த்துக்கள்.
0: நிச்சயமாக வாழ்த்துக்கள். நன்றி நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நீங்களும் அழைக்கலாம் 416-554-4040 வாயிலாக. தங்க கண்ணும் உன்னை கொள்ளை குற்றம் சொல்லி இல்லை மீன்கள் கண்ணும் அடித்தால் என்பதுதான் அந்த குழப்பிய சொற்களாக இருக்கிறது. எனவே நீங்களும் இணைந்து பதிலோடு இணைந்து கொள்ள 416-554-4040. ஃபிஃபா உலகக்கண்ட போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எனவே தற்போது இன்று இடம்பெற்ற வேங்கூரில் இடம்பெற்ற கனடா மற்றும் கட்டார் போட்டி முடிவடைந்த நிலையில் கனடா வந்து 6-0 என்ற ஸ்கோர் அடிப்படையில் வெற்றி பெற்றிருக்கிறது. 6 தட்டிய வண்ணம் கனடாவின் மேட்ச் என்றே சொல்லக்கூடிய வகையில் கனடா வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே இது கனடியர்களுக்கு ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு வெற்றியாகத்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று 9 கூட இன்னொரு மேட்சும் இருக்கிறது, ஒரு போட்டி. இன்று மெக்சிகோ மற்றும் சவுத் கொரியாவுக்கான போட்டி 9 மெக்சிகோவில் இடம்பெற இருக்கின்றது. மேலும் பல அப்டேட்ஸுடன் நாங்களும் உங்களை தொடர்ந்தும் 9 வரைக்கும் நீங்களும் கேட்கலாம் எஸ்எஃப்எம் 102.7 ஊடாக. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது கலகலப்பு 3 நிகழ்ச்சியூடாக நீங்கள் இணைந்து கொள்ள 4

8:27 நிமிடம் மிஸ்டர் வானலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். கலகலப்பு 3 நிகழ்ச்சியில் குழப்பிய சொற்களை தந்திருந்தோம். அதை வைத்துக் கொண்டு 3 திரைப்படங்கள் அதற்குள் இருக்கிறது, ஒளிந்திருக்கிறது என்றுதான் சொல்லியிருந்தோம். அந்த குழப்பிய சொற்களையும் சொல்லி என்னென்ன திரைப்படங்கள் என்று பார்த்துடலாம். தங்க கண்ணும் உன்னை கொள்ளை குற்றம் சொல்லி இல்லை மீன்கள் கண்ணும் அடித்தால் என்பதுதான் அந்த குழப்பிய சொற்களாக இருந்தன. இவை இந்த சொற்களுக்குள் இருக்கும் அந்த 3 திரைப்படங்கள். முதலாவது திரைப்படமாக 2013 வெளிவந்த தங்க மீன்கள் என்ற திரைப்படம். இரண்டாவது திரைப்படம் 1990 வெளிவந்த உன்னை சொல்லி குற்றம் இல்லை. மூன்றாவது திரைப்படமாக 2020 வெளிவந்த கண்ணும் கண்ணும் கொள்ளை அடித்தால் என்ற திரைப்படம். எனவே இணைந்து சிறப்பித்த நேயர்களுக்கு நன்றி. 8:28 தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இஸ்எஃப்எம் வானொலியோடு.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எனிகர் முறையில் கையெழுத்தப்பட்டுள்ள நிலையில் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற இருந்த உத்தியோகபூர்வ கையெழுத்து நிகழ்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையேயான அடுத்த கட்ட தொழில்நுட்ப மட்ட பேச்சுவார்த்தைகள் தனித்தனி கட்டங்களாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரானின் மறுசீரமைப்பு மற்றும் பொருளாதார மீட்புக்காக 300 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை அமெரிக்கா நேரடியாக வழங்காது என்றும் ஒப்பந்த நிபந்தனைகளை முழுமையாக பின்பற்றினால் மட்டுமே ஈரான் அதிலிருந்து பயனடைய முடியும் என்றும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தெரிவித்துள்ளார். மறுபுறம் இந்த ஒப்பந்தம் ஈரானின் கண்ணியத்தையோ சுயாதீனத்தையோ பாதிக்கவில்லை என ஈரான் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனு மேலதிக விசாரணைக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய சுகீஸ்வர பண்டார மத்திய குற்றவியல் விசாரணைகளின் பணியகத்தில் இன்று காலை கைது செய்யப்பட்டு எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் கட்டணமில்லா பயணம் செய்வது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது மாநிலம் முழுவதும் பெண்கள் கட்டணமில்லா பயணம் திட்டத்தை செயல்படுத்துவது, புதிய குளிர்சாதன மின்சார பேருந்துகளை கொள்வனவு செய்தல், கட்டணம் செலுத்த ஸ்மார்ட் கார்டு முறையை அமல்படுத்தல் போன்றவை நடைமுறைப்படுத்த முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: Everything you need is found only here. East FM 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: ടൊറന്റോ ശ്രീ സെൽവ വിനായകർ ദേവസ്ഥാനം, ബറുഡാന്ത് മഹോത്സവ വിജ്ഞാപനം, ജൂൺ 21 ഞായറു കൊടിയേറ്റം, ജൂൺ 26 വെള്ളിക്കിഴമ തിരുമഞ്ച തിരുവിഴ, ജൂലൈ 1 ബുധൻകിഴമ മാമ്പഴ തിരുവിഴ, ജൂലൈ 2 വ്യാഴൻ വേട്ടി തിരുവിഴ, ജൂലൈ 3 വെള്ളി സപ്പരം, ജൂലൈ 4 സനി തേർ തിരുവിഴ, ജൂലൈ 5 ഞായറു തീർത്ഥം, ജൂലൈ 6 തിങ്കൾ പൂങ്കാവനം, ജൂലൈ 7 செவ்வாய் വൈരവർമടി. അടിയാർ അനവരെയും അൻപുടൻ അളിക്കുന്നത് ശ്രീ സെൽവ വിനായകർ ദേവസ്ഥാനം, 3411 മക്നിക്കൽ അവന്യൂ, ஸ்காபரோ, 416-299-9955.
3: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
4: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக. மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kindlytaste.com.
0: East FM 102.7 Kittale. Summer. East FM 102.7.

8:48 மிஸ்டஃபம் வானலையில் நம்ம ஊர் இவனி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் இந்த பொழுதில் கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். சமூகம் சார்ந்த விடயங்களை உங்களுடைய ஊர் ஒன்று குடல்கள், பாடசாலை ஒன்று குடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கின்றது. எனவே அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, வர்த்தலை விழான் மக்களின் கோடை கால ஒன்று கூடல் 2026, இது ஜூன் மாதம் 20 காலை 10 முதல் மாலை 6 வரை மார்னிங் சைட் பார்க் இலக்கம் 10 நடைபெற இருக்கிறது. எனவே அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறார்கள். வளமை போல இம்முறையும் மதிய உணவு சிற்றுண்டிகள் வகைகளையும் தந்துதவுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றார்கள். தொடர்புகளுக்கு 6479138080, அது வர்த்தலை விழான் மக்களின் கோடை கால ஒன்று கூடல் 2026. இன்னொரு நிகழ்வையும் பார்த்திடலாம். இது வந்து கந்தர்மடம் மக்கள் ஒன்றியம் சம பிக்னிக் 2026 ஜூன் மாதம் 28 காலை 9 முதல் மாலை 6 வரை நெல்சன் பார்க் ஸ்காப்ரோவில் இடம்பெறப் போகின்றது. 1555 நெல்சன் ரோட் ஸ்காப்ரோவில் தான் இந்த ஒன்று கூடல் இடம்பெறப் போகிறது. எனவே தொடர்புகளுக்கு நீங்கள் அழைக்கலாம் 4167383370, அது கந்தர்மடம் மக்கள் ஒன்றியம் வழங்கும் சம பிக்னிக் 2026. இன்னொரு நிகழ்வையும் பார்த்தலாம். இதுவும் ஜூன் மாதம் 28 இடம்பெறுகிறது. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி ஜஃப்னா சென்ட்ரல் காலேஜ் பழைய மாணவர் சங்கம் கனடா நடாத்தும் நிதிசேர் நடைபவனி இடம்பெறப் போகிறது. ஜூன் மாதம் 28 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மெலிக்கன் பார்க் ஸ்காப்ரோவில் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கு இந்த நிதி அன்பளிப்பு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நல்ல நோக்கத்திற்காக அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். யாழ் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கனடா. தொடர்புகளுக்கு 6479905. இன்னொரு நிகழ்வையும் பார்த்திடலாம். இது வந்து ஜூலை மாதம் 11 இடம்பெற இருக்கும் பிராட்ஃபர்ட் தமிழ் அசோசியேஷன் வழங்கும் சம்மர் ஃபெஸ்டிவல் அங்கர் பார்க் 88 டான் ரோட் குயின்ஸ்வில்லில் காலை 10 முதல் மாலை 8 வரை ஜூலை மாதம் 11 பிராட்ஃபர்ட் தமிழ் அசோசியேஷன் வழங்கும் சம்மர் ஃபெஸ்டிவல் இடம்பெற இருக்கின்றது. தொடர்புகளுக்கு அழைக்கலாம் 2895000023. 8:50 சமூகம் சார்ந்த விடயங்களை கேட்டீர்கள். கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதியூடாக உங்கள் ஊர் ஒன்று குடல்கள், பாடசாலை ஒன்று குடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்டெஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com.

அந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். நேரம் 8:55, இரண்டு விஷயங்களை பார்த்துள்ளலாம். டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் இன்று நள்ளிரவு 12 முதல் வாகன எரிபொருளின் விலை ஒரு சதத்தால் உயர்வடைய இருக்கின்றது. காலநிலையை பார்த்தோம் என்று சொன்னால் தற்போது 17°C உடல்நிலை 15 இருக்கின்றது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 13°C உடல்நிலை 11 இருக்கப்போகின்றது. நாளை வெள்ளிக்கிழமை காலை வேளையில் 15°C, மதிய பொழுதுகளில் 21°C, மாலை வேளையில் 18°C, இரவு வேளைகளில் 13°C, அதிகூடிய வெப்பநிலையாக 21°C மதிய பொழுதுகளில் இருக்கப்போகிறது. மதிய வேளையில் மழைக்குரிய சாத்தியக்கூறுகளும் எதிர்கூறப்பட்டிருக்கின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம், நேர்களே.

0: உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
1: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
0: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
1: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
0: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட 416-704-8074.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421.
7: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன், எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன தரிப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
8: என்ன யோசனை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
1: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: Your favorite music
12: on your favorite station, 102.7.
13: It's East FM.
14: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
15: For today's hits and all-time favorites,
16: 102.7.

0: station with the best music.
1: I love the music.
2: Best
3: this
2: music.
3: Is East FM.
4: Feel the power.
5: Feel the bass.
6: 102.7 FM.
7: ஓ சன்னதி குடி, ஓ சன்னதி குடி.

लौट के आने की इस दिल में आस जगा के जाना, या फिर जाते जाते

0: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 திகதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 திகதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-1109.
1: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
2: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
1: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
3: 10% down udan commercial mortgage.
1: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
4: Commerce Ventures 416-457-0651.
3: 416-457-0651. Some conditions may apply.
5: Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் 1 PHEV-களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட்களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
8: புதிய கிளை ஸ்காப்ரோவில் ஜூன் 1 தேதி மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS Saloon and Barbershop, 5650 Shepherd Avenue East, Unit 5, Markham and Shepherd Hill, Chinese Cultural Center முன்பாக ஸ்காப்ரோவில். கண்ணா 416-303-0881. உதயன் 6475395601.
9: RKS Saloon.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions. Tanabalasingham, 416-298-2777. MortgageSolutions.ca.
4: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
1: அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்காக ஆஷாவாவில் கிராண்ட் ஓபனிங் சிந்து கிச்சன். முதன் முதலாக 10 வகையான மீட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல், 10 வகையான சீ ஃபுட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சல், விவிடி ஸ்டைல் கோழிப்புக்கை, பிரியாணி வகைகள், கொத்துரொட்டிகள், இன்னும் பல. June 20 சனிக்கிழமை 13/4 ஹாமனி ரோட் நோர்த் ஆஷாவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். ஸ்காப்ரோ மாக்கம் டூராம் பகுதிகளுக்கு டெலிவரி சேவைகளும் வழங்கப்படும். 647-710-2709.
5: Camsonic Security Camera. இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. Camsonics 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 647-302-5748. 647-302-5748. Camsonics.com.
6: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.

0: பாட்டு நாலு விஷயம்.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப்லனும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal. இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin தலைமையில் இயங்கும் Focus Education Services இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 647-534-4509 மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000. தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்டீல்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மாக்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham,
6: 416-461-6401.
7: நல்ல பாட்டு நாலு விஷயம்.
8: FM 102.7 East FM.ca.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 416-817-5060. You are in good hands with Allstate.
6: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: It's just everything about her. No, it's not her face. It's beyond that.
1: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7. வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் FM 102.7.

0: போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989. Some conditions may apply.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh 437-243-1719 437-243-1719.
3: பாசிக்குடா கார்டன்ஸ் நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன் 6478182798 6478182798.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல் June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியா ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372672394 416-289-9993.
3: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6477-996-5922 6475490059.
4: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்
5: ஈஸ்ட் எஃப்எம்

0: திசையெங்கும் கேட்கும் இசை
1: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
1: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
1: 2225 மார்க்கம் Road, Suite 307, 6474780144.
3: என்ன
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏர்ட்ட அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
1: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
8: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே, ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
0: நல்ல பாட்டு, நாலு விஷயம், FM 102.7, East FM.ca.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி,
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
0: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடித்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு, 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487, 416-371-1487.
8: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
9: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திரத்தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுவர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
10: காற்றில் பரவும் இசை போல
11: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
12: அதுதான் எதுவோ
11: அனலாக கொதித்தது இந்த மனது.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

மொழிகளுக்கெல்லாம் முதல் மொழியாக ஆன்றோர்கள் கருதும் மொழி, மூத்த குடி முன்னோர்கள் வாய் திறந்து பேசிய தமிழ் மொழி. அறியாமை என்னும் இருளகற்றி அறிவொளி சுடரை ஏற்றி வைத்து கம்பன் வள்ளுவன் போன்ற சான்றோர்களை அறிமுகப்படுத்திய உன்னத மொழி. அறியாமை என்னும் இருளகற்றி அறிவொளி சுடரை ஏற்றி வைத்து கம்பன் வள்ளுவன் போன்ற சான்றோர்களை அறிமுகப்படுத்திய உன்னத மொழி. மேன்மை பொருந்திய பல மேலைநாட்டு அறிஞர்கள் வியந்த மொழி. பல நூற்றாண்டுகள் கடந்து வந்தாலும் பழமை மாறாது மதுரமாய் ஒலிக்கும் எங்கள் மொழி. தமிழ் மொழி வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைய நாள் மட்டுமல்ல, எந்த நாளும் இனிய நாளாக அமையட்டும்.

அன்பினால் இந்த உலகை ஆள முடியும். உலகில் அன்பு ஆட்சி செய்யட்டும். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழட்டும். இந்த இனிய காலை பொழுதில் எல்லோருக்கும் காலை வணக்கம்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

என்றும் எந்த நாளும் நல்ல நாளே. அதேபோல் இந்த நாளும் அமைய உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். eastfm.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதிலும் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்சலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 19ஆம் தேதி 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை புத்தம்புதிய காலை இப்பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஸ்டெஃபம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்டெஃபம் 102.7 மற்றும் ஈஸ்டெஃபம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: தினம் ஒரு குரல் கேட்டீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த

0: 7:09. பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வெளியில் வெப்பநிலை 16°C இருக்கிறது, 15 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 22°C வெப்பநிலை இருக்கும். சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும் என எதிர்ப்பு கூறல்கள் தெரிவித்திருக்கின்றன. வார விடுமுறை பொறுத்தவரையிலும் ஓரளவிற்கு சூரிய ஒளி நிறைந்திருக்கின்ற நாளாக இருக்கும். சனிக்கிழமை 23°C ஞாயிற்றுக்கிழமை 21°C கூடுதல் வெப்பநிலை இருக்கப் போகிறது. ஞாயிற்றுக்கிழமை இரவு பொழுதில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. திங்கள் காலை வரையில் மழை வீழ்ச்சி இருக்கும். திங்கட்கிழமை 5 mm வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. 20°C கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். செவ்வாய் 23°C புதன் 22°C வெப்பநிலை இருக்கப் போகிறது. புதன்கிழமையும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மாலை வேளையில் வியாழன் 22°C இருக்கும். மழை தூறல் நிறைந்த நாளாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 23°C வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல்.
1: காதலில் காதலில் காதலில் நிறமுண்டு.

0: ஈஸ்டெஃப் நூற்று ரெண்டு தசமேழு காசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 7:17. கனேடிய செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதிக்கு குஸ்மா வர்த்தக ஒப்பந்தத்தில் ஆர்வம் இல்லை என்பது ரகசியமானது அல்ல என கனடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். வட அமெரிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இல்லாமலேயே அமெரிக்கா சிறப்பாக செயல்படும் என டொனால்டு டிரம்ப் அண்மையில் தெரிவித்த கருத்து குறித்து பிரதமர் மாகாணி ஆச்சரியம் எதனையும் வெளியிடவில்லை. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மீது அமெரிக்க ஜனாதிபதிக்கு பெரிய அளவில் விருப்பமில்லை என்பது ஒன்றும் ரகசியமானது அல்ல என கூறும் மாகாணி, அதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் வர்த்தக விடயங்களில் முன்னேற்றம் காண முடியாது என்று அர்த்தமல்ல எனவும் தெரிவித்தார். வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் ஆரம்பத்தில் 2 வாரங்களுக்கு முன்னர் G7 உச்சி மாநாட்டில் புதன்கிழமை செய்தியாளர்களிடம் டொனால்டு டிரம்ப் இந்த கருத்தினை தெரிவித்தார். இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை தேவையற்றது என ஒருபுறமும் அதன் புதுப்பித்தலுக்கு தான் ஒப்புதல் அளிக்கக்கூடும் என மறுபுறமும் சூசகமாக தெரிவித்து முரண்பட்ட சமிகைகளை டொனால்டு டிரம்ப் தொடர்ந்தும் வெளிப்படுத்தி வருகிறார். கனடா அமெரிக்கா மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக இந்த வருடம் கட்டாய மறு ஆய்வுக்கு செல்ல வேண்டிய நிலை தோன்றியுள்ளது. கனடாவும் மெக்சிகோவும் இந்த ஒப்பந்தத்தை 16 ஆண்டுகளுக்கு நீடிப்பதற்கு கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க தூதரக துப்பாக்கிச்சூடு குறித்த குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த சந்தேகநபர் கைது செய்யப்பட்டார். கடந்த மார்ச் மாதம் அமெரிக்க துணை தூதரகத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த 19 வயது சந்தேகநபர் தற்போது கைது செய்யப்பட்டதாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்தது. டொரண்டோ பெரும்பாகத்தில் துப்பாக்கிச்சூடுகளை நடத்துவதற்காக இளைஞர்கள் பயன்படுத்தியதற்கான விரிவான விசாரணை குறித்து புதிய விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இந்த கைது குறித்த அறிவித்தலை காவல்துறை வெளியிட்டது. தூதரக துப்பாக்கிச்சூடு தொடர்பில் தேடப்பட்டு வந்த 2வது சந்தேகநபரான ஜாரா ஜாபி கைது செய்யப்பட்டதை காவல்துறை நேற்று உறுதிப்படுத்தியது. இது தொடர்பிலான செய்திக்குறிப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்ட ஜாரா ஜாபி கைது செய்யப்பட்டதை காவல்துறை உறுதிப்படுத்தியிருக்கிறது. மார்ச் மாதம் 10ஆம் தேதி காலை 5:30 யூனிவர்சிட்டி அவென்யூ கட்டிடத்தில் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது. இந்த கட்டிடத்தினால் அமெரிக்க துணை தூதரகம் பாதிக்கப்பட்டது, ஆனால் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. இளைஞர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டு டொரண்டோவில் சமீபத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடுகளுக்கு பின்னணியில் வெளிநாட்டு சக்திகள் இருப்பதாக நம்புவதாக கனடாவின் குற்றத்தடுப்புக்கான செயலாளர் ரூபி சகோட்டா தெரிவித்த மறுநாள் இந்த கைது தொடர்பான செய்தி வெளியிடப்பட்டது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களுக்கும் வெளிநாட்டுக்கும் தொடர்புகள் உள்ளதா என்பதை காவல்துறை இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் யூத வழிபாட்டுத் தலங்கள், யூத பாடசாலைகள், அமெரிக்க தூதரகம் உள்ளிட்ட பல்வேறு இலக்குகளை நோக்கி துப்பாக்கிச்சூடுகளை நடத்துவதற்காக சமூக விரோதிகளால் இளைஞர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவதாக இந்த வார ஆரம்பத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டொரண்டோ காவல்துறை தலைமை அதிகாரி மைரோன் டெமிக் தெரிவித்தார். இந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பான மற்றொரு சந்தேக நபரான 18 வயதுடைய ஷெல்டன் ட்ரேசி ஸ்டுவர்ட் என்பவர் காவல்துறையால் அடையாளம் காணப்பட்ட நிலையில் June 11 கைது செய்யப்பட்டார். ஐரோப்பாவில் 18 பயங்கரவாத தாக்குதல்களை திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஈராக்கியரை டொரண்டோ அமெரிக்க துணை தூதரகத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டுடன் கடந்த மே மாதம் அமெரிக்க நீதித்துறை தொடர்பு படுத்தியது. துப்பாக்கிச்சூடு நடத்தும் இந்த வலையமைப்புக்கு பின்னால் யார் உள்ளார்கள் என்பதை துல்லியமாக கண்டறிய காவல்துறை விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக டொரண்டோ காவல்துறையின் தலைமை அதிகாரி தெரிவித்திருந்தார். பணியின்போது உயிரிழந்த ஓபிபி அதிகாரியின் இறுதிச் சடங்கு நேற்று நடைபெற்றது. கடந்த வாரம் வடக்கு ஒன்டாரியோவில் பணியின்போது 29 வயதான ஒன்டாரியோ மாகாண காவல்துறை அதிகாரி டொரோன் பாலி உயிரிழந்தார். வியாழன் நடைபெற்ற உணர்ச்சி பூர்வமான இறுதிச் சடங்கில் அவருடைய தன்னலமற்ற தன்மை தைரியத்திற்காக டொரோன் பாலி நினைவு கூறப்பட்டார். இறுதி நிகழ்வில் பிரமுகர்கள், குடும்ப உறுப்பினர்கள், அவருடன் இணைந்து பணியாற்றிய நூற்றுக்கணக்கான ஓபிபி அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். இந்த இறுதிச் சடங்குகள் பிரார்த்தனையோடு ஆரம்பித்தன. இந்த நிகழ்வில் ஆன்டாரியோ ஆளுநர் நாயகம் எடிட் டுமோட், ஆன்டாரியோ மாகாண முதல்வர் டாக் ஃபோர்டு, ஓபிபி ஆணையாளர் தோமஸ் கேரிக் மற்றும் ஓபிபியின் தலைமை கண்காணிப்பாளர் கரால் தோமஸ், உயிரிழந்த ஓபிபி அதிகாரியின் மனைவியான கோமல் ஷர்மா பாலி மற்றும் உயிரிழந்த ஓபிபி அதிகாரியின் தந்தையான அசோக் பாலி உட்பட்டவர்கள் உரையாற்றினார்கள். ஹெர்ஸ்ட் பகுதியில் நடைபெற்ற ஒரு விசாரணையின் போது படுகாயமடைந்த ஓபிபி அதிகாரி டொரோன் பாலி உயிரிழந்தார். பிராம்டனை பூர்வீகமாக கொண்ட இவர் ஓபிபியின் டாஃபின் பிரிவில் ஜேம்ஸ் பே பிரிவுடன் 2.5 ஆண்டுகள் பணியாற்றியிருந்தார். ஓபிபி அதிகாரிகள் விசாரணை ஒன்று முன்னெடுத்துக் கொண்டிருந்த சமயம் அவர்கள் மீது வாகனம் ஒன்று மோதிய போது சம்பவ இடத்தில் டொரோன் பாலி உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. இதில் 18 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக முதலாம் நிலை கொலை குற்றச்சாட்டு உட்பட்ட குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. ஃபீஃபா 2026 உலகக்கிண கால்பந்தாட்ட போட்டித் தொடரின் 2வது போட்டியில் கனடா வெற்றி பெற்றுள்ளது. கனேடிய உதைபண்டா பந்தாட்ட வரலாற்றில் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியாக இது கொண்டாடப்படுகிறது. ஃபீஃபா தொடரில் கனடாவின் 1வது வெற்றியாகவும் பதிவாகியிருக்கிறது. கனடா இந்த ஆட்டத்தில் ஆதிக்கம் செலுத்தி தனது 1வது உலகக்கோப்பை வெற்றியினை பதிவு செய்துள்ளது. நேற்று நடைபெற்ற போட்டியில் கட்டார் அணியை 6-0 என்ற கோல்கள் கணக்கில் கனடா வீழ்த்தியது. இதன் மூலம் ஆண்களுக்கான உதை பந்தாட்ட போட்டியில் கனடா தனது 1வது வெற்றியினை பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியானது சுவிட்சர்லாந்து அணிக்கு எதிராக அடுத்த போட்டிக்கு முன்பாக கோல் வித்தியாசத்தின் அடிப்படையில் கனடாவை பி பிரிவில் முதலிடத்திற்கு உயர்த்தியது. ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டி தொடரில் கனடாவின் இரண்டாவது போட்டியானது வான்கூவர் நகரில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று நடைபெற்ற இந்த போட்டிக்காக பிசி பிளேஸ் மைதானத்தில் 52,497 பேர் திரண்டிருந்தார்கள். இவர்களில் கனேடிய பிரதமர் மாக்கானி மற்றும் அவருடைய மனைவியும் அடங்குகின்றனர். அவர்களுடன் ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபானிட்டோவும் அமர்ந்திருந்தார். G7 உச்சி மாநாடு காரணமாக கடந்த வாரம் டொரண்டோவில் நடைபெற்ற கனடாவின் முதலாவது போட்டியை பிரதமர் காண தவறினார். ஆட்டத்தின் பாதி நேரத்தின் போது 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றிருந்த கனடா முழு ஆதிக்கத்தையும் தன் வசம் கொண்டிருந்தது. இந்த ஆட்டத்தின் முதலாவது பாதியில் 3, இரண்டாம் பாதியில் 3 என கனடா மொத்தமாக 6 கோல்களை பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: பாட்டுக்கரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7.
1: ஸ்காப்ரோவில் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
2: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
2: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: 4 to 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52. லஞ்ச் புஃபேயில் 20 மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பரோட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building in Ullay, 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

எஸ்டிஎஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:35. இலங்கை செய்திகள். செமனி மருத புதைக்குழியில் இருந்து நேற்றைய தினமும் ஒரு குழந்தையின் எண்புக்கூடு உட்பட 5 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்ட நிலையில் புதிதாக 7 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செமனி புதைக்குழியின் 3 கட்ட அகழ்வுப் பணியின் 28 நாள் அகழ்வுப் பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. சான்று பொருட்களாக சிறு பாசிமணி துண்டு, கைவளியல், ஆண்களின் பிளாஸ்டிக் பை என்பவை மீட்கப்பட்டுள்ளன. அதேவழி பாரிய உலோக துண்டு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதற்குள் எண்புக்கூடுகள் காணப்படுவதனால் அதனை பக்குவமாக சுத்தப்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் இதுவரையிலான அகழ்வுப் பணிகளின் போது 387 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 367 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. திருகோணமலை கடற்படை முகாமில் உள்ள கன்சைட் எனப்படும் நிலத்தடி சிறைச்சாலை தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்துமாறு திருகோணமலை நீதவான் MSM சம்சுதீன் உத்தரவிட்டுள்ளார். நிலத்தடி சிறைச்சாலையில் கடத்தப்பட்ட பலர் சித்திரவதை செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் நீதவான் MSM சம்சுதீன் நிலத்தடி சிறைச்சாலைக்கு சென்று கள ஆய்வை மேற்கொண்டார். 11 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட செய்ததோடு மேலும் பலரை சித்திரவதை செய்வதற்கும் இந்த சிறை கூடம் பயன்படுத்தப்பட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இந்த கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதவான் உத்தரவிட்டார். அத்துடன் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையினை 3 நாட்களுக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அவர் பணித்தார். அதே நேரம் இந்த அறிக்கையுடன் சம்பவம் தொடர்பான காணொலி பதிவுகளையும் நிழல் படங்களையும் சமர்ப்பிக்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். நீதிமானின் கள ஆய்வை தொடர்ந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயிர்த்தஞ்சாறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் தன்னை கைது செய்வதை தடுக்க கோரும் உத்தரவை கோரி முன்னாள் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சேவினால் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணி மனுவை மேலும் பரிசீலிப்பதை மேல்முறையீட்டு நீதிமன்றம் June 24 வரை ஒத்திவைத்துள்ளது. வேதாகமத்தியினும் முறையாக அறியாத அருட்தந்தை ஸ்ரீல் காமினி உளவுத்துறை செயற்பாடுகள் குறித்து முறையான புரிதலின்றி கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக பிவித்ரு ஹெல உரிமை கட்சியின் தலைவர் உதயகமன் வில குற்றம் சுமத்தினார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அரசியல் தேவைகளுக்காக உளவுத்துறை குறித்து பலர் பல்வேறு கருத்துக்களை கூறி வந்தாலும் அதன் உண்மையான செயற்பாடுகள் முற்றிலும் வேறுபட்டவை என அவர் சுட்டிக்காட்டினார். முக்கியமான உளவுத்துறை தகவல்களை பாதுகாப்பதற்காக சில அதிகாரிகளின் தொலைபேசி கடவுச் சொற்களை கூட வழங்கக்கூடாது என எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் சிலர் சுட்டிக்காட்டி வருகின்றனர். இதேவேளை அருட்தந்தை ஸ்ரீல் காமினி ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி உளவு தகவல்கள் இருந்திருந்தால் அவர்கள் ஓய்வு பெறும்போது அவற்றை ராணுவத்திடம் ஒப்படைத்திருக்க வேண்டும் என கூறுகின்றார். வேதாகமம் குறித்தேனும் தெரியாத அருட்தந்தை உளவுத்துறை தகவல் குறித்து பேசி வருகிறார்.

இருந்த போதிலும் இந்த கூற்று உளவுத்துறையின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு முரணானது என்றும் இது அருட்தந்தையின் அறியாமை வெளிப்படுத்துவதாகவும் இது கமன்வெல்லா தெரிவித்தார். ஒரு உளவுத்துறை அதிகாரி சம்பந்தப்பட்ட அமைப்பிற்குள் ஊடுருவுதல், அந்த அமைப்பில் உள்ள ஒருவரை தகவல் வழங்குவோராக தன்வசப்படுத்துவதாக இரண்டு விடயங்கள் உலகளாவிய நடைமுறைகளின்படி உளவுத்துறையின் மனிதர்களை பயன்படுத்தி தகவல்களை சேகரிக்கும் இரண்டு முக்கிய முறைகளாக உள்ளன. தமது உயிரை பணியம் வைத்து தகவல் வழங்கும் இத்தகைய தகவல் வழங்குநர்கள் தாம் 100% நம்பும் உளவுத்துறை அதிகாரியிடம் மட்டுமே அந்த விவரங்களை வழங்குவார்கள். விடுதலை புலிகள் அமைப்பின் இரண்டாவது தலைவராக இருந்தவர் இந்திய உளவுத்துறைக்கு தகவல் வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டார் என்பதும் உளவு தகவல் வழங்குவதில் உள்ள பாரதூரமான ஆபத்திற்கு ஒரு சிறந்த உதாரணம் எனவும் உதயகமன்புல தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வெளிநாடுகளில் இருப்பதாக நம்பப்படும் முன்னாள் அமைச்சர்களும் பாதாள உலகக்குழு தலைவர்களையும் திருப்ப அழைத்து வருவதற்காக எதிர்காலத்தில் நீல அறிவிப்புகள் அல்லது சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். ஊடகங்களிடம் பேசிய அமைச்சர் முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி அல்லது பாதாள உலகக் குழுக்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் ஒவ்வொரு பிடியாணைகள் தொடர்பில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்தார். பல முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக ஏற்கனவே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வழக்குகளிலும் அதே சட்ட நடைமுறை பின்பற்றப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். காவல்துறை திணைக்களம் நீதிமன்ற உத்தரவுகளை சட்டத்திற்கிணங்க செயல்படுத்தி வருகிறது. சந்தேக நபர்களை நாட்டிற்கு திரும்ப அழைப்பதை உறுதி செய்ய தேவைப்படும் இடங்களில் சர்வதேச ஒத்துழைப்பை அரசாங்கம் நாடும் எனவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளாா்.

0: திசையெல்லாம் கேட்கும் இசை FM 102.7.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
2: Ganga Textiles and Fashion Valangum Closing Sale. Sarees $400, Shalwars $500, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, Kaapukal, Thodikal, Chains from $5. Innum Aangal Pengal Siruvar Sirumiyarukkana Eeralam Aadi Therivugal, Aabaranangal, Parasu Porutkal, Poojai Porutkal Anaithum Maaperum Malivu Vilaiyil. Ganga Textiles and Fashion Valangum Closing Sale. 2950 Birch Mound Road, Unit 5A, Birch Mound and Finch, 416-474-1016.
3: செய்யலாம். Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
1: சுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்கு ஓஷாவாவில் பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கிறது சிந்து கிச்சன். முதன் முதலாக ஆட்டுக்குழம்பு, ஆட்டு பிரட்டல், ஆட்டு பால்கறி, ஆட்டு ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, கோழி பொரியல், கோழி சொதி, கோழி உப்பவியல், முட்டை குழம்பு, முட்டை பால்கறி என 10 வகையான அசைவ கறிகளோடு VVT ஸ்டைல் மாமிச உணவு பொதி. அத்துடன் மீன் கறி, மீன் சொதி, மீன் புளித்தீயல், மீன் பொரியல், ரால் குழம்பு, ரால் புளியானம், ரால் பொரியல், கணவாய்கறி, கருவாட்டுடன் முட்டை குழம்பு, கருவாட்டுடன் முட்டை பால்கறி உட்பட 10 வகையான கடல் உணவு கறிகளோடு VVT ஸ்டைல் கடல் உணவு பொதி. நீங்கள் நேரடியாகவே கடைக்கு வராமல் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்தும் இவற்றை பெற்றுக் கொள்ளலாம். ஜூன் மாதம் 20 தேதி சனிக்கிழமை முதல் இலக்கம் 13/4 ஹாமனி ரோட் நோர்த் ஓஷாவாவில் கோலாகல ஆரம்பம் காண்கிறது சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். தொடர்புகளுக்கு 647-710-2709, 647-710-2709. சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட்.
4: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யா சாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். இந்த இசை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு விண்ட்ரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
5: பாட்டுக்கொரு பண்பலை. ஈஸ்ட் FM 102.7.

0: அனைத்துலக செய்திகள். அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையில் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த முக்கியமான பேச்சுவார்த்தைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. முன்னதாக இரண்டு நாடுகளுக்கும் இடையில் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை ஒன்று இன்று நடைபெறவிருந்தது. சுவிட்சர்லாந்தின் பெர்கன்ஸ்டாக் மலைப்பகுதியில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படவிருந்தது. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் இன்று நடைபெறாது என சுவிஸ் வெளிவிவகார அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. போரை முடிவிற்கு கொண்டுவரும் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது தொடர்பில் பேசுவதற்காக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் சுவிட்சர்லாந்துக்கு சென்று ஈரானிய பிரதிநிதிகளை சந்திக்க திட்டமிட்டிருந்தார். இருந்த போதிலும் அவர் தனது பயணத்தை திடீரென இறுதி செய்ததாக வெள்ளை மாளிகை நேற்றிரவு அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து இந்த சந்திப்பு நடைபெறாது என்பதை சுவிஸ் வெளிவிவகார அமைச்சு உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையில் இந்த வாரம் எட்டப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேல் கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் இஸ்ரேலுக்கு கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் ஈரானின் ஏவுகணை திட்டத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக உள்ளது எனவும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இதற்கு பதில் வழங்கியுள்ள ஜே டி வான்ஸ், தற்போதைய உலகச் சூழலில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மட்டுமே இஸ்ரேலின் ஒரே சக்தி வாய்ந்த நட்பு சக்தி என்பதை இஸ்ரேல் உணர்ந்து கொள்ள வேண்டும் என எச்சரித்தார். வெளிமாநிலங்களில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய துணை ஜனாதிபதி வான்ஸ், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அமைச்சரவை உறுப்பினர்கள் டொனால்டு டிரம்ப் மீதும் இந்த அமைதி ஒப்பந்தம் மீதும் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துவதை வன்மையாக கண்டித்தார். இஸ்ரேல் தனது பாதுகாப்பிற்காக பயன்படுத்தும் மூன்றில் இரண்டு பங்கு பாதுகாப்பு ஆயுதங்கள் அமெரிக்க மக்களின் வரிப்பணத்திலும் அமெரிக்கர்களின் கரங்களினாலும் உருவாக்கப்பட்டவை என்பதை அவர் நினைவுபடுத்தினார். அமெரிக்கா ஆண்டுதோறும் இஸ்ரேலுக்கு சுமார் $4 பில்லியன் ராணுவ உதவியினை வழங்கி வரும் நிலையில் தமது உண்மையான பிரச்சனையை உணராமல் அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேல் அமைச்சர்கள் விமர்சிப்பது யதார்த்தமற்றது எனவும் அவர் சாடினார். இந்த விவகாரம் குறித்து இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகமோ அல்லது நாட்டின் வெளியுறவு அமைச்சகமோ இதுவரை அதிகாரப்பூர்வமான கருத்தினையும் வெளியிடவில்லை. ஈரானுடனான போர் காரணமாக சர்வதேச சந்தையில் மசக எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான ராஜதந்திர மோதலால் உலகளாவிய ரீதியில் பெரும் பரபரப்பு தோன்றியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கவே கூடாது எனவும் அணு ஆயுதம் இல்லாத அந்த உலகமே பாதுகாப்பானது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றில் அவர் இதனை கூறினார். அமெரிக்காவின் தற்போதைய எண்ணெய் விநியோகம் சீராக இருப்பதாகவும் பங்குச் சந்தைகள் பெரும் வளர்ச்சியினை கண்டிருப்பதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டார். அதே நேரம் நாட்டின் வேலைவாய்ப்புகள் சாதனை அளவு எட்டியுள்ளதோடு விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டு அத்தியாவசியப் பொருட்களின் விலை குறைந்திருப்பதாக டிரம்ப் தெரிவித்தார். அமெரிக்கா முன்னர் இருந்ததை விட வலுவாகவும் பாதுகாப்பாகவும் உலகளவில் பெரும் மரியாதைக்குரிய நாடாகவும் மாறியுள்ளதாகவும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டினார். நைஜர் நாட்டின் மிகப்பெரிய வானூர்தி நிலையம் மீது ஆயுதமேந்திய குழுவினர் நடத்திய தாக்குதல் ஒன்றில் 35 பேர் உயிரிழந்ததாக அந்த நாட்டின் அதிகாரிகள் தெரிவித்தனர். 5 மாதங்களுக்கும் குறைவான காலப்பகுதியில் இந்த இடத்தின் மீது நடத்தப்பட்ட 2வது தாக்குதல் இது என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இந்த தாக்குதல் குறித்து பொதுமக்கள் செய்தி சபைக்கு கருத்து வெளியிடுகையில் தாம் காலைநேர பிரார்த்தனைகளை முடித்தவுடன் தலைநகரான நியாமியில் அமைந்துள்ள தியூரி ஹமானி சர்வதேச வானூர்தி நிலைய பகுதியில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக குறிப்பிடுகின்றனர். இந்த அதிரடி தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் 22 தாக்குதல்தாரிகளும் 11 ராணுவத்தினர் மற்றும் 2 பொதுமக்களும் அடங்குவதாக நைஜர் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்தது. அல் கைடா அமைப்போடு தொடர்புடைய ஜமாத் நுஸ்ரத் அல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் என்ற குழு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்தன. நைஜர் நாடு கடந்த ஒரு தசாப்த காலமாக இஸ்லாமிய கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போராடி வரும் நிலையில் கடந்த ஜனவரி மாதமும் இதே வானூர்தி நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இஸ்லாமிய பயங்கரவாத குழுவுடன் தொடர்புடைய அமைப்பொன்று பொறுப்பேற்றது. இதேவேளை தாக்குதலுடன் தொடர்புடைய இனிய சந்தேக நபர்களை கண்டறிவதற்காக பாதுகாப்பு பிரிவினர் தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்தனர். உயிரிழந்த 22 தாக்குதல்தாரிகளை தவிர மேலும் 4 பேர் காயமடைந்ததோடு சந்தேகத்தின் பேரில் 20 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் நைஜர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

0: ஏஸ்டிஎஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஃபால் செவன் டைம்ஸ் ஸ்டாண்ட் அப் எயிட் என்ற ஒரு வாசகம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். தோல்விகள் என்பவை வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாசகம் தான் அது. தோல்விகளில் இருந்து எழுந்து நின்று எங்களுடைய இலக்கை நோக்கி நாம் தொடர்ந்து முயற்சி செய்வது அவசியமானது. தோல்விகள் வெற்றிக்கான படிக்கட்டுகள் என்பது வெறும் வார்த்தையல்ல, அதுவே வாழ்க்கையின் நிதர்சனம். ஒவ்வொரு தோல்வியும் நாம் எப்படி செயல்படக்கூடாது என்பதை உணர்த்தி வெற்றிக்கான பாதையை தெளிவுபடுத்தும் ஒரு பாடம். ஒரு மனிதனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பது தோல்வி மட்டும்தான். தோல்வி என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு நாம் வரும் பொழுதுதான் நல்ல சிந்தனைகள் தோன்றும், அடுத்த கட்டத்திற்கு நாம் பயணப்படலாம். சாதனையாளர்கள் தோல்விகளைக் கண்டு அஞ்சாமல் அதிலிருந்து கற்றுக்கொண்டு விடாமுயற்சியுடன் தொடர்ந்து செயல்பட்டதால் தான் வெற்றி எனும் சிகரத்தை தொட்டார்கள். தோல்விகளும் வெற்றியைப் போல் மனிதர்களுக்கு வாழ்க்கையின் அவ்வப்போது ஏற்படும் அனுபவங்கள். தோல்வியை சவால்களாக கணித்து அதை எதிர்கொண்டு தம்பசப்படுத்தி வெற்றி கண்டு வாழ்வதில்தான் வாழ்க்கை அடங்கியிருக்கிறது. இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும்.
1: விழிக்கு துணை திருவெண்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வலிக்கு துணை, வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே.

0: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். எஸ்எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வெளியில் இப்போது வெப்பநிலை 16°C 15°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 22°C வெப்பநிலை இருக்கும். பிரகாசமான சூரியொளி நிறைந்த நாளாக இன்று இருக்கப் போகிறது. வார விடுமுறையை பொறுத்தவரையில் சனிக்கிழமை 23°C இருக்கும். பெரும்பாலும் சூரியொளி நிறைந்து காணப்படும். ஞாயிற்றுக்கிழமையும் அதேபோன்ற நிலைமை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இரவு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திங்கள் மழையுடன் கூடிய நாளாக இருக்கப் போகிறது. 5 mm வரையிலான மழை வீழ்ச்சி இருக்கும். 20°C கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை சூரியொளி நிறைந்திருக்கும். 23°C புதன்கிழமை 22°C வெப்பநிலை இருக்கும். வியாழன் 22°C இருக்கப் போகிறது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 23°C லேசான மழை துருளுக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். அமெரிக்க ஜனாதிபதிக்கு குஸ்மா வர்த்தக ஒப்பந்தத்தில் ஆர்வம் இல்லை என்பது ரகசியமானது அல்ல என கனடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். வட அமெரிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இல்லாமலேயே அமெரிக்கா சிறப்பாக செயல்படும் என டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் கூறியமை குறித்து பிரதமர் மாக்கானி ஆச்சரியம் வெளியிடவில்லை. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மீது அமெரிக்க ஜனாதிபதிக்கு பெரிய அளவிலான ஈடுபாடு இல்லை என்பது ரகசியமானது அல்ல என கூறும் மாக்கானி, அதன் காரணமாக இரு நாடுகளும் வர்த்தக விடயங்களில் முன்னேற்றம் காண முடியாது என்பது அர்த்தமல்ல எனவும் தெரிவித்தார். வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் ஆரம்பத்தில் 2 வாரங்களுக்கு முன்பு G7 உச்சி மாநாட்டில் செய்தியாளர்களிடம் டொனால்ட் ட்ரம்ப் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை தேவையற்றது என ஒருபுறமும் அதன் புதுப்பித்தலுக்கு தான் ஒப்புதல் அளிக்கக்கூடும் என மறுபுறமும் சூசகமாக தெரிவித்து முரண்பட்ட சமிஜைகளை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கனடா அமெரிக்கா மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஆண்டு கட்டாய மறு ஆய்வுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. கனடாவும் மெக்சிகோவும் இந்த ஒப்பந்தத்தை 16 ஆண்டுகளுக்கு நீடிக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செமணி மனித புதைகளில் இருந்து இன்றைய தினமும் எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. நேற்று குழந்தையின் எண்புக்கூடு உட்பட 5 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்ட நிலையில் புதிதாக 7 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. செமணி புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணி 28ஆம் நாள் அகழ்வுப் பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. சான்று பொருட்களாக சிறு பாசமணி துண்டு, கைவளையல், ஆணிகள், பிளாஸ்டிக் பை என்பவை மீட்கப்பட்டன. அதேவேளை பாரி உலகத் துண்டு ஒன்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் அதற்குள் எண்புக்கூடுகள் காணப்படுவதால் அதனை பக்குவமாக சுத்தப்படுத்தும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டன. இதுவரையில் அகழ்வுப் பணிகளின் போது 387 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் அவற்றில் 367 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையில் சுவிட்சர்லாந்தில் இன்று நடைபெறவிருந்த முக்கிய பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக 2 நாடுகளுக்கும் இடையில் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை ஒன்று இன்று நடைபெற ஏற்பாடாக இருந்தது. சுவிட்சர்லாந்தின் பெர்கன்ஸ்டாக் மலைப்பகுதியில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படவிருந்தது. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் இன்று நடைபெறாது என சுவிட்சர்லாந்தின் வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. போரை முடிவிற்கு கொண்டுவரும் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து பேசுவதற்காக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேரி வான் சுவிட்சர்லாந்துக்கு சென்று ஈரானிய பிரதிநிதிகளை சந்திக்க திட்டமிட்டிருந்தார். இருந்த போதிலும் அவர் தனது பயணத்தை திடீரென ரத்து செய்ததாக வெள்ளை மாளிகை நேற்று அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து இந்த சந்திப்பு உத்தியோகபூர்வமாக இன்று நடைபெறாது என சுவிஸ் வெளிவிவகார அமைச்சு அறிவித்திருக்கிறது. ஃபிஃபா 2026 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டித் தொடரின் 2வது போட்டியில் கனடா வெற்றி பெற்றுள்ளது. கனேடிய உதைப்பந்தாட்ட வரலாற்றில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக இது நோக்கப்படுகிறது. ஃபிஃபா தொடரில் கனடாவின் 1வது வெற்றியாகவும் இது பதிவாகியிருக்கிறது. கனடா இந்த ஆட்டத்தின் அதிக ஆதிக்கம் செலுத்தி தனது முதல் உலகக்கிண்ண கோப்பை வெற்றினை பதிவு செய்திருக்கிறது. வியாழக்கிழமை நடைபெற்ற இந்த போட்டியில் கட்டார் அணியை 6-0 என்ற கோல்கள் கணக்கில் கனடா வீழ்த்தியது. இதன் மூலம் ஆண்களுக்கான உதைப்பந்தாட்ட போட்டியில் கனடா தனது 1வது வெற்றியினை பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியானது சுவிட்சர்லாந்து அணிக்கு எதிராக அடுத்த போட்டிக்கு முன்பாக கோல் அடிப்படையில் கனடாவை பி பிரிவில் முதலிடத்திற்கு உயர்த்தியது. ஃபிஃபா 2026 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டித் தொடரில் கனடாவின் 2வது போட்டி வன்கூரையில் நடைபெற்றிருந்தது. நேற்று நடைபெற்ற இந்த போட்டிக்காக பிசி பிளேஸ் மைதானத்தில் 52,497 பேர் திரண்டிருந்தார்கள். இவர்களில் கனடிய பிரதமர் மாக்கானி மற்றும் அவருடைய மனைவியும் அடங்குகின்றனர். இவர்களுடன் ஃபிஃபா தலைவர் கியானி இன்ஃபானிட்டோ அமர்ந்திருந்தார். G7 உச்சி மாநாடு காரணமாக கடந்த வாரம் டொரண்டோவில் நடைபெற்ற கனடாவின் 1வது ஆட்டத்தை பிரதமர் தவறவிட்டார். ஆட்டத்தின் முதல் பாதையில் 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்ற கனடா முழு ஆதிக்கத்தையும் தன்வசம் கொண்டிருந்தது. ஆட்டத்தின் முதல் பாதையின் 3-2 என கனடா 6 கோல்களை பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது.
1: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.
2: ஏய், இங்கே நான் தான் கிங்கு, நான் வச்சதுதான் ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதோ அதை அடாவடித்தலை பண்ண நினச்ச உன்னை கண்ட துண்டமாக வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம் டைகர் கா ஹொக்கோம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: சுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்கு ஓஷாவாவில் பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கிறது சிந்து கிச்சன். முதன் முதலாக ஆட்டுக்குழம்பு, ஆட்டுப்பிரட்டல், ஆட்டு பால்கறி, ஆட்டு ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, கோழி பொரியல், கோழி சொதி, கோழி உப்பவியல், முட்டை குழம்பு, முட்டை பால்கறி என 10 வகையான அசைவ கறிகளோடு விவிடி ஸ்டைல் மாமிச உணவு பொதி. அத்துடன் மீன் கறி, மீன் சொதி, மீன் புளித்தீயல், மீன் பொரியல், ரால் குழம்பு, ரால் புளியானம், ரால் பொரியல், கணவாய்கறி, கருவாட்டுடன் முட்டை குழம்பு, கருவாட்டுடன் முட்டை பால்கறி உட்பட 10 வகையான கடல் உணவு கறிகளோடு விவிடி ஸ்டைல் கடல் உணவு பொதி. நீங்கள் நேரடியாகவே கடைக்கு வராமல் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்தும் இவற்றை பெற்றுக் கொள்ளலாம். ஜூன் 20ஆம் தேதி சனிக்கிழமை முதல் இலக்கம் 13/4 ஹாமனி ரோட் நோர்த் ஓஷாவாவில் கோலாகல ஆரம்பம் காண்கிறது சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். தொடர்புகளுக்கு 6477102709 6477102709 சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட்.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
4: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
5: மனு தி லோன் அரேஞ்சர் ஓரோ சேல் அண்ட் பைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779 கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்ப்ரோ, 6479804779.
6: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். இந்த இசை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வின்ரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200-416-756-1200-1256-1200-0000.
7: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7
0: ஈஸ்ட் எஃப்எம் காட்சிகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8 மணி 21 நிமிடம்.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். எங்கள் எல்லோருக்கும் வாழ்க்கை மீது ஒரு விதமான பயம் இருக்கிறது. நாங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை எங்கே எங்கள் கைகளை விட்டு போய்விடுமோ என்கின்ற ஒரு பயம். அதன் காரணமாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இந்த வாழ்க்கைக்குள்ளேயே எங்களை அடைத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் ஓரளவிற்கு சௌகரியமாக இருக்கின்ற ஒரு நிலையை கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்கிறார்கள். எங்களுடைய சௌகரிய எல்லை, அந்த சௌகரியமான வாழ்க்கையினை விட்டு நாங்கள் யாருமே வெளியில் வர விரும்புவதில்லை. இப்போது இருக்கின்ற வாழ்க்கை முறை அப்படி இருக்க வேண்டும். ஆனால் சில வேளைகளில் உயர்வுகள் குறித்து, இன்னும் முன்னேற்றங்கள் குறித்தெல்லாம் நாங்கள் ஆதங்கப்படுவோம். அப்படியாக எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் எங்களுக்குள் மனதுக்குள் இருக்கும். ஆனால் இப்போது இருக்கின்ற நிலையை விட்டு நாங்கள் வெளியே வர தயாராக இல்லை. இருப்பது போதும் என்கின்ற மனநிலை சிலருக்கு இருக்கிறது. ஆனால் அந்த இருப்பதையும் விட்டுவிடக்கூடாது என்ற பயம் பலருக்கும் இருக்கிறது. அப்படியான அந்த பயம்தான் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எங்களை வெளியில் வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமாக இருந்தால், அல்லது நாங்கள் விரும்புகின்ற இலக்குகளை நோக்கி நாங்கள் பயணப்பட வேண்டுமாக இருந்தால், அல்லது நாங்கள் எதிர்பார்ப்பது போன்ற ஒரு வாழ்க்கை முறை எங்களுக்கு ஏற்பட வேண்டுமாக இருந்தால், அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நாங்கள் வெளியில் வந்தால்தான் அந்த மேஜிக் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். அதை விட்டு வெளியில் வந்தால் நிறைய விடயங்களை எங்களால் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதிய அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய திறமைகளை எல்லை கடந்து வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயர்வுகளை நோக்கி நாங்கள் நகர முடியும். ஆனால் இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர வேண்டும் என்று நினைத்தாலே எங்களை அறியாமல் எங்களுக்குள் ஒரு பெரும் பயம் தொற்றிக்கொள்கிறது. இந்த பெரும் பயத்தை போக்குவது குறித்து பேசுகிறது ரீச் என்கின்ற ஒரு புத்தகம். எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மனப்போராட்டம் பற்றி விளக்கமாக இந்த புத்தகம் பேசுகிறது. அமெரிக்காவில் வாழ்ந்து வருகின்ற ஒருவர், நிறுவனங்களுக்கான நடத்தையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய டாக்டர் ஆண்டி மொலின்ஸ்கி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியில் வருவதற்கான நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது எப்படி இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நாங்கள் வெளியில் வர வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த புத்தகம் ஒரு உதவியாக இருக்கும் என்று நாங்கள் பரிந்துரைக்கலாம். இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்றால் என்ன என்பது முதலாவது கேள்வி. நாங்கள் ஒரு ஒரு சிறிய தொழில் ஒன்றை ஆரம்பிக்கிறோம். இந்த தொழில் முயற்சி நன்றாக போய்கொண்டிருக்கிறது. எங்களுடைய நண்பர் ஒருவர் அந்த நேரத்தில் அவருடைய நிறுவனத்தில் இருந்து நீக்கப்பட்டு விடுகிறார். அவருக்கு நாங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்கிறோம், என்னுடைய நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறீர்களா என்று சொல்லி. சிறிது காலம் கழித்து எங்களுடைய நிறுவனம் வியாபார ரீதியாக கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கிறது. அப்போது உங்களுடைய நண்பரை வேலையை விட்டு நிறுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இதை அவரிடம் எப்படி கூறலாம், அல்லது எங்களால் கூறத்தான் முடியுமா? இது ஒரு உதாரணம். தொழில் முனைவுகளை விட்டுவிடுவோம். நாங்கள் ஒரு நிறுவனத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய எங்களுடைய மேலதிகாரி பலருக்கு முன்பாக வந்து நாங்கள் செய்தோடு தவறுக்காக ஏதோ ஒரு விடயத்துக்காக எங்களை திட்டுகிறார். அப்போது அவரிடம், நீங்கள் இப்படி நடந்து கொள்வது சரியில்லை என்று எங்களால் சொல்ல முடியுமா? மிக தயங்கி தயங்கித்தான் நாங்கள் இந்த இரண்டு விடயங்களையும் கையாள்வோம். நான் ஒரு தொழில் அதிபராக இருந்தாலும், ஒரு தொழில் முனைவோனாக இருந்தால், ஒருவரை வேலையை விட்டு நீக்குவதை சொல்வது எங்களுக்கு ஒரு சங்கடமான விடயம். அதுபோன்று நாங்கள் ஒரு தொழிலாளராக இருந்து கொண்டு எங்களுடைய மேலதிகாரி எங்களை பலர் முன்னால் திட்டுகின்ற போது, அல்லது எனக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நடந்து கொள்ளுகின்ற போது அதை நேரடியாக சொல்வதற்கு எங்களுக்குள் ஒரு தயக்கம் இருக்கும். இப்படி தயங்குவதால் பாதிப்பு எங்களுக்கு தான் ஏற்படும். அதாவது அந்த நண்பரை தொடர்ந்து வைத்திருந்தால் இன்னும் நாங்கள் பலவற்றை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும், அல்லது அந்த நிறுவனத்தின் சரிவை நாங்கள் சரி செய்ய முடியாமல் போய்விடும். அதுபோல எங்களுடைய மேலதிகாரி எங்களை திட்டுகின்ற போது, பலர் முன்னால் திட்டுகின்ற போது, அவரை தடுத்து நிறுத்த தவறினால் அவர் அதே பழக்கத்தை தொடர்ந்து கொண்டே இருப்பார். இன்னும் பலவாறாக அவர் எங்களை பேசக்கூடும், பலவாறாக எங்களை திட்டுவார், பல சந்தர்ப்பங்களில் திட்டுவார், சில வழிகளில் அதை ஒரு பழக்கமாக ஒரு ஹேபிட்டாகவே மாற்றிக்கொள்வார். ஆகவே இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது என்று அவருக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் அதை சொல்வதற்கு நாங்கள் எங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியில் வந்தால்தான் அது நடக்கும். அப்படி சொன்னால் எங்கே என்னுடைய வேலை போய்விடுமோ என்கின்ற ஒரு பயம். வேலை போய்விட்டால் நாங்கள் இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நாங்கள் வெளியேற்றப்பட்டு விடுவோம் என்ற அச்சம். அதே போன்று நாங்களாக ஒருவரை வேலைக்கு சேர்த்து கொண்டோம், அவரை இப்போது வேலையை விட்டு வெளியேற சொன்னால் அவர் என்ன நினைப்பார், வெளியில் போய் என்ன சொல்வார், வெளியில் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இமேஜ் எப்படியாக போகும், ஓ ஃப்ரெண்டே ஃபயர் பண்ணிட்டாராம் அப்படின்னு சொல்லி சொல்வார்களே. இப்படியெல்லாம் பல
சந்தேகங்கள், கேள்விகள், குழப்பங்கள் இவையெல்லாம் எங்களை அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள் நிறுத்தி வைத்திருக்கும். எங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியில் வந்தால்தான் அசௌகரியமாக இருக்கக்கூடிய இப்படியான சிச்சுவேஷனில் எங்களால் செயல்படக்கூடியதாக இருக்கும், அல்லது தெளிவான ஒரு முடிவை அல்லது சரியான முடிவை எடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலையை விட்டு நீக்கப்படுதல் என்பது எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆகவே அதை எங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து கொண்டு நாங்கள் அதை நடத்த முடியாத சந்தர்ப்பத்திலே அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நாங்கள் வெளியில் வர வேண்டும். இவற்றையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அவரவர்களுக்கு வாய்த்தது அவ்வளவுதான் என்று நினைத்து அதற்கேற்ற பலனை அனுபவித்துக் கொள்ள வேண்டியதுதான். அதாவது கிடைப்பது என்னவோ அதை பெற்றுக்கொண்டு அப்படியே வாழ்ந்து வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி சிறிது நேரம் புலம்பிவிட்டு அதே வேலையை செய்து கொண்டு அதே மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நாங்கள் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை அப்படியே தான் போய்கொண்டிருக்கும், ஒரு போரிங்காகவே இருக்கும். நீல் கெனடி என்கின்ற ஒருவருடைய கதை இந்த புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. நாங்கள் எல்லாம் இப்போது தினம்தோறும் பயன்படுத்தி வரக்கூடிய இந்த சமூக வலைத்தளம் ஃபேஸ்புக் உருவாக்கப்படுவதற்கு முன்பு அதே போன்ற ஒரு வலைத்தளத்தை அவர் உருவாக்குகிறார். அவருக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம், கொஞ்சமல்ல நிறைய. முதலீட்டாளர்களை தேடிச் சென்று அவர்கள் முன்பாக நின்று பேசி அந்த முதலீட்டை திரட்டுவதற்கு அவருக்கு ஒரு விதமான தயக்கம். தன்னிடம் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ட் அப் கன்செப்ட், இந்த சோஷியல் நெட்வொர்க் என்பது எவ்வளவு முக்கியமாக இருக்கும், அது எவ்வளவு தூரம் வியாபிக்கப் போகிறது என்றெல்லாம் அவரிடம் நிறைய திட்டங்கள் இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு அவர் அப்படியான ஒரு சமூக வலைத்தளத்தை உருவாக்கிவிட்டார், ஒரு ஸ்டார்ட் அப். அதை கொண்டு சென்று அதற்கான ஃபண்டிங் அல்லது அதற்கான இன்வெஸ்டர்ஸை தேடுவது, முதலீட்டாளர்களை தேடுவது அவருக்கு சிரமமாக இருக்கிறது. அதாவது அவருக்கு கூச்சம் இருக்கிறது. அந்த கூச்ச சுபாவத்தால் அவரால் முதலீட்டாளர்களை தேடிப்போய் அதற்கு தேவையான முதலீட்டை திரட்ட முடியவில்லை. இதன் காரணமாக அவர் தன்னுடைய அந்த வலைத்தளத்தை மேலும் மேலும் மெருகூட்டும் வேலையை செய்தாரே தவிர அந்த வலைத்தளத்தை மக்களிடம் அறிமுகம் செய்ய தவறிவிட்டார். அதை எப்படி கொண்டு சென்று சொல்வது, இதை மற்றவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள், இதை ஏதாவது சொல்லிவிடுவார்களோ, இப்படியெல்லாம் அவருக்கு நிறைய தயக்கம். இந்த தயக்கத்தை தான் அவர்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள் நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை என்று வைத்திருக்கிறார்கள். இவர் இப்படியே தயங்கிக் கொண்டிருக்கிறார். ஒன்று, அதற்கு தேவையான மேலதிகமான முதலீட்டை வைத்து அதை இன்னும் மிக பெரிதாக வளர்ச்சி அடைய செய்து பலரிடம் கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இருந்தது.

வேறு பலரும் அது போன்ற முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். ஆனால் ரைட் சகோதரர்கள் சரியான முறையிலே அதை நடைமுறைப்படுத்தி வெற்றி கண்டார்கள். அதற்குரிய வகையிலே அவர்கள் தங்களை வெளிப்படுத்தினார்கள். அதனால் அவர்கள் இன்று பேசு பொருளாக இருக்கிறார்கள். அதுபோன்று மார்க் சகபோத் அவர் வெளியில் வருகிறார். இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர மறுத்ததால் நீல் கெனடி மார்க் சகபோத்தின் வளர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நபராகத்தான் இருக்கிறது. இந்த ஒரு உதாரணம் போதும். நாங்கள் செய்ய வேண்டிய அல்லது எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை வெளிப்படுத்துவதற்கு தயங்கினால், எந்த ஒரு விடயமாக இருந்தாலும், இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்கின்ற தயக்கம் எங்களுக்கு இருந்தால், மார்க் சகபோத் என்று நாங்கள் இன்று கொண்டாடக்கூடிய உலகின் பணக்காரர்களில் ஒருவர் அல்லது உலகத்தை தன்னுடைய கைவிரல்களுக்குள் வைத்திருக்கிறார் என்று நாங்கள் நம்பக்கூடிய ஒருவராக வர வேண்டிய நீல் கெனடி என்கின்ற ஒரு மனிதராக, சாதாரண மனிதராக நாங்கள் வாழ்ந்து முடித்து விட வேண்டிய ஒரு நிலை எங்களுக்குள் ஏற்படும். ஆகவேதான் இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நாங்கள் வெளியில் வர வேண்டியதாக இருக்கிறது. பல்வேறு உண்மையான உதாரணங்கள், வாழ்க்கை மனிதர்கள், வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், அவர்கள் எப்படியாக முடிவெடுத்தார்கள், எப்படியாக முடிவெடுக்க தயங்கினார்கள், அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவுகள், முடிவெடுத்தவர்கள் சந்தித்த அனுகூலங்கள் என்று பல விடயங்களை பேசுகிறது. கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியில் வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த புத்தகம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டி மாலின்ஸ்கி, டாக்டர் ஆண்டி மாலின்ஸ்கி அவர்கள் எழுதிய ரீச் என்பதுதான் இந்த புத்தகம். The New Strategy to Help You Step Outside Your Comfort Zone, Rise to the Challenge and Build Confidence. இன்றைய புத்தக பரிந்துரையாக ரீச். ஏஸ்டிஎஃப்எம் 102.7 காசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்.

0: திசையெல்லாம் கேட்கும் இசை
1: எட்டு மணி 40 நிமிடம். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பிஸ்டாக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியில் மங்களோடு ஜிடி புரோக்கர்ஸின் நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் குணாவை தொடர்பு கொள்ளலாம். குணா, இப்போது பொருளாதார நெருக்கடி நிலையில் பலரும் தங்களுடைய நிதி பயன்பாடுகள், நிதி திட்டமிடல் தொடர்பில் அதிகளவு கவனம் செலுத்துவதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த நிதி திட்டமிடல், ஃபைனான்சியல் பிளானிங் என்றால் என்ன, அதில் என்னென்ன முக்கியமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன?
2: நிச்சயமாக, அதாவது வந்து ஒரு ஃபைனான்சியல் பிளானிங் என்று வரும்பொழுது அதை சொல்வார்கள் 6 pillars of financial planning என்று சொல்லி. அதாவது 6 ஆதாரங்களாக இருக்கக்கூடிய 6 விடயங்களை நாங்கள் ஃபைனான்சியல் பிளானிங் என்று வரும் பொழுது எந்த ஒரு வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அது ஒரு அப்ளிகபிளான விஷயம். முதலாவது வந்து ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட். ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் என்று வரும் பொழுது உங்களுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ், எப்படி நீங்கள் உங்களுடைய இன்கத்தையும் எக்ஸ்பென்சஸையும் கண்ட்ரோல் பண்ணுகின்றீர்கள், அதாவது வந்து டிஸ்க்ரிஷனரி எக்ஸ்பென்சஸ் அண்ட் நான் டிஸ்க்ரிஷனரி எக்ஸ்பென்சஸ் என்று இருக்கின்றது. அதாவது வந்து தேவையற்ற செலவுகள் என்று சொல்வதிலும் பார்க்க நீங்கள் தவிர்க்கப்படக்கூடிய செலவுகள், வெரி ஃப்ரீக்வென்ட்லி ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்றது அப்படியானவை, கட்டாயமாக நீங்கள் செலவழிக்க வேண்டிய செலவுகள், அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் பே பண்ணுறதோ அல்லது மோர்கேஜ் பே பண்ணுறது, அப்போ அப்படியான செலவுகளை, அதாவது உங்களுக்கு விரகக்கூடிய வரவு செலவை எப்படி மேனேஜ் பண்ணுகிறீர்கள் என்பது வந்து முதலாவது முக்கியமான விடயம். இதில் வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக நீங்கள் காசு வைத்திருக்க வேண்டும், அதை விட நீங்கள் ஒரு சேவிங்கை மேண்டட்டரியாக செய்ய வேண்டும், இப்படியான விடயங்களும் அதில் அடங்கும். இது தவிர இரண்டாவது பிளராக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங். இன்வெஸ்ட்மெண்ட் டேக்கில் மேக்சிமமாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய டேக்ஸ் ஃப்ரீ சேவிங் அக்கவுண்ட், அப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கு போவது அடுத்த விடயம். ஒரு சேவிங் அக்கவுண்டில் வெறுமனே காசை வைத்திருப்பதனால் இல்லாட்டி ஒரு ஜிஐசி அக்கவுண்டில் வைத்திருப்பதனால் அது வந்து எந்தவித இன்ட்ரெஸ்டையுமே தராது. அதற்கு பதிலாக உங்களுக்கு லாபம் தரக்கூடிய, ரிட்டர்ன் பெறக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு போகிறது. அடுத்தது வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங். அதை விட இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், திஸ் இஸ் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் அல்லது பேசிக் ஆஃப் தி ஃபைனான்சியல் பிளானிங் என்று சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் இஸ் த பேசிக் டு ப்ரொடெக்ட் யூ இன் கேஸ் இஃப் யூ சம்திங் ஹேப்பன் டு யூ. நாங்கள் இதை பற்றி பல தடவை மிகவும் டீட்டெயிலாக காய்ச்சிருக்கின்றோம், விச் இஸ் இன்க்ளூடிங் லைஃப் இன்சூரன்ஸ், டிசபிலிட்டி இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படியானவை. அதை விட டேக்ஸ் பிளானிங். டேக்ஸ் பிளானிங் என்று வரும் பொழுது இன்கம் ஸ்பிளிட்டிங் அப்படியான முடியும், அதாவது ரிட்டையர் பண்ண பிறகு இல்லாட்டி ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கிறவர் வந்து எப்படி லீகலாக நீங்கள் உங்களுடைய இன்கத்தை வந்து ஸ்பிளிட் பண்ணலாம் ஃபேமிலி மெம்பர்ஸுடன், அப்படியான விடயங்களை பற்றி அறிவது. இது தவிர இறுதியாக லாஸ்ட் பில்லர் ஆஃப் ஃபைனான்சியல் பிளானிங் இஸ் தி எஸ்டேட் பிளானிங். எப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த இந்த பணங்களையும் சொத்துக்களையும் எப்படி நீங்கள் மேக்சிமம் டேக்ஸ் கை குறைத்து அடுத்த உங்களுடைய ஜெனரேஷனுக்கு கொடுப்பதை பற்றிய விடயம். எல்லா விடயங்கள்லையும் வந்து எங்களுடைய அட்வைஸ் வந்து மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. அடிப்படையிலிருந்து இதற்கான தகுந்த விளக்கத்தை எங்களால் உங்களுக்கு தர முடியும்.
1: நீங்களும் உங்களுடைய நிதி திட்டமிடலை சரியான முறையிலே மேற்கொள்வதற்கு சிறப்பான வழிகாட்டலை பெற்றுக்கொள்ள ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை தொடர்பு கொள்ளலாம். 416-528-1407 GT Brokers in Guna Thuraisingam 416-528-1407.

0: எழுகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற ஒரு

0: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா ஃபைனான்சியல் அட்வைசர், 416-558-2551, 416-558-2551. லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அழையுங்கள் 6479 6479 5 4 9 0 0 5 9.
4: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-6651-89. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-6651-89.
3: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள் சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். மார்க்கம் என் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
5: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: 8:52.

102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை இதுவரை கேட்டு மகிழ்ந்தீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தர கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசகரமூர்த்தி. வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களை, மீண்டும் ஒரு புத்தம் புதிய காலை பொழுதை வரவேற்றிருக்கின்றோம். சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு அழகான ஆரம்பம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமைக்கும் தரப்பட்டிருக்கின்றது. காலை 9:01 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.7 அலைவரிசையின் ஊடாக eastfm.ca என்ற இணையதள முகவரியிலும் அந்த நிகழ்ச்சிகளை எங்கிருந்தாலும் நீங்கள் கேட்டு மகிழ முடியும். இன்றைய இனி காலை போடுதலும் 12 வரைக்கும் நேற்று இன்று நாளை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். கோடைக்காலத்தை வரவேற்கின்ற வார இறுதியோடு சேர்ந்து வந்திருக்கின்றது இன்றைக்கு. அதுக்கு முதல் வெள்ளிக்கிழமை, எனவே உற்சாகமான ஒரு வெள்ளிக்கிழமையை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். இன்றைய நாள் ஜூன் மாதத்தின் 19 வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் ஜூன் 19 பிறந்த நாள், திருமண நாள், சில நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம்பதி அழகான இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாமே மிக சிறப்பாக நிறைவேறி முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் இந்த நாள் தொடரட்டும். தொடர்ந்து வருகின்ற வாரிறுதி நாட்களும் கூட கொண்டாட்டமான 2 அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளையை இப்போது ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து மனைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

9:07 நேற்று இன்று நாளின் முதல் பாடல் இனிமையோடு ஒலித்து ஓய்ந்திருக்கின்ற இந்த காலை பொழுதில் ஒரு முக்கியமான சிந்தனை ஒன்றை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த மாதிரி மனம்தான் எல்லோருக்கும் வேண்டுமானால் அது கிடைப்பது என்பது என்னவோ அறிந்துதான். வெட்டி எறிந்தாலும் மீண்டும் வேரூன்றி வெட்டியவனுக்கே நிழல் தரும் மனம், மரம் போன்ற மனம் வேண்டும் நமக்கு என்பதை சொல்லுகின்றது சிந்தனை. எங்களுக்கு என்னதான் தீங்கு மற்றவர்கள் செய்தாலும் அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற போது அது அந்த எங்களுக்கு தீமை செய்த மனிதரையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கும். அதே நேரம் அப்படிப்பட்ட ஒரு மனது மட்டும் எங்களுக்கு வாய்த்து விட்டது என்று சொன்னால் யாரும் எங்களை எதுவுமே செய்துவிட முடியாது. அவர்கள் எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய துன்பங்கள் எங்களை எந்த பொழுதிலும் காயப்படுத்த போவதும் இல்லை. எனவே அந்த மாதிரியான ஒரு மனதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியை செய்தல் என்பதுதான் மிக அவசியம் ஆகின்றது. எந்தவித சலனமும் இல்லாமல் நாங்கள் எதை செய்ய நினைக்கின்றோமோ, எது எங்களது நடத்தையாக இருக்கின்றது அல்லது எங்களது பழக்க வழக்கமாக இருக்கின்றது, எங்களது குணமாக இருக்கின்றதோ, அதை மாற்றாமல் யார் என்ன செய்தாலும் நாங்கள் இதைத்தான் செய்வோம் என்பது தொடர்பாக ஒரு நல்ல மனம் என்பதை நாங்கள் வைத்திருந்தோமாக இருந்தால் எந்த சூழ்நிலையும் சரி அல்லது எந்தமான ஒரு இறுக்கமான ஒரு நிலைமையும் சரி அல்லது மற்றவர்கள் தரக்கூடிய துன்பங்களாக இருந்தாலும் சரி அல்லது அவர்கள் பேசக்கூடிய தேவையில்லாத சொற்களாக இருந்தாலும் சரி எங்களை காயப்படுத்த போவதில்லை. நாங்கள் ஒரு அமைதியான ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கொண்டே இருப்போம் என்பதைத்தான் இந்த அழகான சிந்தனை சொல்லுகின்றது. அந்த மாதிரியான ஒரு மனம் என்பது கிடைத்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பதற்றமடையப் போவதும் இல்லை, கவலையடைய போவதும் இல்லை. நாங்கள் எப்போதும் ஒரு அமைதியான மகிழ்ச்சி மிக்க மனிதராகவே இந்த பூமியில் வாழலாம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதை நாங்கள் சரியாக செய்யக்கூடிய பயிற்சிகளின் மூலமாகவும் அல்லது மாற்றியமைக்கக்கூடிய பழக்க வழக்கங்களின் மூலமாகவும் கொஞ்சமாவது சாத்தியமாக்கி கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை மட்டும் வாய்த்து விடுது என்று சொன்னால் எப்போதும் மகிழ்ச்சி மிக்க ஒரு அமைதியான ஒரு மனிதராகவும் கூட நாங்கள் வாழ முடியும். வெட்டி எறிந்தாலும் மீண்டும் வேரூன்றி வெட்டியவனுக்கே நிழல் தரும் மரம் போன்ற மனம் வேண்டும் நமக்கு என்ற ஒரு அழகான சிந்தனையை இன்றைய வெள்ளிக்கிழமையின் காலை பொழுதின் சிந்தனையாகவும் சொல்லிக்கொள்ளலாம். அதிக வெப்பம் இல்லாத ஒரு அழகான ஆரம்பம், சூரிய வெளிச்சமும் நிறைந்திருக்கின்றது. உற்சாகமான ஒரு வெள்ளிக்கிழமை காலை இப்பொழுதே நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். 17 வெப்பநிலை, 16 உணர்கின்றோம். தெளிவாக இருக்கின்றது வானம். நேற்று போல மழை இல்லாமல் இன்றைக்கு தெளிவான வானம் சூரிய வெளிச்சத்தை நிறையவே தந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மிக வெளிச்சமான பகல் பொழுதுதான் தொடர்ச்சியாகவே இருப்பதற்கான சாத்தியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. 9:01 தான் இரவு பொழுதில் சூரியன் மறையக்கூடிய நேரமாக இருக்கும். எனவே அது வரைக்கும் நிறைந்த வெளிச்சத்தை இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு தர இருக்கின்றது. வெப்பமும் கூட இல்லாமல் ஒரு இதமான வெப்பநிலையோடு தான் இன்றைய பகல் பொழுதை வெளிச்சத்தோடு நாங்கள் கழிக்கப் போன்றோம். 21 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 22 நாங்கள் உணர இருக்கின்றோம். இரவில் 11 டிகிரி செல்சியஸ் இரவின் உணர்நிலையாகவும் கூட இன்று உணரப்படும். வீக்கெண்ட் முக்கியமான ஒரு வார இறுதி. சனிக்கிழமை ஸ்பிரிங் சீசனின் நிறைவு நாளாகவும் ஞாயிற்றுக்கிழமை சமரின் ஆரம்ப நாளாகவும் வரப்போகின்றது இந்த வார இறுதி. சனிக்கிழமை நாளைக்கு பார்த்தால் 22-23 உணரப்படும். சூரிய வெளிச்சம் இருக்கும். மகிழ் கூட்டங்களையும் நாங்கள் காணப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 22-24 வரை வெப்பநிலை உயர்கின்றது. சூரிய வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும். பிரதானமாக வெயில்தான் ஞாயிற்றுக்கிழமை சமரின் ஆரம்ப நாளில் இருக்கப் போகின்றது. திங்கட்கிழமை காலை பொழுதும் மழையை தரலாம். 5 மில்லிமீட்டர் அளவிலான மழைக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. மதிய வேளை மாலை பொழுதில் சூரிய வெளிச்சம் தென்படும். வெப்பநிலை அடுத்த வாரத்தின் ஆரம்பம், அதாவது சமரின் தொடக்க வாரத்திலும் கூட அதிக அளவில் உயரப்போவதில்லை. 19 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 20 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர இருக்கின்றோம். செவ்வாய்க்கிழமை பொறுத்தளவில் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கப் போகின்றது. 22 வெப்பநிலையாகவும் 24 உணர்நிலையாகவும் இருக்கும் வருகின்ற செவ்வாய். அடுத்த புதன் தான் கொஞ்சம் வெப்பநிலை உயர்வோடு அதுக்கு பிறகு வரப்போகின்ற நாட்கள் கொஞ்சம் வெப்பம் உயர்கின்ற நாட்களாகவும் இருக்கும். 22 வெப்பநிலை, 25 உணரப்படும். சூரிய வெளிச்சம் முகில் அணிந்திருக்கும். மாலை இரவு பொழுதில் மழை கொஞ்சம் இருக்கலாம். வியாழக்கிழமை 22-25 உணரப்படும். வெயில் முகில் 2 இணைந்திருக்கப் போகின்றது. அடுத்து வெள்ளியும் 25 வரை உணர்நிலை உயர்வு இருக்கும். சூரிய வெளிச்சமும் பிரகாசமாக நிறைந்திருக்கும். எனவே சமரின் ஆரம்பம் கூட அதிக வெப்பத்தோடு இருக்கப் போவதில்லை. முதல் வாரம் ஒரு மிதமான வெப்பநிலையை எங்களுக்கு தரக்கூடிய ஒரு வாரமாகத்தான் தொடர்ந்து வரப்போகின்றது என்பது தொடர்பான காலநிலை தகவல்களையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்கின்றோம். 9:11 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். QEW நயாகரா பவுண்ட் பெர்லிங்டன் ஸ்கைவே தாண்டிய பகுதியில் விபத்தொன்று நிகழ்ந்திருப்பதன் காரணமாக ஒரே ஒரு ரைட் லைன் மட்டுமே போக்குவரத்திற்கு இப்போது திறக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க், மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்க மறுத்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6 4 7 3 0 2 5 7 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8. Camsonics.com.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599.
7: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிப்போய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள். 416-292-2455. ஃபுலி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
8: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள். இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டவன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 416-756-1200.

9:27 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அரசவையும் தரமும் விரும்பும் உங்களுக்கு ஒஷவாவில் கிராண்ட் ஓபனிங்குடன் அறிமுகமாகின்றது சிந்து கிச்சன். ஃபிஷ் கறி, ஃபிஷ் சொதி, ஃபிஷ் புளித்தியல், ஃபிஷ் பொரியல், ஷ்ரிம்ப் குழம்பு, ஷ்ரிம்ப் புளியானம், ஷ்ரிம்ப் பொரியல், கணவாய் கறியை குழம்பு வித் கருவாடு, எக் பாட் கறி வித் கருவாடு என 10 வகையான சீ ஃபுட் கறிகளுடன் பல்வெட்டித்துறை ஸ்டைல் சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சல், விவிடி ஸ்டைல் கோழிப்புகை, சிக்கன் அல்லது லாம் பிரியாணி, கொத்துரொட்டி, இன்னும் பல. வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்தும் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்காபரோ, மார்க்கம், டுரம் பகுதிகளுக்கான டெலிவரியும் வழங்கப்படும். சைவ மற்றும் அசைவ கேட்டரிங் சேவைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஜூன் 20 சனிக்கிழமை முதல் இலக்கம் 13:04 ஹாமனி ரோட், நார்த் ஓஷவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட் 6477102709. வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். போக்குவரத்து நிலைமைகளையும் நாங்கள் இந்த பொழுதில் பார்க்க இருக்கின்றோம். 401 வெஸ்ட் பவுண்டின் தாமத நிலைமைகள் வழக்கத்திலும் பார்க்க சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது என்று சொன்னாலும், வைட்ஸ் ரோட் தாண்டிய பகுதிகளில் தொடர்ச்சியாகவே நடைபெறக்கூடிய அந்த வீதி புனரமைப்பு பணிகள், ஒரு சில வீதி தடங்கள் மூடப்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கின்ற காரணத்தினால் வைட்ஸ் ரோட் தாண்டிய பகுதிகளில் தாமதங்கள் அவதானிக்கப்படுகின்றன. அதன் பின்பு மெடோவில் ரோடை அண்பித்த பகுதியிலிருந்து சுமூகமாக பயணிக்கக்கூடிய நிலைமைகள் 401 வெஸ்ட் பவுண்டில் இப்போது தென்படுகின்றன. டிவிபியை அண்மித்த இடங்களில்தான் தாமதங்கள் மீண்டும் சற்று ஆரம்பிக்கின்றது. டிவிபி தாண்டிய பகுதிகளில் எக்ஸ்பிரஸ் குறுகிய தூரம் அதிக வாகன நெரிசல்களை எதிர்கொள்கின்றது. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள் தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸ் 2 தடங்களிலும் யங் ஸ்ட்ரீட் வரைக்கும் தென்படுகின்றது இந்த பொழுதில். அதன் பின்பு அதிக தாமதம் இல்லாமல் பயணிக்க முடியும். வெஸ்டர்ன் ரோட் பகுதியிலும் கூட தாமதங்கள் குறைந்த அளவில் ஆரம்பிக்கின்றன. மார்டின் க்ரோவ் ரோட் தாண்டிய இடங்கள் வரைக்கும் தொடர்ச்சியாகவே அந்த தாமத நிலைமைகள் காணப்படுகின்றது. 401 ஈஸ்ட் பவுண்ட் ஹைவே 47 பகுதிகளிலிருந்து சற்று அதிகமான வாகன நெரிசல்கள் தான் மார்டின் க்ரோவ் ரோட் வரைக்கும் காணப்படுகின்றது. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள் தொடர்கின்றது. இஸ்லிங்டன் அவென்யூ பகுதியிலும் கூட 2 தடங்களிலுமே சற்று வாகன நெரிசல்கள் உயர்கின்றன. ஹைவே 400 வரைக்கும் தாமதங்கள் இருக்கின்றது. மீண்டும் ஜெயின் ஸ்ட்ரீட்டிலிருந்து கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் கூட தாமத நிலைமைகளை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதற்கு பிறகு அதிக தாமதம் இல்லாமல் பயணிக்கலாம். ஈஸ்ட் பவுண்டில் டிவிபி அண்மித்த பகுதியில் லெஸ்லி ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்களிலிருந்து டிவிபி வரைக்கும் குறைவான வாகன நெரிசல்கள் இப்போது நிலவுகின்றது. விக்டோரியா பார்க் அவென்யூவிலிருந்து கெனடி வீதி பகுதி வரைக்கும் தாமதங்களை நீங்கள் சற்று எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதிலும் கலெக்டர்ஸ் வந்து அதிகமான வாகன நெரிசல்களை வோர்டன் அவென்யூவிலிருந்து பேர்ச் மவுண்ட் வரைக்கும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் ஈஸ்ட் பவுண்டிலும் இப்போது காணப்படுகின்றன. டிவிபியை பார்த்தால் சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் ஆரம்பித்து யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் அதிகமாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள் தான் தொடர்ந்து காணப்படுகின்றன எக்லிங்டன் வரைக்கும். எக்லிங்டன் பகுதியிலிருந்து டிவிபி நோர்த் பவுண்டிலும் தாமதங்கள் தென்படுகின்றன. யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் தாமத நிலைமைகளை நீங்கள் சற்று எதிர்பார்க்கலாம். 404 சவுத் பவுண்டை பார்த்தோம்னு சொன்னால் ஃபின்ச் தாண்டிய பகுதிகளிலிருந்து ஷெப்பர்ட் வரைக்கும் தாமதங்கள் உயர்வாக இருக்கின்றது. அதற்கு பிறகு சற்று தணிகின்றது. மீண்டும் 401 அண்மித்த இடத்திலும் கூட வாகன நெரிசல்கள் உயர்வாக இருக்கின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது என்பதையும் கூட இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம். 9:30 நேற்று இன்று நாளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: music. On your favorite station, 102.7. It's East FM. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமெட் தம்சீன், 437-860-7002.
3: All My Blinds, சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
1: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
1: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
2: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
5: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் FM.

நேற்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நேரம் காலை 9:43. QEW நயாகரா பவுண்ட் பர்லிங்டன் ஸ்கைவே தாண்டிய இடத்தில் விபத்து நிகழ்ந்திருப்பதன் காரணமாக இப்போதும் கூட ரைட் ஷோல்டர் ஒன்று மட்டுமே போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது என்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்கின்றோம். ஒரு குட்டிக்கதை, முக்கியமான ஒரு செய்தி வந்து எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. ஒரு சுதந்திர போராட்ட வீரர் காட்டு வழியாக தனியாக அவர் போய்கொண்டிருக்கின்றாராம். இரட்டி போய்விடுகின்றது. என்ன செய்வது, எங்காவது தங்கிவிட்டு பயணிக்கலாம் என்று சொல்லி அவர் தேடுகின்றார். அங்கே தூரத்தில் ஒரு சத்திரம் தெரிகின்றது. சற்று மகிழ்ச்சியோடு, சரி இன்றைக்கு இரவு பொழுதை இங்கேயே கழித்துவிட்டு காலையில் மீண்டும் எனது பயணத்தை தொடரலாம் என்று சொல்லி அந்த சுதந்திர போராட்ட வீரர் முடிவு செய்கின்றாராம். நேராக அந்த சத்திரத்திற்குள்ளே அவர் நுழைகின்றார். அங்கே தங்கி விடுகின்றான். இரவு பொழுதை அங்கேயே கழிப்பதற்கும் கூட அவன் முடிவெடுத்து விட்டான். தூக்கம் வருகின்றது, தூங்கி போகின்றான். ஆனால் ஏதோ ஒரு சத்தம் அவனது தூக்கத்தை இடையூறு செய்கின்றது. இப்போது கண்களை விழித்து சத்தம் வந்த திசை நோக்கி பார்க்கின்றான். உயரத்திலிருந்துதான் அந்த சத்தம் வருகின்றது என்று சொல்லி அவன் காண்கின்றான். அங்கே தெளிவாக ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை காணக்கூடியதாக இருந்தது. அங்கு ஒரு கிளி கூண்டு தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த கூண்டுக்குள்ளே ஒரு கிளி அடைபட்டு கிடக்கின்றது. கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட அந்த கிளி அந்த கூண்டின் உள்ளே இருந்து கொண்டு சுதந்திரம் சுதந்திரம் என்று சொல்லி கத்திக் கொண்டிருப்பதை அந்த சுதந்திர போராட்ட வீரன் பார்க்கின்றானாம். இப்போது அந்த கிளியை அவன் உற்று நோக்குகின்றான். அவனுக்கு மனது மிகவும் கனத்து போகின்றது. ஐயோ பாவம், இந்த கிளியை இப்படி கூண்டுக்குள் அடைத்து விட்டிருக்கின்றார்களே. அடைத்ததோடு மட்டுமல்லாமல் சுதந்திரம் என்ற ஒரு வார்த்தையும் கூட அந்த கிளிக்கு பழக்கப்படுத்தி இருக்கின்றார்கள். அது எவ்வளவு கடினமாக அந்த கூட்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கின்றது. அதன் மனது என்ன பாடுபடும், விடுதலை அடைவதற்குத்தான் அதற்கு எவ்வளவு ஆசை. அதுதான் சுதந்திரம் சுதந்திரம் என்று சொல்லி அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கின்றதே என்று சொல்லி அந்த சுதந்திர போராட்ட வீரன் மிகவும் கவலைப்படுகின்றான். அப்போது தான் சிறையில் இருந்த நாட்களெல்லாம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. அவனுக்கு தெரியும் ஒரு சிறு பகுதிக்குள் அடைபட்டு கிடப்பது எவ்வளவு கொடுமையானது என்று சொல்லி. அந்த கிளியின் நிலைமையும் இப்போது அப்படித்தான் இருக்கின்றது என்று சொல்லி நினைத்து பார்க்கின்ற போது அவன் மிகவும் உணர்ச்சி வசப்படுகின்றான். இப்போது அந்த கிளிக்காக கவலைப்படுவதில் மட்டும் பயனில்லை என்று சொல்லி நினைத்த அவன் ஒரு முடிவுக்கு வருகின்றான். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த சிறைக்குள் இருந்து விடுபட்டு எனக்கான சுதந்திரத்தை வாங்கிக் கொண்டேன். எனவே இந்த கூண்டு கிளிக்கும் சுதந்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கின்றான். அந்த சத்திரத்தின் உரிமையாளருக்கு தெரியாமல் அவன் சத்தம் போடாமல் அந்த கூண்டை திறந்து விட்டு விடுவோம் என்று சொல்லி நினைத்து மெதுவாக எழும்பி ரகசியமாக அந்த கூண்டை திறக்கின்றான். இப்போது அந்த கூண்டுக்குள்ளேயே உட்கார்ந்து பழக்கப்பட்ட கிளி அந்த கூண்டுக்குள் தான் உட்கார்ந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக அதற்கு வெளிச்செல்ல தெரியவில்லை என்று சொல்லி அவன் புரிந்து கொண்டு மெதுவாக அதனை வெளியிலே எடுக்கின்றான். வாசலுக்கு கொண்டு வருகின்றான். அதனை சுதந்திரமாக பறக்க விடுகின்றான். இப்போது மீண்டும் மறுபடியும் உள்ளே போய் தனது படுக்கையில் அவன் படுத்துக் கொள்கின்றான். அவனுக்கு நிம்மதியாக இருக்கின்றது. மிக மகிழ்ச்சியாக மனது முழுவதும் அந்த ஒரு நிறைவு இப்போது நிலைத்திருக்கின்றது. கிளிக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து விட்ட அந்த ஒரு மகிழ்வோடு அவன் நிம்மதியாக தூங்கி போகின்றான். இப்போது பொழுது விடுகின்றது. காலையில் அந்த வீரன் கண் விழித்து பார்க்கின்றான். அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அங்கே காத்திருக்கின்றது. மேலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த கூண்டை பார்த்தபோது அந்த கூண்டின் கதவு திறந்தபடிதான் இருக்கின்றது. இரவு வெளியிலே கொண்டு போய்விட்ட அதே கிளி மீண்டும் மறுபடியும் உள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டு சுதந்திரம் சுதந்திரம் என்று சொல்லி அது வழக்கம் போலவே கத்திக் கொண்டிருப்பதை அவன் பார்க்கின்றான். இப்போதுதான் அவனுக்கு ஒரு உண்மை புரிகின்றது. அந்த கிளி வெறுமனே சுதந்திரம் என்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கின்றதே தவிர உண்மையில் அதற்கு அந்த வார்த்தையின் அர்த்தம் புரியவில்லை. ஏதோ ஒரு பழக்க தோஷத்தில் யாரோ சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தையை அது அப்படியே கத்திக் கொண்டிருக்கின்றது. அவ்வளவுதான் என்று சொல்லி அவன் அந்த நிலைமையை புரிந்து கொள்ளுகின்றான். ஒரு முக்கியமான ஒரு செய்தி இந்த கதையின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு சில விடயங்களின் அர்த்தம் புரியாமலேயே நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம், அவற்றை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது உண்மையிலேயே எங்களது வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளாமல்
அந்த சுதந்திரத்தின் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தும் கூட அதை அனுபவிக்காமல் நாங்களும் அந்த கூண்டுக்குழி மாதிரி எங்களை நாங்களே ஏதோ ஒரு வகையான ஒரு கற்பனை சிறைக்குள் தான் அடைத்து கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது. இந்த மாதிரி உண்மையில் அந்த சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கு ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அந்த விழிப்புணர்வு இல்லாமல் நாங்கள் சுதந்திரம் போன்ற பல விடயங்களை தேடிக்கொண்டிருந்தாலும் கூட அது எங்களுக்கு கிடைத்தும் அதனை நாங்கள் உணர்ந்து கொள்ளப் போவதில்லை, அதனை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் போவதில்லை. எப்போதும் கூண்டுக்கிளி போல் எங்களை எங்காவது ஒரு இடத்தில் அடைத்து வைத்துக் கொண்டுதான் நாங்களும் ஒரே விடயத்தை செய்து கொண்டே இருப்போம் என்பதைத்தான் இந்த கதை எங்களுக்கு புரிய வைத்திருக்கின்றது. ஒரு சில பழக்கங்களை அல்லது ஒரு சில விடயங்களை நாங்கள் எங்களை அறியாமலேயே பழகிக் கொள்ளுகின்றோம். நாங்கள் வளர்ந்த விதமாக இருக்கலாம் அல்லது சூழ்நிலையாக இருக்கலாம், நாங்கள் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலாக இருக்கலாம், எல்லாமே எங்களுக்கு நாங்கள் அறியாமலேயே கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை வழங்குகின்றது. அவற்றை நாங்கள் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கின்றோமே தவிர அதன் முழுமையான அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கான விழிப்புணர்வு எங்களிடம் இருப்பதில்லை என்பதைத்தான் இந்த கதையின் மூலமாகவும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நாங்கள் முழுமையான விழிப்புணர்வோடு அதன் அர்த்தம் புரிந்து செய்தல் என்பதும் கூட அவசியமாகின்றது. நாங்களாகவே எங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த சிறை, அந்த கூண்டுக்குள்ளே நாங்கள் எங்களை அடைத்து வைத்துக் கொண்டு நாங்கள் தேவையில்லாத விடயங்களைத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த ஒரு வித்தியாசமான கதை முக்கியமான ஒரு கருத்தாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. எங்களை விடுவிக்க நாங்கள் கற்றுக்கொள்ளுதல் அவசியமாகின்றது. தேவைப்படக்கூடிய விடயங்களை அடைவதற்கான முழுமையான விழிப்புணர்வு எங்களிடம் இருத்தல் மிக மிக அவசியமானது என்பதையும் கூட இந்த கதையின் மூலமாக இந்த காலை பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். 9:49 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பாட்டு நாலு விஷயம். Ajax Nissan and Infinity இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் பைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% பைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் பைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% பைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: ஹைஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகிலுள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 4372431719 4372431719.
3: கிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. For kids $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-288-0994. கைரளி டேஸ்ட்.com.
6: MJS Gold House.
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பண பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
6: MJS Gold House.
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: நல்ல பாட்டு நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.

நேரம் காலை 10:03. மிஸ்டர் ஃபெமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். குளிர்காலத்தின் அல்ல இலை துளிர்காலத்தின் நிறைவான ஒரு வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் இஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 416-8241212 இஸ்டெஃபம் மின்னஞ்சல் இஸ்டெஃபம் 102.7@gmail.com ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக்கில் இஸ்டெஃபம் தமிழ் யூடியூப்பில் இஸ்டெஃபம் 102.7. தொடர்ச்சியாக ஒரு சில நாட்கள் எரிபொருள் விலை குறைந்திருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு சத விலை உயர்வை நாங்கள் சந்தித்திருந்தோம். இன்னும் ஒரு 4% நாளைக்கு விலை உயரலாம் என்பது தொடர்பான இப்போதைய தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. 19 இப்போதைய ஒப்பநிலை 19 நாங்கள் உணர்கின்றோம். தெளிவாக வானம் இருப்பதன் காரணமாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இன்றைக்கு வெளிச்சமான பகல் பொழுதைத்தான் நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். 9:01 தான் சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்படுகின்றது. அது வரைக்கும் வெளிச்சம் நிறைந்திருக்கும். 22°C வெப்பநிலை உயர்வாகவும் 23°C உணர்நிலை உயர்வாகவும் இன்றைய தினம் சொல்லப்படுகின்றது. இரவு பொழுதில் 13-11°C நாங்கள் உணரப் போகின்றோம். நாளைய தினம் ஸ்பிரிங் சீசனின் நிறைவு நாளாக இருக்கப் போன்றது. வார இறுதி சனிக்கிழமை. அன்றைய நாளின் நிலைமைகளை பார்த்தால் சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும். 22 வெப்பநிலை 23 உணரக்கூடியதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சம சோல்ஸ்டிஸ் நடக்கக்கூடிய கோடைக்காலத்தின் முதல் நாள். அன்றைக்கு சூரிய வெளிச்சம் பிரதானமாக நிறைந்திருக்கப் போகின்றது. 22 வெப்பநிலையாகவும் 24 உடல்நிலையாகவும் இருக்கும். திங்கட்கிழமை காலை வேளை 5 மணி அளவில் மழை இருக்கலாம். அதன் பின்பு சூரிய வெளிச்சம் தென்படும். 19 வெப்பநிலை 20 உணரப்போகின்றோம். செவ்வாய்க்கிழமை பார்த்தால் 22-24 உணரப்படும். சூரிய வெளிச்சம் பிரதானமாக நிறைந்திருக்கும். அடுத்த புதன் 22-24 உணரப்போகின்றோம். மாலை இரவு பொழுதில் மழை இருக்கலாம். வியாழக்கிழமை 22-25 உணரப்படும். எனவே அடுத்த வாரமும் கூட அதிக வெப்பநிலை உயர்வை நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. ஒரு மிதமான வெப்பநிலையோடுதான் அடுத்த வாரமும் கூட கோடைக்காலத்தின் முதல் வாரமாக இருந்தாலும் இருக்கும் என்பது தொடர்பாகவும் இப்போதைய காலநிலை தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம். நயாகரா பவுன் QEW பெர்லிங்டன் ஸ்கைவே தாண்டிய இடத்தில் விபத்து நிகழ்ந்திருப்பதன் காரணமாக இப்போதும் ஒரே ஒரு ரைட் லைன் மட்டும் போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பாகவும் அறிவிக்கப்படுகின்றது. சரி, எங்களுக்கும் கூட வழக்கத்திலும் பார்க்க சற்று குறைவான வெப்பநிலை உடல்நிலை இருக்கின்றது. ஆனால் அல்பர்டா போன்ற இடங்களில் இந்த வார இறுதியில் மிக கடுமையான மழை, அதே நேரம் வெள்ளப்பெருக்கு, ஸ்னோஃபாலுக்கான வாய்ப்புகளும் கூட இருப்பதைத்தான் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. இந்த ரொக்கி மவுண்டன் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு தாளமுக்கம் என்பது 50-100 mm மழை பொழிவுக்கான வாய்ப்பை கொண்டு வந்திருக்கின்றது. அதே நேரம் சிவிய தண்டர் ஸ்டோம்ஸுக்கான சாத்தியங்களும் இருக்கின்றன. இவற்றின் காரணமாக வெள்ளப்பெருக்கும் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் தொடர்பான எச்சரிக்கைகள் அல்பர்டாவின் பல இடங்களுக்கும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. வார இறுதியில் ஒரு சில பகுதிகள் ரொக்கி மவுண்டினை அண்மித்திருக்கக்கூடிய பகுதியில் சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமையிலெல்லாம் ஸ்னோஃபாலும் கூட இருக்கலாம் என்பது தொடர்பான தகவல்களும் இப்போது பகிரப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஹிண்டன், ஒயிட் கோட், ரெட்டி, எட்மண்டன் போன்ற இடங்களில் 50-100 mm வரையிலான மழைக்கான வாய்ப்புகளும் கூட எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் கால்குரி, ரெட்டி அண்ட் இன்னும் ஒரு சில இடங்கள் சொல்லி பார்த்தால் அங்கு வந்து சிவிய தண்டர் ஸ்டோம்ஸுக்கான சாத்தியங்கள் தென்படுவதையும் கூட இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. அதுக்கு பிறகு இந்த ஸ்டோம்ஸ் வந்து கடும் காற்றோடு நகரக்கூடிய நிலைமைகள் இப்போது எதிர்வு கூறப்படுகின்றதாம். ரொக்கி மவுண்டனை அண்மித்த ஒரு சில பகுதிகளில்தான் சனி இரவு பொழுதில் திடீரென்று வெப்பநிலையும் கூட சரிவதன் விளைவாக ஜாஸ்பர் போன்ற பகுதிகளில் பனித்தூரலுக்கான சாத்தியங்களும் தென்படுகின்றனவாம். ஜூன் மாதத்திலும் கூட என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. வழக்கமாக இந்த இடங்களில் இந்த காலத்தில் நீடிக்கக்கூடிய வெப்பநிலைன்னு சொன்னால் 21-22°C ஆக இருக்குமாம். ஆனால் பல இடங்களுக்கு மானெதிர்வு கூறல்கள் வார இறுதியில் 13°C 12°C என்று சொல்லித்தான் இப்போது எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே வெப்பநிலை வழக்கத்திலும் பார்க்க குறைவதன் விளைவாக மழை பனியாக கூட மாற்றம் பெறக்கூடிய சாத்தியங்கள் அல்பர்டாவின் ஒரு சில பகுதிகளுக்கு இருப்பதைத்தான் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்கின்றன. 10:08 இஸ்ட் எஃப்எம் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

நேற்றுக்கின்ற நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:12. உங்கள் ஊரொன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கின்ற போது, சுவிட்சர்லாந்தில் இன்றைக்கு June 19 நடைபெறும் என்று சொல்லி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த பேச்சுவார்த்தை நிகழ்வுகள் தொடர்பாக அதிகம் பேசப்பட்டிருந்தது. ஆனால் நேற்றைக்கு அது பிற்போடப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக அமெரிக்கா ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்திருந்தது. அமெரிக்காவின் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் அவர்கள் இந்த ஒரு நிகழ்வில், அதாவது கையெழுத்திடக்கூடிய அந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சுவிட்சர்லாந்துக்கு இப்போது பயணமாக போவதில்லை. அந்த பயணத்தை அவர் ஒத்திவைத்திருக்கின்றார் என்று சொல்லித்தான் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அடுத்த கட்ட நேரடி பேச்சுவார்த்தைகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் இப்போது முக்கியமான தகவல்களாக பார்க்கப்படுகின்றன. நேற்றிரவுதான் ஒயிட் ஹவுஸ் இந்த ஜேடி வான்ஸ் அவரது அந்த பயணம் ரத்து செய்யப்படுகின்றமை தொடர்பாக அறிவித்திருந்தது என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரம் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நோக்கில் இரண்டு நாடுகளும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை தொடர்ந்து அமெரிக்கா தொடர்ச்சியாக ஈரான் மீது மேற்கொண்டு வந்த அந்த கடற்படை முற்றுகையை விலக்கிக் கொண்ட ஒரு நாளுக்கு பிறகு இந்த ஒரு விடயம் நடந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள். ஆனால் அந்த தாக்குதலை தாங்கள் நடத்துவதற்கு லெபனான் இஸ்ரேலிய ராணுவம் மீது நடத்திய தாக்குதலில் 4 இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டதுதான் காரணம் என்று சொல்லித்தான் இஸ்ரேல் இப்போது தெரிவித்திருப்பதாகவும் கூட கூறப்பட்டிருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த ஒயிட் ஹவுஸ் வந்து தனது அறிக்கையை வெளியிடுவதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு தொடர்ச்சியான இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் காரணமாக பேச்சுவார்த்தைகள் இடைநிறுத்தப்பட்டதாக ஹிஸ்புல்லாவுடன் தொடர்பு கொண்ட லெபனானின் செய்தி ஊடகங்களும் கூட செய்திகளை வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் பேச்சுவார்த்தைகளுக்கான திட்டங்கள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்று சொல்லியும் அமெரிக்கா சொல்லியிருக்கிறது. மேலும் முடிந்த வரை விரைவிலே இந்த பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு அமெரிக்கா ஆவலோடு காத்திருக்கின்றது என்று சொல்லியும் ஒரு கருத்து வந்து அமெரிக்காவினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் அல்லது அந்த முக்கியமான அந்த ஒரு நிகழ்வு நடைபெற இருந்த சுவிட்சர்லாந்து, அதுவும் கூட முக்கியமான தகவலை பகிர்ந்திருக்கின்றது. சுவிட்சர்லாந்தின் ஃபாரின் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்கின்றது என்று சொல்லி பார்த்தால், பிர்கன்ஸ்டாக் மவுண்டின் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரிசோர்ட்டில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருந்த நிலையில் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் செய்திருந்தோம். ஆனால் இப்போது அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியும் சுவிட்சர்லாந்தின் ஃபாரின் மினிஸ்ட்ரியும் உறுதிப்படுத்தி இருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த பிர்கன்ஸ்டாப் மவுண்டன் டாப் ரிசோர்ட் என்று சொல்லி பார்த்தால் அது ஒரு மிக பிரபலமான ஒரு ரிசோர்ட்டாக இருக்கின்றது. லேக் லூசன் அதனை பார்க்கக்கூடிய வகையில் ஒரு மலை உச்சியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லக்ஸுரி ஹோட்டலாகவும் கூட அந்த ஹோட்டல் இருக்கின்றது. 2024 June யுக்ரைன் அந்த ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு அமைதி பேச்சுவார்த்தையும் அங்கு நடைபெற்றிருந்தது. அதுக்கு பிறகு 2 கழித்து இந்த ஜூனில் ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அந்த ஒரு நிகழ்வு அங்கு நடக்கும் என்று சொல்லித்தான் பெரிய எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டிருந்தன. ஆனால் இப்போது அந்த லேக் லூசனை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு மவுண்டன் டாப் ரிசோர்ட்டில் பாதுகாப்புகள் எல்லாம் கூட பலப்படுத்தப்பட்டிருந்தனவா, செய்தியாளர்கள் தங்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கூட அமைக்கப்பட்டிருந்தது. சுவிஸ் மிலிட்டரி அண்ட் போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் தொடர்ச்சியாக பாதுகாப்பு கடமைகளில் அங்கு அந்த லக்ஸரி ஹோட்டலை சுற்றி ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இப்போது பேச்சுவார்த்தைகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற 14 அம்ச ஒப்பந்தத்தை பொறுத்தளவில் அதில் முக்கியமான ஒரு சில நிபந்தனைகள் வந்து இரண்டு தரப்பினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதில் முதன்மையானதாக இந்த ஹோமுஸ் நீரிணையை மீளத்திறத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஈரான் வந்து ஒருபோதுமே ஒரு நியூக்ளியர் வெப்பன் ஒன்றை வைத்திருக்க முடியாது, அதனை தயாரிக்கவும் முடியாது. இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய அந்த தாக்குதல்களின் காரணமாக சேதமடைந்திருக்கக்கூடிய ஈரானிய பகுதிகளை மீள கட்டிய எழுப்புவதற்கான ஒரு 300 பில்லியன் நிதி திட்டமும் கூட அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதை தாண்டி ஈரான் மீது அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய எல்லா தடைகளும் கூட நீக்கப்படுகின்றமையும் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக அந்த ஒப்பந்தத்தில்
சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இரண்டு தரப்பும் ஒரு 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதற்காக மேலதிகமான பேச்சுக்களில் ஈடுபடும் என்று சொல்லியும் கூறப்பட்டிருந்தது. அதன் முதன்மை ஒரு கட்டமாகத்தான் இன்றைய தினம் சுவிட்சர்லாந்தில் நடைபெற இருந்த அந்த ஒரு நிகழ்வு பார்க்கப்பட்டிருந்தது. இதை தாண்டி ஈரானிய சுப்ரீம் லீடர் மொஷ்தபா கமேனி என சொல்லியிருக்கின்றார், அவரும் ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கின்றாராம். தங்களுக்கு அமெரிக்காவோடு ஒரு வேறுபட்ட ஒரு பார்வை இருந்தது என்று சொன்னாலும் இப்போதைய அமைதியை கொண்டு வருவதற்காக நாங்கள் இந்த ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லித்தான் அவர் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. விரக்தியின் உச்சத்தில் எல்லா விதமான செல்வாக்கையும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கு பயன்படுத்தி இருக்கின்றார் என்று சொல்லியும் அவர் கூறியிருப்பதாகவும் இப்போதைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். லெபனான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படுதல் அவசியம். அதே நேரம் லெபனானின் அந்த ஒரு இறையாண்மை மதிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான முக்கியமான ஒரு அம்சமும் அந்த ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் இஸ்ரேல் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், லெபனானில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஹஸ்புல்லா தீவிரவாதிகள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் ஈரான் போரிலிருந்து வேறுபடுகின்றது என்று சொல்லித்தான் இஸ்ரேல் தனது நிலைப்பாட்டை தெரிவித்திருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் இப்போது நடத்தப்பட்டிருக்கின்ற தாக்குதல்களில் 18க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் லெபனானில் என்பது தொடர்பாக நம்பப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 80 டார்கெட்ஸ் வந்து இஸ்ரேலினால் தாக்கப்பட்டிருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். 10:19 நிமிடம் மீஸ்ட் எஃப்எம் ஒன்று இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள், 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business Business.ca.
8: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.

10:32 ஈஸ்டவமின் நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெள்ளிக்கிழமையின் காலை பொழுதில் கார்டினர் ஈஸ்ட் பவுண்ட் இப்போது மூடப்பட்டிருக்கின்றதாம். இங்கு என்ன சொல்லி பார்த்தால் ஜாவிஸை அண்மித்த பகுதியில் தான் கார்டினர் ஈஸ்ட் பவுண்ட் மூடப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் ஒரு வாகனம் ஒன்று தீப்பிடித்திருப்பதன் விளைவாகத்தான் அந்த வீதி மூடல் இப்போது அறிவிக்கப்படுகின்றது என்பதையும் நீங்களும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஜாவிஸை அண்மித்த பகுதியில் கார்டினர் ஈஸ்ட் பவுண்ட் வாகனம் ஒன்று தீப்பிடித்திருப்பதன் காரணமாக மூடப்பட்டிருக்கின்றது என்பதையும் மீண்டும் ஒருமுறை சொல்லிக் கொள்கின்றோம். லட்டிகா கோல்ட் ஹவுஸ் வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரோனோ June 27 மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் தவசீலி, மீனாட்சி, நிக்கில் மேக்னா மற்றும் அஜீஷ் நிதர்சா, பிரியந்தி பங்கேற்கும் இனிய மாலை பொழுது. டிக்கெட் $30 முதல் $100 வரை. ஃப்ரீ ஃபோர் கிட்ஸ், சீனியர்ஸுக்கு $15. 30 கராச்சி டிரைவில் அமைந்துள்ள லட்டிகா கோல்ட் ஹவுஸில் டிக்கெட்ஸ் வாங்குவோருக்கு 1 கிராம் தங்கம் $150 கொள்வனவு செய்யும் ஆஃபர். அத்துடன் அதிர்ஷ்ட சக்கரம் மூலமாக இலவச டிக்கெட்டுகளையும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டட் பிரைஸில் டிக்கெட்டுகளையும் வெல்லும் வாய்ப்பு. எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மட்டுமே இந்த விசேட சலுகைகள். 6479965922 FIFA World Cup இன்றைய கேம்ஸ் என்ன, நேற்று என்ன நடந்தது என்பதை தொடர்பாக நாங்கள் கொஞ்சம் பார்க்க இருக்கின்றோம். நேற்றைய தினம் கனடாவுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வரலாற்று ரீதியான இந்த ஃபர்ஸ்ட் எவர் ஃபிஃபா வின்னை வந்து கனடா பெற்றுக்கொண்டமை தொடர்பாக மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கூட கனேடிய ரசிகர்களால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அதே நேரம் ஏனைய அரங்குகள் என்று சொல்லி பார்த்தால் செக்கியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா மோதிக்கொண்டன. இரண்டும் தலா ஒரு கோல்ஸ் பெற்ற நிலையில் அந்த போட்டி வந்து சமப்படுத்தப்பட்ட நிலையில் நிறைவு பெற்றிருந்தது. சுவிட்சர்லாந்து போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினாவை எதிர்த்து விளையாடியிருந்தது. சுவிட்சர்லாந்து வந்து 4 கோல்ஸை பெற்றிருந்தது. போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா ஒரே ஒரு கோலை மட்டும் பெற்றுக்கொண்ட நிலையில் அது தோல்வியடைந்திருக்கின்றது. அதே நேரம் போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா வீரர்களுக்கு ரெட் கார்டும் கூட வழங்கப்பட்டிருந்தது. மெக்சிகோ சவுத் கொரியாவும் கூட நேற்றைய கேமில் விளையாடியிருந்தன. மெக்சிகோ ஒரே ஒரு கோலை போட்டு அந்த கேமை வந்து வெற்றி பெற்றிருந்தது. சவுத் கொரியாவினால் எந்த ஒரு கோலையும் போட முடியவில்லை. அதுக்கு பிறகுதான் முக்கியமாக நேற்று வான்கூவர் ஸ்டேடியத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய கனேடிய அணி பங்கேற்றிருக்கின்ற ஒரு போட்டி கனடாவுக்கு வரலாற்று ரீதியாக ஃபீஃபாவின் முதலாவது வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்த ஒரு போட்டியாகவும் கூட அமைந்திருந்தது. கனடா கட்டாரை எதிர்த்து விளையாடியிருந்த நிலையில் 6 கோல்ஸை அடித்து இப்போது கனடா

இந்த இரண்டு ஆட்டங்களில் இருந்து 4 points பெற்று இந்த பி பிரிவில் முதலிடத்தில் இருக்கின்றது என்பதையும் கூட சொல்லியிருக்கிறார்கள். அது நேரம் அந்த 6 goals அது பெற்றுக்கொண்டதன் மூலம் சுவிட்சர்லாந்தை விடவும் கூட ஒரு முன்னிலை நிலைமையில்தான் கனடா குரூப் பியில் இப்போது காணப்படுகின்றது என்பது தொடர்பாக இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் கூட பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். முதல் முறையாக இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் வரலாற்றில் ஒரு குழு சுற்றிலிருந்து தகுதி பெறுவதற்கு இது கனடாவை ஒரு முக்கியமான நிலைக்கு எடுத்து சென்றிருக்கக்கூடிய ஒரு போட்டியாகத்தான் நேற்றைய கட்டாருக்கு எதிரான அந்த ஒரு போட்டி அமைந்திருந்தது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஒரு முக்கியமான கனேடிய வீரர் ஒருவர் நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய அந்த போட்டியில் வந்து காயமடைந்திருக்கின்றமையும் கூட பெரும் கவலையை உருவாக்கி இருந்ததையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருந்தது. செகண்ட் ஹாஃபுக்கு ஒரு 8 நிமிடங்கள் இருக்கின்ற நிலையில்தான் அப்போது வந்து கனடா 3 goals பெற்றிருந்தது. கட்டார் வந்து எந்த ஒரு கோலையும் அடிக்க முடியவில்லை. இந்த நிலையில்தான் கனடாவின் மிக முக்கியமான ஒரு பிளேயராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் கோன் வந்து காயம் அடைந்திருந்தார். கட்டார் அணியின் அசீம் மாடிபோ அவர் மூலமாகத்தான் இஸ்மாயில் கோன் வந்து காயமடைந்திருந்ததாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் முதலில் மாடிபோவுக்கு வந்து எல்லோ கார்டு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு அந்த சம்பவம் தொடர்பாக மீள் பார்வை செய்யப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு அது ஒரு ரெட் கார்டாக அந்த பெனால்டி வந்து தர உயர்த்தப்பட்டிருந்தது என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தன. அவருக்கு காலில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் ஒரு சர்ஜரியும் செய்யப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போது அவர் மிக விரைவாகவே குணம் பெற்று மீண்டும் இந்த போட்டிகளில் பங்கேற்க வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கு நடைபெறப் போகின்ற முக்கியமான போட்டிகள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் இன்றைய தினம் வந்து 1 மணிக்கு நெதர்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஆகியவை விளையாடக்கூடிய அந்த போட்டி நடக்க இருக்கின்றமை தொடர்பாக சொல்லப்படுகின்றது. மன்னிக்கவும் இன்றைக்கல்ல, அது நாளைக்கு தான். இன்றைய நாள் என்று சொல்லி பார்த்தால் 3 மணிக்கு USA ஆஸ்திரேலியாவை எதிர்த்து விளையாடப் போகின்றது குரூப் டியில். குரூப் சியை பொறுத்தளவில் ஸ்காட்லாந்து மொராக்கோ மோதக்கூடிய அந்த ஒரு கேம் 6 மணிக்கு நடக்கும் என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. குரூப் சியில் 8:30 நடக்கக்கூடிய அந்த போட்டி என்று சொல்லி பார்த்தால் பிரேசில் ஹெய்டி மோதக்கூடிய அந்த ஒரு முக்கியமான போட்டியாகவும் கூட அது அமையப்போகின்றது. குரூப் டியில் 11:00 டர்க்கி பராகுவே மோதுகின்ற அந்த ஒரு கேமும் நடைபெறப் போகின்றது. நாளைய நாளில்தான் நெதர்லாந்து ஸ்வீடன் போன்றவை மோத இருக்கின்றன. அதே நேரம் ஜெர்மனி ஐவரி கோஸ்ட் சந்திக்கக்கூடிய போட்டியும் நாளைக்கு நடைபெறப் போகின்றது. எக்வடோர் குராக்கோ மோதக்கூடிய அந்த ஒரு போட்டியும் சனிக்கிழமை நடைபெறப் போகின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை வாரிறுதியில் வந்து பார்த்தால் டுனீசியா ஜப்பான் மோதுகின்ற போட்டி, ஸ்பெயின் சவுதி அரேபியாவை எதிர்கொள்ளப் போகின்றது, பெல்ஜியம் ஈரான் எதிர்கொள்ளப் போகின்றது, உருகுவே காபோவேர்டே வந்து எதிர்கொள்ளப் போகின்றது, நியூசிலாந்து ஈஜிப்டை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஃபீஃபா வேர்ல்ட் கப் மேட்சஸும் கூட நடைபெறப் போகின்றன வாரிறுதி ஞாயிற்றுக்கிழமையில் என்பதையும் கூட இங்கு சொல்லிக்கொள்ளலாம். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் FM 102.7.

0: The station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தறிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு, 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487, 416-371-1487.
6: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்கதான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
8: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
9: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
9: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
4: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
9: 416-293-7287
4: மற்றும் 30 New Delhi டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்.
9: 416-461-6401.
10: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
11: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத் தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ரொசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656,
12: 416-908-5656. தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: M&AA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours கனடா USAக்கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5 ஸ்டார் Star Tours 416-474-1398 416-821-6929.
2: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 647-980-4779 647-980-4779.
3: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன தரிப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
4: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணி முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவில்நாதஸ்வர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன் சிட்டி பிளாசா, 416-613-1883.
5: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures 416-457-0651.
7: 6457-0651. Some conditions may apply.
9: என்ன யோசினே?
10: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
9: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
11: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
12: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
13: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM
14: 102.7.

காலை 11:01 இலை துளிர் காலத்தின் நிறைவான ஒரு வெள்ளிக்கிழமையில் நாங்கள் இப்போது ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com அமது இமெயில் முகவரி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை வந்து மீண்டும் அதிகரிக்கக்கூடிய ஒரு போக்குதான் இப்போது தென்படுகின்றது. 1% விலை உயர்வை இன்றைக்கு நாங்கள் சந்தித்திருந்தோம். நாளைய நாள் 4% உயரலாம் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் வெளியிடப்படுகின்றன. 20 இப்போதைய வெப்பநிலை 20°C நாங்கள் உணர்கின்றோம். வானம் தெளிவாக இருப்பதன் காரணமாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. வெளிச்சமான பகல் பொழுதுதான் இன்றைக்கு தொடர்ந்திருக்கும். வெப்பநிலை உயர்வு 22-23 வரை நாங்கள் உணரக்கூடியதாகவும் இருக்கும். இரவு பொழுதில் 13-11°C நாங்கள் உணரப்போகின்றோம். 9:01 இரவு பொழுதில் சூரியாஸ்தமனம் என்ற எதிர்வு கூறப்படுகின்றது. வாரிறுதியில் சம்மர் வரவேற்கப்படுகின்றது. சனிக்கிழமை நாளைக்கு ஸ்பிரிங்கின் நிறைவு நாளாக இருக்கப் போகின்றது. சூரிய ஒளிச்சம் முகில் இணைந்திருக்கும். 22 வெப்பநிலை 23 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை சம்மர் சோல்ஸ்டிஸ் நடக்கக்கூடிய அந்த நாளில் 22 வரை வெப்பநிலை உயர்ந்து 24 நாங்கள் உணரப்போகின்றோம். திங்கட்கிழமை சம்மர் அது ஆரம்பித்து முதல் முழுமையான நாளாக இருக்கப் போகின்றது. அன்றைய நாள் காலை பொழுதில் மழை இருக்கலாம் 5 mm வரைக்கும், அதுக்கு பிறகு சூரிய வெளிச்சம் எட்டி பார்க்கும். வெப்பநிலை சமரின் முதல் வாரத்திலும் கூட அதிகளவில் உயரப்போவதில்லை. ஒரு மிதமான வெப்பநிலையை தான் நாங்கள் தொடர்ந்து பெறப்போகின்றோம். ஒரு வியாழன் வெள்ளிக்கிழமைகள் தான் 25 வரை கூட உடல்நிலை உயர்வு அடுத்த வாரத்தில் எதிர்வு கூறப்படுகின்றது. திங்கட்கிழமை 19-20 உணரப்படும். காலையில் மழை, அதுக்கு பிறகு சூரிய வெளிச்சம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை முழுமையாக வெளிச்சத்துக்குரிய ஒரு நாள், 22-24 வரை உணரப்போன்றோம். புதன் 22-24 உணரப்படும். வெளிச்சம் முகில் இணைந்திருக்கலாம். கொஞ்சம் மழையும் கூட மாலை பொழுதில் இருக்கலாம். அடுத்த புதன் தான் 22-25 வரை நாங்கள் உணரப்போகின்றோம். தொழிற்ச முகில் அன்றைக்கும் கூட இணைந்திருக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் இப்போது பகிரப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். நயாகரா பவுண்ட் QVW த பர்லிங்டன் ஸ்கைவே தாண்டிய பகுதியில் காலையில் நிகழ்ந்திருக்கின்ற விபத்தின் காரணமாக இப்போது 2 லெஃப்ட் லேன்ஸ் தடைப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் கார்டனர் ஈஸ் பவுண்ட் ஜாவிஸ் தாண்டிய பகுதியில் இப்போது மூடப்பட்டிருக்கின்றதா. முழுமையாகவே ஒரு வாகனம் ஒன்று தீப்பிடித்து விபத்து நிகழ்ந்திருப்பதன் காரணமாகத்தான் அந்த வீதி மூடல் நிகழ்ந்திருக்கின்றமை தொடர்பாகவும் கூட அறிவிக்கப்படுகின்றது என்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம். நேற்றைய தினம் என்று சொல்லி பார்த்தால் யுக்ரைன் வந்து ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோ மீது மிகப்பெரும் தாக்குதல்களை நடத்தியிருந்தது. யுக்ரைன் மீதான ரஷ்ய போர் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே நடத்தப்பட்டிருக்கின்ற தீவிரமான தாக்குதலாக நேற்றைய தாக்குதல் அமைந்திருந்தது என்பதையும் இங்கு சொல்லலாம். மாஸ்கோவில் இருக்கக்கூடிய ஒரு ரிஃபைனரி ஒன்றும் யுக்ரைனிய ட்ரோன் தாக்குதலில் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து இப்போது அந்த பகுதியில் பெய்திருக்கக்கூடிய மழை வந்து ஒரு விதமான ஒரு பிளாக் ரெயினாக இருந்திருக்கின்றது என்பது தொடர்பாக மாஸ்கோவின் ரெசிடென்ஸ் அது தொடர்பான ஒரு தகவலை பகிர்ந்திருப்பதையும் கூட இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 ட்ரோன்ஸ் வந்து ரஷ்யாவின் ஒரு சுத்திகரிப்பு நிலையம் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இன்னும் பல இடங்களும் கூட தாக்குதலுக்கு உள்ளாக இருக்கின்ற நிலையில்தான் ஒரு பகுதியில் இந்த கருப்பு எண்ணெய் துளிகள் மழை போல பொழிந்திருக்கின்றன என்பது தொடர்பான அந்த விபரங்கள் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய மக்களால் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. நேற்றைய தினம் நடத்தப்பட்டிருக்கின்ற இந்த தாக்குதல்களில் குறைந்தது இந்த மாஸ்கோ பகுதியில் 17 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது என்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். இந்த நிலையில்தான் சவுத் ஈஸ்ட் ஆஃப் மாஸ்கோ ரீஜனில் வெளியிலே சென்றிருக்கக்கூடியவர்கள் தங்களது ஆடைகளில் வந்து ஒரு அன்பிளசன்ட் பிளாக் ஸ்பாட்ஸை தாங்கள் பார்த்தோம் என்று சொல்லித்தான் ஒரு ட்ரெஸ்ஸிலும் கூட அந்த பகுதியில் இருந்திருக்கின்றமை தொடர்பாக அவர்கள் அந்த தகவலையும் கூட பகிர்ந்திருக்கிறார்கள். ஆனால் உடனடியாக மாஸ்கோவின் அதிகாரிகள் இந்த ஒயில் ரெயின் தொடர்பாக மறுத்திருக்கிறார்கள். அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்லி அவர்களது மறுப்பும் கூட வெளியிடப்பட்டிருந்தாலும் அந்த சிட்டியின் ஆஃபிஷியல் டெலிகிராம் சேனல் வந்து அங்கிருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு எச்சரிக்கையை பகிர்ந்திருப்பதையும் கூட இங்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். உங்களது வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஜன்னல்களை மூடி வையுங்கள். அதே நேரம் குழந்தைகள் அல்லது வயதானவர்கள் அல்லது அஸ்மா பேஷண்ட்ஸ் போன்றவர்கள் அந்த பகுதியை விட்டு வெளியில் செல்வதுதான் பாதுகாப்பானது என்பது தொடர்பான அறிவுறுத்தல்களையும் கூட அந்த சிட்டியின் ஆஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் எச்சரிக்கையாகவே அந்த ரெசிடென்ஸுக்கு
வெளியிட்டிருந்தார்கள் என்று சொன்னாலும், பொதுவழியில் இந்த மாதிரியான ஓயில் ரெயின் இருந்திருக்கின்றது என்பது தொடர்பாக மாஸ்கோ நிர்வாகம் மறுத்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் நேற்றைய தினம் ரஷ்யாவின் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் ஒப்புக்கொண்டிருந்தது, ஒரு 24 மணி நேரத்தில் 1000க்கும் அதிகமான ட்ரோன்ஸும் 4 யுக்ரைனியன் க்ரூஸ் மிசைல்ஸும் தங்களது நாட்டை நோக்கி ஏவப்பட்ட நிலையில் அவை இடைமறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருந்தன என்பது தொடர்பாக ஒரு தகவல் ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மன்னிக்கவும் பாதுகாப்புத்துறையினாலும் கூட வெளியிடப்பட்டது என்பதையும் கூட இங்கு சொல்லிக் கொள்ளலாம். இந்த நிலையில் இந்த தீவிரமான தாக்குதல்கள் வந்து யுக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு மதஸ்தலம் ரஷ்யாவினால் தாக்கப்பட்டதற்கு பதிலடி தாக்குதலாக நடத்தப்பட்டது என்று சொல்லியும் கூட யுக்ரைனின் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஏற்கனவே அறிவித்திருக்கின்றார். நாங்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்குத்தான் நாங்கள் விரும்புகின்றோம், ஆனால் ரஷ்யா அதனை முடிப்பதற்கு விரும்பவில்லை என்பதைத்தான் இப்போதைய தாக்குதல்கள் காட்டுகின்றன. இருந்தாலும் நாங்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு விரும்புகின்றோம், ஆனால் யுக்ரைன் எரிந்தால் மாஸ்கோவும் எரியும் என்ற ஒரு தகவல் தான் யுக்ரைனின் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்களினால் பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். 11:07 ஆக இருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
6: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
8: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
9: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
10: அது சரி.
9: உங்களுக்கு ஆடி கார்,
10: என்னது
9: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
11: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
12: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
11: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
12: 416-900-4599.
13: இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:20 இருக்கின்றது. சரி, முக்கியமான ஒரு நாளை நாங்கள் சந்திக்க போகின்றோம். நிறைய எதிர்பார்ப்புடன் தான் ஞாயிற்றுக்கிழமை சம்மர் சால்ஸ்டிஸ் வர இருக்கின்றது. இந்த ஆண்டின் லாங்கஸ்ட் டே ஆஃப் த இயர், அதனையும் கூட நாங்கள் சந்திக்க போகின்றோம். அதனோடு தான் சமரின் ஆரம்ப கொண்டாட்டமும் கூட நடக்கப் போகின்றது. சம்மர் சால்ஸ்டிஸ் எதிர்வரும் June 21 ஞாயிற்றுக்கிழமையாக இந்த முறை அமைகின்றது. பெரும்பாலும் June 21 தான். ஆனால் ஒரு சில சமயங்களில் June 20 அல்லது 22 கூட இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் June 21 தான் அந்த மாற்றம் நிகழ்வது வழக்கமான ஒன்றாக இருக்கும். இந்த ஆண்டின் மிக நீண்ட பகல் பொழுதை தரக்கூடிய நாளாகவும் அது அமையப் போகின்றது. அதே நேரம் ஒரு சில இடங்கள் கனடாவிலேயே சற்று வித்தியாசமான அந்த நேர வித்தியாசம், அதாவது 1 செகண்டிலும் கூட மாறுபடக்கூடிய வகையில் அந்த அந்த கோடைக்காலத்தின் முதல் நீண்ட நாளை சந்திக்கப் போகின்றன என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டின் ஒவ்வொரு நாளிலும் சூரியன் வந்து எங்களது வானத்தை கடக்கின்ற போது அது ஒரு சீரான ஒரு திரும்ப திரும்ப செல்லக்கூடிய ஒரு பாதையைத்தான் பின்பற்றுகின்றது. எங்களது நார்தர்ன் ஹெமிஸ்பியரிலிருந்து பார்க்கின்ற போது டிசம்பர் மாதத்தின் இறுதியில் அது ஒரு அடிவானத்தில் இருக்கும், லோவஸ்ட் பாயிண்ட் இன் த ஸ்கை என்று சொல்லித்தான் அங்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த பகுதியில் தான் டிசம்பர் மாதத்தின் இறுதியில் இருக்கும். அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அதன் பாதை வந்து மேல் எழத் தொடங்கும். இந்த லேட் ஜூன், அதாவது நாளைய தினம் June 20 அதன் மேலெழுச்சி நிகழ்ந்து June 21 அது ஒரு உச்ச வானத்தை அடைய போகின்றது. ஹையஸ்ட் பாயிண்டை எங்களது வானத்தில் அடைகின்ற அந்த ஒரு நிகழ்வுதான் சம்மர் சால்ஸ்டிஸ் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அது அந்த வானத்தின் உச்சி புள்ளியை அடைகின்ற அந்த நிலையில் தான் எங்களுக்கு மிக நீண்ட பகல் பொழுது அன்றைக்கு கிடைக்கின்றது. அதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அறியாமலே எங்களது பகல் பொழுது சுருங்கி வருவதைத்தான் எதிர்கொள்ளப் போகின்றோம். அது ஒப்போசிட் டிரெக்ஷனில் அது பயணிக்கப் போகின்றது. இந்த நிலையில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செகண்ட் கூட வேறுபாடு இருக்கலாமா, லேட் டிசம்பர் வரைக்கும் மீண்டும் அந்த அடிவானத்தை நோக்கி அதன் நகர்வு இருக்கும். இப்போது நாங்கள் கொஞ்சம் உச்சியை அடைந்திருக்கின்றோம். ஆனால் இன்னமும் சற்று நாளைக்கு நகர்ந்து நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமைதான் அந்த சூரியன் எங்களது வானத்தின் மிக மிக உச்சமான புள்ளியை அடையப் போகின்றது. எனவே அந்த புள்ளியை அது அடைகின்ற போது ஒரு நிறுத்தத்தை செய்யுமா, அதுதான் இந்த சால்ஸ்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பேர் வருவதற்கான காரணமாக அமைகின்றது. இது வந்து ஒரு லட்டின் வேர்டு என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கிறார்கள். சால்ஸ்டிடியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு லட்டின் வேர்டு. அதன் கருத்து என்று சொல்லி பார்த்தால் சால்ஸ்டிடியம் சன் ஸ்டாப்பேஜ் என்று சொல்லித்தான் சொல்வார்கள். சூரியன் ஒரு நிறுத்த புள்ளியை அடைகின்றது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு நாளோ அல்லது கிட்டத்தட்ட 2 நாட்களோ அது அந்த புள்ளியில் நிற்பது மாதிரி தான் நாங்கள் அந்த பகல் வேலையை உணரப்போகின்றோம். எனவே அந்த சன் ஸ்டாப்பேஜை தொடர்ந்து தான் அதன் மீண்டும் அதன் பயணம் வந்து அது எதிர் திசையில் அமையப் போகின்றது. டிசம்பர் சால்ஸ்டிஸ் வரைக்கும், அது அந்த அடிவானத்தை அடைகின்ற வரைக்கும் அந்த ஒரு பயணம் தொடரும். எனவே அதுவும் கூட ஒரு சால்ஸ்டிஸ் தான். அந்த அடிப்புள்ளியை தாழ்வான புள்ளியை அடைந்து அங்கு ஒரு சில நிறுத்தத்துக்கு பிறகு, ஒரு சில நாட்கள், ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் நிறுத்தத்துக்கு பிறகு அது மீண்டும் மேலெழத் தொடங்கும். இதுதான் வழக்கமாகவே நடைபெறக்கூடிய நிகழ்வு ஒரு வருடத்தில் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள முடிகின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். எனவே இந்த டிசம்பரில் அது மிக தாழ்வான புள்ளியை அடைகின்ற வரைக்கும் அதன் ஒரு நகர்வைத்தான் நாங்கள் வானத்திலே பார்க்க போகின்றோம். எனவே சம்மர் சோல்ஸ்டிஸின் போதுதான் அது மோஸ்ட் நார்தர்லி சன்ரைஸ் அண்ட் சன்செட் எங்களுக்கு தரப்போகின்றது. எனவே அது உச்சப்பாதையை அடைகின்ற போது தான் எங்களுக்கு அதிகமான சூரிய வெளிச்சம் கிடைக்கின்ற போது நாங்கள் நீண்ட பகல் பொழுதை சந்திக்க போகணும். யூனிவர்சல் டைம் அதன் அடிப்படையிலே பார்த்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:25 தான் அந்த ஒரு உச்ச புள்ளியை அடைகின்ற நிகழ்வு நடக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார். அதுதான் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஒரு அஸ்ட்ரானமிக்கல் சமரின் ஆரம்பமாகவும் கூட அமையப் போகின்றது என்பதைத்தான் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நிலையில்தான் பழைய கால மக்கள், பழங்கால மக்கள் வந்து இந்த சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களை அவதானிப்பதை வழக்கமாக கொண்டிருந்த நிலையில் அவர்களது அவதானிப்புகளின் அடிப்படையில் ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸையும் கூட இந்த பூமியிலே அமைத்து வைத்திருக்கிறார்கள். மனித வரலாறு முழுவதுமே மனிதர்கள் வானத்தை கவனித்து கொண்டே வந்திருக்கிறார்கள். ஆண்டுதோறும் இந்த வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் போன்ற பொருட்கள் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பாதையில் செல்லுகின்றன. மீண்டும் திரும்ப திரும்ப வரக்கூடிய பாதையில் அவர்கள் பயணிப்பதையும் கூட கவனித்திருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில்தான் அவர்களால்
ஏன்ஷியன் மானியூமெண்ட்ஸ் அந்த பாதையை அல்லது அந்த நகர்வுக்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கிலாந்தின் மிக பிரபலமான இந்த ஸ்டோன் ஹெஞ்ச் அதே மாதிரி தான் அமைக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் ஈஜிப்டில் இருக்கக்கூடிய இன்னொரு மானியூமெண்ட் டெம்பிள் ஆஃப் கார்னார்க் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மானியூமெண்ட், மெக்சிகோவின் சிச்சென் இட்ஸா என்று சொல்லப்படுகின்ற அந்த மானியூமெண்ட்ஸ் எல்லாமே இப்போதும் நாங்கள் பார்க்கக்கூடிய அல்லது ஒரு எச்சங்களை கூட காணக்கூடிய அந்த ஒரு முக்கியமான மானியூமெண்ட்ஸாக அமைகின்றன. இவை வந்து வானத்தின் அந்த ஒரு பேட்டர்ன்ஸை எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான அலைன்மெண்ட்ஸில் உருவாக்கப்பட்டிருப்பதும் கூட மிக மிக ஒரு ஆழமான அறிவை அல்லது ஆழமான புரிதலை பழைய காலத்திலேயே மக்கள் இந்த வானியல் தொடர்பாக கொண்டிருந்தார்கள் என்பதற்கான சான்றுகளாகத்தான் அமைகின்றன என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லப்படுகின்றது. அதிலும் இந்த இங்கிலாந்தின் ஸ்டோன் ஹெஞ்சில் வந்து இந்த சம சோல்ஸ்டிஸின் ஆரம்பத்தை குறிப்பதற்காக அன்றைய நாளில் அந்த பகுதிக்கு மக்கள் சென்று ஒரு வரிசை கற்கள் வந்து அங்கு ஒரு வட்ட வடிவமாக எடுக்கப்பட்டிருக்கும். எனவே அதனூடாக அந்த சூரிய உதயத்தை காண்பது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகவும் கூட இருக்கும். அன்றைக்கு வந்து மிக அதிக அளவிலானவர்கள் அங்கு சென்று அந்த ஒரு சூரிய உதயத்தை காண்பார்கள். அந்த ஒரு ட்ரெடிஷனும் கூட இன்னமும் பின்பற்றப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் இன்னும் ஒரு சில செலிப்ரேஷன்ஸும் கூட இருக்கின்றன. ஸ்வீடன் போன்ற நாடுகளில் இந்த மிட் சம்மர் அதன் செலிப்ரேஷனுக்காக அந்த சம்மர் சோல்ஸ்டிஸ் நடக்கக்கூடிய நாள் ஒரு விடுமுறை நாளாகவும் கூட இருக்கின்றதாம். ஜூன் 19 திகதியே இந்த மிட் சம்மர் ஈவ் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்மஸ் ஈவ் கொண்டாடுவது மாதிரியான கொண்டாட்டம் அங்கே நடக்கும். அதற்கு பிறகு ஜூன் 20 அன்றைய நாள் மிட் சம்மர் டே ஆகவும் கூட விடுமுறை நாளாகவும் கூட அங்கே இருக்கின்றதாம். ஸ்வீடனில் அந்த ட்ரெடிஷன் வந்து கிறிஸ்மஸுக்கு இணையாக அங்கு பின்பற்றப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அலாஸ்கா அங்கு என்று சொல்லி பார்த்தால் ஒரு வித்தியாசமான ஒரு கேம் ஒன்று நடத்தப்படுகின்றதாம். அந்த சம சோல்ஸ்டிஸ் நடக்கின்ற அந்த நேரத்தில் அலாஸ்கா ஃபேர் பேங்க்ஸில் தான் மிட் நைட் சன் கேம் என்று சொல்லக்கூடிய நள்ளிரவு சூரிய போட்டி அங்கு நடத்தப்படும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். பேஸ்பால் கேம்ஸை தானாம் அங்கு இரவு கேமாக விளையாடுகின்றார்கள் இந்த மிட் நைட் சன் கேமாக என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு ட்ரெடிஷனாகவே அங்கு பின்பற்றப்படுகின்றதாம். அதே நேரம் இந்த லாஸ்ட் டே ஆஃப் ஸ்ப்ரிங் இருக்கின்றது சனிக்கிழமை, அந்த நாளின் இரவு வேளை ஒரு 10 தானே அந்த முதல் பந்து வீசப்படும். எனவே லாஸ்ட் டே ஆஃப் ஸ்பிரிங்கில் வீசப்படுகின்ற அந்த பந்து தொடர்ந்து விளையாடப்பட்டு அடுத்த நாள் அதாவது சம சோல்ஸ்டிஸ் நடக்கக்கூடிய அந்த நாளில் காலை ஒரு 1:30 வரைக்கும் அந்த கேம் வந்து தொடரும். எனவே 2 இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை இணைக்கக்கூடிய வகையில் தானே அந்த மிட் நைட் சன் கேம் அங்கு விளையாடப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதில் இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னால் நள்ளிரவு பொழுதில் அந்த கேம் விளையாடப்படுகின்ற போதும் கூட அது சமர் சோல்ஸ்டிஸாக இருப்பதன் காரணமாக அங்கு எந்த விதமான அந்த ஸ்டேடியத்தில் வந்து ஆர்டிஃபிஷியல் லைட்டும் கூட பயன்படுத்தப்படுவது இல்லையாம். அந்தளவுக்கு இரவு முழுவதும் சூரிய வெளிச்சம் நிறைந்திருப்பது தான் அதன் ஒரு சிறப்பம்சம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஃபேர்பேங்க்ஸின் அலாஸ்காவின் அந்த ஒரு மிட் நைட் சன் கேம் வந்து 1906 தொடங்கப்பட்ட ஒரு ட்ரெடிஷன் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய ஒருவரால் அவரது பெயரையும் கூட விளையிட்டிருக்கின்றார்கள், எட்டி ஸ்ட்ரோக்கர். இவர்தான் சாதாரணமாக ஒரு பார்பெட்டாக அந்த கேமை வந்து தொடங்கியிருந்தார். அவர் தான் ஃபாதர் ஆஃப் த மிட் நைட் சன் கேம் என்று அழைக்கப்படுகின்றார். அதுக்கு பிறகுதான் அந்த ட்ரெடிஷன் வந்து இப்போதும் கூட பின்பற்றப்படுகின்றது என்று சொல்லியெல்லாம் அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எதுவாக இருந்தாலும் எல்லோரும் ஒரு ஆண்டில் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சம்மர் சீசன் தொடங்குகின்றது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையோடு என்பதைத்தான் இந்த பொழுதில் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ளலாம். 11:28 ஆக இருக்கின்றது.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
2: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் $30, $50, $75, $100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-9659-22-6475490059.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் சிங். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய

0: டெலிவரி ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம்ராய் ஸ்பெஷல், ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
1: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
0: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
0: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ. 416-649-63 88.
2: The station with the best music.
3: It's East FM.
4: It's East FM.
5: Feel the power. Feel the bass. 102.7 FM.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:42 இருக்கிறது. முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விடயம் ஒன்றை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அண்மையில் வந்து நீங்களும் கூட அந்த செய்தி தொடர்பாக பார்த்திருக்கலாம். ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 நடைபெற்ற போது ஜப்பானின் டீம் விளையாடிய போது ஜப்பானீஸ் ஃபுட்பால் ஃபேன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கையை செய்திருந்தார்கள். அந்த மேட்ச் வந்து நிறைவு பெற்றதுக்கு பிறகு அவர்கள் அந்த ஸ்டேடியத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை சேகரிக்கக்கூடிய படங்கள் நிறையவே பகிரப்பட்டு அவர்கள் அதிகம் பாராட்டையும் கூட உலக அளவிலே பெற்றிருந்தார்கள். இது இந்த முறை மட்டும் நடக்கவில்லை. பல ஆண்டுகளாகவே இந்த மாதிரியான உலகக்கோப்பை போட்டிகளுக்கு பிறகு மைதானங்களை சுத்தம் செய்வதற்காக ஜப்பானிய கால்பந்து ரசிகர்கள் பெரிதும் பாராட்டுகளை பெற்று வருகின்றார்கள். ஆனால் இந்த முறை தே ஆர் கேச்சிங் ஹீட் அட் ஹோம் என்பதைத்தான் இப்போது சொல்லியிருக்கிறார்கள். தங்களது சொந்த நாட்டில் அவர்கள் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த முறை இந்த செய்தி வெளியிடப்பட்டதை தொடர்ந்து என்பது தொடர்பாக தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜப்பானியர்கள் இந்த வாரம் ஒரு போட்டிக்கு பிறகுதான் அந்த குப்பை சேகரிக்கக்கூடிய அந்த பேக்ஸ் எல்லாவற்றையும் அந்த அரங்குக்குள் கொண்டு வந்து குப்பைகளை சுத்தம் செய்யக்கூடிய புகைப்படங்கள் வெளியான போது மிக கடுமையான கண்டனங்கள் ஜப்பானியர்களால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அது என்ன சொல்லப்படுகின்றது என்று சொல்லி பார்த்தால், ஆண்கள் பொது இடங்களில் தாங்களாகவே சுத்தம் செய்து கொண்டு வீட்டில் அந்த பொறுப்பை தங்களது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடமே விட்டு விடுகின்றார்கள் என்பது தொடர்பான ஒரு கருத்துத்தான் அதிகளவிலே பகிரப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அந்த ஒரு புகைப்படம், அதாவது ஜப்பானியர்கள் அந்த ஜப்பானிய ரசிகர்கள் அந்த அரங்கத்தில் அந்த குப்பைகளை சுத்தம் செய்கின்ற அந்த புகைப்படம் வெளியானதை தொடர்ந்து இன்னும் ஒரு புகைப்படமும் கூட வெளியிடப்பட்டது. அதுவும் கூட மிக மிக முக்கியமான ஒரு புகைப்படமாகத்தான் அதிகம் பேரால் பகிரப்பட்டிருந்தது. அது என்ன ஒரு படம் என்று சொல்லி பார்த்தால், ஒரு ஜப்பானிய ஆண் ஒருவர் ஒரு சோஃபா ஒன்றில் உட்கார்ந்து கொண்டு அவர் வந்து டிவி பார்த்து கொண்டிருக்கின்றார். அதுவும் கூட ஒரு ரிக்ளைனர் சோஃபா ஒன்றில் அவர் வீட்டில் இருக்கின்றார். அவருக்கு அருகில் ஒரு மனைவி, அதாவது அவரது மனைவி பாத்திரங்களை கழுவிக்கொண்டிருக்கின்றார். ஒரு துணிக்குடுக்கு அருகில்தான் அவர் அந்த ஒரு ரிக்ளைனர் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு ஒரு செல்போன் ஒன்றையும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். இது தொடர்பான ஒரு புகைப்படமும் கூட உடனடியாக வெளியிடப்பட்டது. ஜப்பானிய ஒரு சுவரொட்டி ஒன்று வெளியிடப்பட்டு அது வைரலானது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அது பலராலும் பகிரப்பட்டிருந்தது. எக்ஸ் பிளாட்ஃபார்மில் ஒரு 60,000 லைக்ஸையும் கூட இந்த போஸ்ட் உடனடியாக பெற்றுக்கொண்டது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. உலகிலேயே மிக குறைந்த நேரம் வீட்டு வேலைகளில் ஈடுபடக்கூடிய ஜப்பானிய ஆண்கள் இன்னமும் வீடுகளில் அதிகம் பங்களிக்க வேண்டும் என்று சொல்லியும் கூட அந்த போஸ்டில் எழுதப்பட்டிருந்தது என்பதையும் கூட இங்கு சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். எனவே இது இப்போது அதிகம் மக்களால் பகிரப்படுகின்ற ஒன்றாகவும் கூட மாறியிருக்கிறது. எல்லோருமே உலகை காப்பாற்ற விரும்புகின்றார்கள். ஆனால் அம்மாவுக்கு வீட்டில் பாத்திரம் கழுவி கொடுக்க யாரும் விரும்புவதில்லை என்று சொல்லியும் ஒரு எக்ஸ் யூசர் தனது கருத்தையும் ஒரு அமெரிக்கன் ஆத்தர் ஒருவரது கோட் ஒன்றையும் போட்டு ரெஃபரன்ஸாக போட்டு அந்த கருத்தையை அவர் பகிர்ந்திருந்தார் என்பதையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இங்கே இந்த, அதாவது அந்த முதலில் உலகக்கோப்பை தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு படத்தில் குப்பை சேகரிக்கக்கூடிய ஆட்களில் ஒருவர் ஒரு நேரம் அவருக்கு ஒரு சிறு குழந்தை வீட்டில் இருக்கலாம், ஆனால் இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பை பார்ப்பதற்காக தனது மனைவியை குழந்தையை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு தான் வந்திருப்பார் என்று சொல்லி இன்னும் ஒரு எக்ஸ் யூசர் ஒருவர் அதற்கான ஒரு கமெண்ட்டையும் கூட போட்டிருக்கின்றார். இந்த மாதிரியான கோபம் வந்து அதிகம் இப்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பொது இடங்களில் தூய்மையாக இருப்பதும் பயன்படுத்திய இடங்களை சுத்தம் செய்வதும் ஜப்பானிய கலாச்சாரத்தில் வந்து ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட வீட்டில் வந்து அதிகம் வேலை பார்க்கக்கூடியவர்களாக பெண்கள் தானாம் இருக்கின்றார்கள். வீட்டு வேலைகளில் ஆண்கள் செலவிடுகின்ற நேரத்தை பொறுத்தளவில் ஏனைய நாடுகளில் ஆண்கள் வீட்டு வேலை செய்யக்கூடிய நேரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் மிக மிக குறைவாகத்தான் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 2021 தரவுகளின் அடிப்படையில் ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு தரவு ஒன்றை
வெளியிட்டிருந்தது. அதில் ஜப்பானிய பெண்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரத்திற்கும் அதிகமாகவே சம்பளம் இல்லாத வேலைகளை செய்கின்றார்கள். ஆனால் ஆண்களோ வெறும் 47 நிமிடங்கள் தான் அந்த மாதிரியான வேலைகளை செய்கின்றார்கள். எனவே ஆண்களோடு ஜப்பானிய பெண்களை ஒப்பிட்டு பார்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய இந்த சம்பளம் இல்லாத ஒர்க், அதாவது அன்பெய்ட் ஒர்க் வந்து 5 மடங்குக்கும் அதிகம் என்று சொல்லித்தான் அந்த தரவுகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த ஏற்றத்தாழ்வு இப்போதும் இளம் குடும்பங்களிலும் அதிகமாக காணப்படுவதாகத்தான் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. 2021 ஜப்பானிய அரசாங்கம் நடத்தியிருக்கின்ற ஒரு ஆய்வில் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொண்ட இருவருமே வேலைக்கு செல்லக்கூடிய குடும்பங்களில் பெண்கள் வந்து 1 நாளைக்கு 7 மணி நேரத்திற்கு மேலாக வீட்டு வேலைகளில் செலவிடுகின்றார்கள் என்றும், ஆண்கள் வந்து 2 மணி நேரத்திற்கு குறைவாகத்தான் அவர்கள் வீட்டு வேலைகளை செய்கின்றார்கள் என்று சொல்லியும் கூட ஒரு தரவும் ஜப்பானிய அரசாங்கத்தினாலும் கூட வெளியிடப்பட்டிருந்ததையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. பெரிய பெரிய நிகழ்வுகளுக்கு பிறகு ஜப்பானின் பொது இடங்கள் இன்னமும் கூட குப்பைகளால் நிரம்பிக் கொண்டிருக்கின்ற நிலையில் வெளிநாடுகளில் இந்த மாதிரியாக குப்பைகளை அகற்றுவது வெறும் பாசாங்கு மட்டுமே என்று சொல்லியும் கூட ஒரு சிலர் தங்களது கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஆதரவாகவும் கூட கருத்துக்களை வந்து பகிர்ந்திருக்கின்றார்கள். வீட்டு வேலைகளை கண்டிப்பாக ஆண்களும் செய்ய வேண்டும், இந்த விவாதம் இப்போது தீவிரமடைந்து வருகின்றது. இருந்தாலும் ஜப்பானிய ரசிகர்களின் ஒரு முக்கியமான செயல்பாட்டை கூறாமல் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லியும் கூட ஒரு சிலர் தங்களது கருத்துக்களை வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஜப்பானின் ரசிகர்கள் செய்தது மாதிரி தானாம் இந்த போர்த்துகீஸ் ஃபேனும் கூட அதே மாதிரி பெரிய பிளாஸ்டிக் பேக்ஸை கொண்டு வந்து அந்த ஸ்டேடியத்தில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை பொறுக்கக்கூடிய வீடியோஸும் கூட வெளியிடப்பட்டிருந்தன என்று சொன்னாலும் கூட ஜப்பானியர்கள் தான் இந்த மாதிரியான ஒரு தொடக்கத்தை கொண்டு வந்தார்கள் என்ற ஒரு பெருமையும் கூட பெறுகின்றார்கள். ஆனாலும் அவர்களது சொந்த வீட்டில் இப்போது அது தொடர்பான விமர்சனங்கள் நிறையவே வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்கின்றோம். 11:48 ஆகியிருக்கின்றது.

11:51 ஆகி இருக்கின்றது. நேற்று இன்று நாளையின் நிறைவு பகுதிக்கும் கூட நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். சூரிய ஒளிச்சம் மிக்க அழகான பகல் பொழுதைத்தான் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கின்றோம். அதே நேரம் இப்போதைய ஒரு முக்கியமான செய்தியும் பார்த்துக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இஸ்ரேல் மற்றும் லெபனீஸ் குரூப் ஹஸ்புல்லா இரண்டுமே ஒரு போர்நிறுத்தம் தொடர்பாக ஒப்புதல் ஒன்றை வழங்கியிருப்பதாக ஒரு சீனியர் யுஎஸ் ஆபிஷியல்ஸ் பிபிசிக்கு உறுதிப்படுத்தியிருப்பதாக பிபிசி இப்போது ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்கள், இந்த லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களின் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில்தான் இப்போதைய இந்த ஒரு உடன்பாடு இஸ்ரேலுக்கும் லெபனீஸ் குரூப் ஆஃப் ஹஸ்புல்லாவுக்கும் இடையில் எட்டப்பட்டிருப்பதாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எரிபொருள் விலை நாளைக்கு 4% உயரலாம் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு நாளாக தான் இன்றைய நாளை தொடர்ந்து அனுபவிக்க இருக்கின்றோம். அதே நேரம் ஞாயிற்றுக்கிழமை புதியதொரு பருவகாலமும் கூட ஆரம்பிக்க இருக்கின்றது. கோடை காலமும் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக அமையட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இதுவரை நேரமும் நேற்று இன்று நாளையுடன் இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல் ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளபாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
4: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர்

அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப் எம் 1.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
2: நேரம் சரியாக 12 மணி. நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடு முனைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 19 தேதி 2026 வெள்ளிக்கிழமையின் ஒளிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது, அல்லாவிட்டால் ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த பகுதியிலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். அதே போன்று பிரத்யமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-824-1212, 424-8241212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. சரி, வெளியே எப்படியே வந்து நாங்கள் வானிலையை பார்க்கலாம். எப்படி இருக்கிறது வெதர் அப்படின்னு சொல்லி பார்த்தால் 21 இருக்கின்றது, 17 நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். காற்று இன்றைக்கும் இருக்கின்றது. காற்று இன்று ஒரு 6 மணி வரையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. சூரிய வெளிச்சம் நிறைந்த அழகான வெள்ளிக்கிழமையாக, வெளிச்சமான வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது இன்றைய நாள். அதே போன்று நாளை வார இறுதி நாட்களை பார்க்கும்போது சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கூட ஒரு சிறந்த காலநிலைதான், வெளிச்சமும் இருக்கும். அதே போன்று 23 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். இன்று அதிகூடிய வெப்பநிலை 22, ஒரு 3 மணி அளவில் இந்த அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் அதில் கொஞ்சம் வேறு முகம்தான் இருக்கின்றது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் பார்க்கையில் 4% உயர்வடைய இருக்கின்றது. 12 மணி 2 நிமிடம் வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

12:07 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இப்படித்தான் வெற்றியை குவிச்சிருக்கிறது நேற்றைய நாள் எங்களுடைய கெனேடியன் அணி என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. கோ கனடா கோ அப்படின்ற மாதிரி எங்களுடைய கெனடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் கூட G7 மாநாட்டில் வந்து கலந்து கொள்வதற்காக இந்த ட்ரெண்டோவில் நடைபெற்ற ஓப்பனிங்கில் வந்து அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அதை ஈடு செய்திருக்கிறார். நேற்றைய நாள் வான்குவரில் இடம்பெற்ற 2வது போட்டியில் வந்து கலந்து கொண்டிருந்தார். நேற்று கெனடிய அணி கட்டார் அணியோடு மோதி இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹிஸ்டரிக் ஒரு விக்டரியை தான் இது என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஃபீஃபா வரலாற்றிலேயே வந்து கெனடி அணியை பொறுத்தளவில் முதலாவது ஒரு பெரிய ஒரு வெற்றியாக இது பார்க்கப்படுகின்றது. 6 கோல் அடித்து தள்ளியிருக்கிறாங்க. அது மாத்திரமில்லை, எதிரணி வந்து ஒரு கோலை கூட எடுக்க விடாமல் 6-0 என்ற அடிப்படையில் வந்து முன்னிலை வகித்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருந்தார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. அதிலும் யார் இந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் ஜொனத்தன் டேவிட், இவர் தான் 3 கோலை ஏற்கனவே பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று பிசி பிளேஸ் இன் வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தான் கெனடி அணி 6-0 என்ற ரீதியிலே முன்னிலை வகித்திருக்கின்றது. இதுவரையில் பெற்ற கோல்ஸோடு ஒப்பிட்டு பார்க்கையில் 3 மடங்கு அதிகம் நேற்றைய நாள் மட்டும் பெற்றது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றிருந்தார்கள். அவங்க எல்லாருக்கும் நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம். அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களிற்கு ஆஷாவாவில் கிராண்ட் ஓபனிங்குடன் அறிமுகமாகின்றது சிந்து கிச்சன். முதல் முறையாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால்கறி, மட்டன் ரசம், நாட்டு கோழி குழம்பு, கோழி பொரியல், கோழிச்சொதி, கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பாட்கறி என 10 வகையான மீட்கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல், வல்வட்டித்துறை ஸ்டைல் கோழிப்புக்கை, சிக்கன் அல்லது லாம்ப் பிரியாணி வகைகள், கொத்துரொட்டி வகைகள் என இன்னும் ஏராளம் உணவுகள் விருந்தாக. வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஓடு செய்தும் பெறலாம். ஸ்காப்ரோ, மாக்கம், டூரம் பகுதிகளுக்கான டெலிவரியும் வழங்கப்படும். June 20 சனிக்கிழமை முதல் இலக்கம் 13:04 ஹாமனி ரோட் நார்த் ஆஷாவாவில் கோலாகல ஆரம்பம் சிந்து கிச்சன். கேட்டரிங் அண்ட் டேக் அவுட் 6477-1709 6477-1709. 12:09 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: 102.7 தரமும் விரும்பும் உங்களுக்காக ஆஷாவாவில் கிராண்ட் ஓபனிங் சிந்து கிச்சன். முதன் முதலாக 10 வகையான மீட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல், 10 வகையான சீ ஃபுட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சல், விவிடி ஸ்டைல் கோழிப்புக்கை, பிரியாணி வகைகள், கொத்துரொட்டிகள், இன்னும் பல. June 20 சனிக்கிழமை 13/4 ஹாமனி ரோட் நோர்த் ஆஷாவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். ஸ்காப்ரோ மாக்கம் டூராம் பகுதிகளுக்கு டெலிவரி சேவைகளும் வழங்கப்படும்.
0: 6470107106470906470109.
2: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield Dikumidayal. Ingu Mattume Dr. Pavithra Nandeshwarar Survey Valangukirar. 416-299-1020.
3: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 திகதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள். இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 திகதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200 4167-1216-1200-0000.
0: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 June 6 முதல் June 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, June 20 காலை 9:30 தேர் திருவிழா, June 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷட தவில்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், June 24 மாலை வைரவர்மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில். ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெலோ பில்டிங்கில். 416-332-2989 2-2-9-8-9. Some conditions may apply.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 Cash Point.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

பன்னிரண்டு மணி 24 நிமிடம் சற்றோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அப்பாக்களுடைய அந்த அன்பை பிரதிபலிக்கின்ற ஒரு அழகான பாடலை தெய்வ திருமகள் திரைப்படத்திலிருந்து நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுதினம் தந்தையர் தினமும் வர இருக்கின்றது. எல்லா அன்பான அப்பாக்களுக்கு நாங்களும் முட்கூட்டியே இனிய தந்தையர் தின வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளலாம். சரி, இந்த வேளையிலேயே பார்க்கலாம் அதே மகிழ்ச்சியோடு. இன்றைக்கு உங்களுக்கு அதுவும் எலிஜிபிளான ஃபேமிலிஸுக்கு கனடா சைல்டு பெனிஃபிட் வந்திருக்கும். 20ஆம் தேதி தான் ஒவ்வொரு மாதமும் வரும். ஆனால் 20ஆம் தேதி நாளைக்கு வந்து சனிக்கிழமையில் வாரதால் பின்னுக்கெல்லாம் தரமாட்டாங்க, முட்கூட்டியே தந்துடுவாங்க நல்ல பிள்ளையாக. அதனால் இன்றைக்கு 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமையே உங்களுக்கு டவுன் என்று வந்திருக்கும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸுக்கு. வருகின்ற மாதம் வருகின்ற இந்த சைல்டு பெனிஃபிட்டை பார்த்தால் ஒரு சிறிய அதிகரிப்போடு வர இருக்கின்றது. அதாவது ஜூலை மாதத்திலிருந்து இந்த அதிகரிப்பு இருக்க போகிறது 2 வீதத்தினால் அதிகரிக்க இருக்கின்றது என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு பார்க்கையில் ஜூலையில் 2.7% உயர்வு இருந்தது. ஆனால் இந்த வருஷம் 2% உயர்வு இருந்தாலும் அதிகரிச்சிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற நிலைமையில் அந்த உயர்வோடு தான் இனி ஜூலை மாதத்தில் உங்களுக்கான இந்த சைல்டு டேக்ஸ், அதாவது கனடா சைல்டு பெனிஃபிட் வரும் அப்படி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சியான செய்தியும் இருக்கின்றது. இது இன்னும் ஒரு விடயம், இது டாக்ஸபிள் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் வரி செலுத்த தேவையில்லாத ஒரு அரசாங்க கொடுப்பனவாக இந்த கனடா சைல்டு பெனிஃபிட் இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. 12:25. சரி, ஃபீஃபா பக்கம் நாங்கள் போனோம் என்று சொன்னால் இன்றைக்கும் 4 மேட்சஸ் இடம்பெற போகின்றன. 3 மணிக்கு யுஎஸ்ஏ ஆஸ்திரேலியா இடையிலான போட்டி இடம்பெற போகிறது. அதற்கு பின்னர் 6 மணிக்கு வந்து ஸ்காட்லாந்து மொராக்கோவும், 8:30 வந்து பிரேசில் ஹெய்டியும், அதே போன்று 11 மணிக்கு வந்து டர்க்கி அதே போன்று பராகுவே போன்ற நாடுகளும் மோத இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. 12:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஃபீஃபா உலகக்கிண்ண உதைப்பந்தாட்ட வரலாற்றில் கனடா தனது முதல் வெற்றியினை நேற்றைய போட்டியில் பெற்றுள்ளது. நேற்று மாலை வான்குவர் பிசிஏ பிளேஸ் அரங்கத்தில் கட்டாருடன் இடம்பெற்ற போட்டியில் 6-0 கோல் விகிதத்தில் கனடா இந்த வரலாற்று வெற்றியை தனதாக்கியுள்ளது. அடுத்ததாக வரும் புதன்கிழமை வான்குவரில் இடம்பெறும் போட்டியில் சுவிட்சர்லாந்து அணியுடன் கனடா மோதவுள்ளது. கனடாவின் விவசாயத்துறையில் கிருமி நாசினிகள் பயன்படுத்தப்படும் வரைமுறைகளில் பாரிய மாற்றத்தை மத்திய லிபரல் அரசு கொண்டு வந்துள்ளது. பொருளாதார மற்றும் உணவு பாதுகாப்பு சார்ந்த தேவைகள் இருப்பின் ஹெல்த் கனடாவினால் தடை செய்யப்பட்ட கிருமி நாசினிகளையும் பயன்படுத்த அனுமதிக்கும் அதிகாரத்தை இந்த மாற்றங்கள் அமைச்சரவைக்கு தருகின்றன. நேற்றைய தினம் இச்சட்டம் பாராளுமன்றில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் தொடர்பில் முதலமைச்சர் விஜய் வாய் திறப்பதில்லை என சட்டசபை அமர்வுகளில் திமுகவினர் விமர்சித்துள்ளனர். இதனையடுத்து கொளத்தூரில் 5 நிமிடங்கள் விஜய் வாய் திறந்ததற்கே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தோற்றுப்போனார் என சுட்டிக்காட்டப்படும் வகையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியதை அடுத்து திமுக உறுப்பினர்கள் அமளி துமளியில் ஈடுபட்டுள்ளனர். பதிலுக்கு தாவேகா உறுப்பினர்களும் எழுந்து நின்று திமுகவை எதிர்த்துள்ளனர். திமுகவினர் மொழியில் பதிலளிக்க தாவேகாவிற்கும் தெரியும் என எச்சரித்துள்ள அமைச்சர் ராஜ்மோகன், ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கான நாளில் சம்பந்தமில்லாத மேடை பேச்சுக்களை பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் செமனியில் கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலக அதிகாரிகள் செம்மணி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட வருகை தந்திருந்த நிலையில் சர்வதேச பொறிமுறையின் ஊடான நீதி கோரி இப்போராட்டம் இடம்பெற்றுள்ளது.
1: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 4167792323.
3: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் June 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 26 வெள்ளி மாலை சப்பரம், June 27 சனி காலை தேர், June 28 ஞாயிறு காலை தீர்த்தம், June 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், June 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
4: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200க்கும் மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 ஹவர்ஸ்

0: ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை 32,500 கனேடியன் டாலர்ஸ் மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன் 6478182798 6478182798.
1: நல்ல பாட்டு நாலு விஷயம்
2: FM 102.7 East FM.

12:47 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேலையிலே பார்க்கலாம். இது டிராஃபிக் தொடர்பான ஒரு செய்தி. ஈஸ்ட் பவுண்ட் லேன்ஸ், இது கார்டன் எக்ஸ்பிரஸ் வேயில் ரீஸ் ஸ்ட்ரீட், இது வந்து ஆஃப் ரேம்ப் மூடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு வாகனம் தீப்பிடித்திருக்கின்றதாம். இதன் காரணமாகத்தான் அந்த பகுதி வந்து மூடப்பட்டிருக்கிறது. ரீஸ் ஸ்ட்ரீட்டினுடைய ஆஃப் ரேம்ப் பகுதி கார்டன் எக்ஸ்பிரஸ் வேயில் ஈஸ்ட் பவுண்ட் லேன்ஸ் வந்து மூடப்பட்டிருக்கின்றன. அதே வேளையில் இது ஒரு காலை 9:30 அளவில் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. பல வாகனங்களும் விபத்துக்குள்ளானன, அது போன்று ஒரு வாகனம் தீப்பிடித்தது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதிலே வந்து 2 பேர் கடுமையான காயங்களோடு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக உயிராபத்தான காயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதோடு ஜாவி ஸ்ட்ரீட் தொடக்கம் ரீஸ் வரையிலான பகுதி அனைத்து ஈஸ்ட் பவுண்ட் லேன்ஸும் மூடப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த பகுதியில் பயணம் செய்பவர்கள் இதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். வெஸ்ட் பவுண்ட் லேன்ஸ் வந்து திறக்கப்பட்டிருக்கின்றன சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. கனடாவை பொறுத்தளவிலே இப்போது ஒரு விடயத்தை அறிவித்திருக்கின்றது அரசாங்கம். என்ன அப்படி என்று சொன்னால், உள்நாட்டு தொழில்கள் வந்து இப்போது எதிர்கொண்டு வருகின்ற உடனடியான சவால்களை சமாளிப்பதற்கு ஏற்ற வகையிலே உலகளாவிய ரீதியில் பதப்படுத்தப்பட்டு, அதாவது கேன்ட் வெஜிடபிள்ஸ் அவற்றுக்கான ஒரு 10% வரியை கனடா அரசாங்கம் விதிக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இருக்கும் என்று சொல்லி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிரான்சுவா பிலிப் வந்து இது தொடர்பாக அறிவித்திருக்கின்றார். இன்றைக்கு இது வந்து குறைந்தபட்சம் அதிகபட்சமாக ஒரு 200 நாட்களுக்கு அமலில் இருக்கும் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக அமலுக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு 200 நாட்களுக்கு இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் இப்போது கூறப்பட்டிருக்கிறது. அதுவும் இது வந்து ஏனைய சர்வதேச வர்த்தக கடமைகளுக்கு இணங்க இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார். இதிலே ஒரு சில நாடுகளுக்கு விதிவிலக்குகள் இருக்கின்றனவாம். குறிப்பாக அமெரிக்கா, மெக்சிகோ, இஸ்ரேல், சிலி இப்படியான அதே போன்று சில வளர்ந்து வருகின்ற நாடுகள், இவற்றுக்கு இவர்கள் இந்த நாடுகளினுடைய இந்த கேன்ட் வெஜிடபிள்ஸுக்கு வந்து இந்த வாரி அமல்படுத்தப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. 12:49 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் ஜூன் 30 தேதி காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்ட்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ் யூனிட் 36 கான்கோர்ட் வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080.
0: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 திகதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 திகதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
4: ஸ்காபரோவில்
5: அகரம் சில்க்,
4: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
5: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ் விதவிதமான தெரிவுகளில்
5: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
5: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

நேரம் சரியாக 1 மணி ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது, அல்லது உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தீங்கன்னு சொன்னாலும் eastfm.ca இருக்கின்றது. அதனூடாக நேரடியாக நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். அல்லது ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் இருக்கின்றது, அதை டவுன்லோட் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம் மொபைல் டிவைசஸ் ஊடாக. அதேபோன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாக பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-824-1212, 416-826-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. சரி, இப்போது நாங்கள் வெப்பநிலையை பார்க்க இருக்கின்றோம். 21 இருக்கின்றது, 17 நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிவழியிலே காற்று 1:00 வரையில் இருக்கும் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. மற்றும் முழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த அழகான வள்ளிக்கிழமையாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வருகின்ற வார நாட்களில் கூட சிறப்பான காலநிலைதான். 23 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும், சூரிய வெளிச்சமும் இருக்கப் போகின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் தான் கொஞ்சம் ஒரு அதிகரிப்பு இருக்கின்றது. நள்ளிரவுக்கு பின்னர் 4% உயர்வடையே இருக்கின்றது. 1:01 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

1:07 இருக்கின்றது. வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சங்கமம் திரைப்படத்திலிருந்து நாளுக்கான பாடலை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களிற்கு ஆஷாவாவில் கிராண்ட் ஓபனிங்குடன் அறிமுகமாகின்றது சிந்து கிச்சன். ஃபிஷ் கறி, ஃபிஷ் சொதி, ஃபிஷ் புளித்தியல், ஃபிஷ் பொரியல், ஷ்ரிம் குழம்பு, ஷ்ரிம் புளியானம், ஷ்ரிம் பொரியல், கணவாய்க்கறி, எக் குழம்பு வித் கருவாடு, எக் பாற்கறி வித் கருவாடு என 10 வகையான சீஃபுட் கறிகளுடன் வல்வட்டித்துறை ஸ்டைல் சீஃபுட் சாப்பாட்டு பார்சல், விவிடி ஸ்டைல் கோழிப்புக்கை, சிக்கன் அல்லது லேம்ப் பிரியாணி, கொத்து ரொட்டி, இன்னும் பல. வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்து வாரே ஆர்டர் செய்தும் பெறலாம். ஸ்காப்ரோ, மாக்கம், டூரம் பகுதிகளுக்கான டெலிவரியும் வழங்கப்படுகின்றது. சைவ மற்றும் அசைவ கேட்டரிங் சேவைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். June 20 சனிக்கிழமை முதல். இலக்கம் 1304 ஹார்மனி ரோட், நார்த் ஆஷாவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட் 6470 2709 6 4 7 7 1 0 2 7 9. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ஆண்டாரியோ மாகாணத்தில் வருகின்ற 10 ஆண்டுகளிலே இந்த லேபர் மார்க்கெட் தேவை எதை நோக்கி இருக்க போகுது அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதிலே இந்த தொழிற்சந்தைக்கு ஏற்ற வகையிலே ஆண்டாரியோவில் மாத்திரம் 1 மில்லியனுக்கும் அதிகமான யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸ் வந்து தேவைப்படுவார்கள் அப்படி என்று சொல்லி ஒரு புதிய ரிப்போர்ட் வந்து கூறியிருக்கின்றது. ஸ்டாக்ஸ் எக்கனாமிக்ஸ், இதுதான் கவுன்சில் ஆஃப் ஆண்டாரியோ யூனிவர்சிட்டி சார்பாக ஒரு ரிசர்ச் ஒன்றினை மேற்கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தான் 1 மில்லியனுக்கும் அதிகமான யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸ் வந்து வருகின்ற 10 ஆண்டுகளில் ஆண்டாரியோவில் தேவைப்படுவார்கள் என்று சொல்லி. இது வந்து நிறைய கிராஜுவேட்ஸுக்கு வந்து ஒரு வயிற்றில் வந்து பால் வாத்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் இருக்கும். இப்படியான வாய்ப்பு தான் இனி 10 ஆண்டுகளில் வரப்போகின்றது அப்படி என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து ஏராளமான கேரியர்ஸ் கூறப்பட்டிருக்கிறது, முன்னிலை வகிக்கின்றதாக. குறிப்பாக வந்து சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத், அதாவது ஸ்டெம் ரிலேட்டட் ஆக்குபேஷன்ஸ் இப்படி என்று சொல்லி ஏராளமான மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக வந்து ஸ்டெம் அதனுடைய தேவை அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த துறைகளில் இனி வருகின்ற நாட்களில் கூட இந்த யூனிவர்சிட்டிகளுக்கு நீங்கள் தேர்வு செய்யும் போது இவற்றையும் நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களுக்கான அந்த கோர்ஸஸை வந்து நீங்கள் அல்லது வந்து உங்களுக்கான ஃபீல்டை வந்து தெரிவு செய்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். 1:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20வது வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்க பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி ஜூன் 20 மாலை 4 முதல் கர்நாடக இசை, மாலை 5 முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479 7071.
2: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 புதிய வருவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487.
3: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் July 1 கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கவன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன திரைப்படத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
0: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
0: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்.
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
8: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
9: 416-900-4599.
0: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா July 1 புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாதஸ்வர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
10: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

1:22 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சார், இப்போது பார்க்கலாம், அந்த டாய்ஸ் ரஸ் வந்து அநேகமாக எல்லா மோல்களிலும் இருந்திருக்கும். இந்த குட்டீஸ் எல்லாம் அவங்களுக்கு பிரியமான ஒரு ஸ்டோர் அப்படின்னு கூட சொல்லலாம். விளையாட்டு பொருட்கள், அவர்களுக்கு தேவையான அநேகமான பொருட்கள், குறிப்பாக இந்த விளையாட்டு பொருட்கள் தான் அங்கே இருக்கும். சரி, இப்படியான ஒரு கடை. ஆனால் இப்போ நிறைய மால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை காண முடியாது, இழுத்து மூடி சீல் வச்சுருப்பாங்க. இப்படி க்ளோஸ் பண்ணியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையிலே இப்போது ஒரு விடயம் கூறப்பட்டிருக்கிறது. இந்த டாய்ஸ் ரஸ் பிரியஸ் நீங்கள் இருந்தீங்க என்று சொன்னால், அது வந்து முடிந்த அளவிற்கு தங்களுடைய ஒரு சில சொத்துக்களை வந்து வாங்க முயற்சிக்கின்றார்கள் டாய்ஸ் ரஸ் கனடாவினுடைய உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதை வந்து அவங்க தொடர்ந்து நடத்த இருக்கின்றார்கள். இல்லாவிட்டால் வேறு பிராண்ட் நேமில், அதாவது வேறு பெயரில் அவர்கள் மீளவும் வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். இந்த விடயம் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டாய்ஸ் ரஸ் இப்படி ஒரு சில பிராஞ்சஸை வந்து நடத்தலாம், இல்லாவிட்டால் ரீ பிராண்டட் நேமோடு அவர்கள் மீளவும் சந்தைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். 1:24 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஆண்டாரியோவில் அடுத்த 10 ஆண்டுகளில் பல்கலைக்கழக பட்டம் பெற்ற 1 மில்லியன் பணியாளர்களின் தேவை உள்ளதாக ஆண்டாரியோ பல்கலைக்கழக கவுன்சில் தெரிவித்துள்ளது. விஞ்ஞானம், தொழில்நுட்பம், சுகாதாரம், வர்த்தகம் ஆகிய முக்கிய துறைகளில் 2035 வரையில் வருடத்திற்கு 1 லட்சம் எனும் அடிப்படையில் உயர்திறன்மிக்க பல்கலைக்கழக பட்டதாரிகளின் அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அது கூறியுள்ளது. வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டுமென அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்த நிலையில் குறித்த ஒப்பந்தம் டிரம்பிற்கு பிடிக்காமல் போனதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை என கனடிய பிரதமர் மார்க் கார்னி கூறியுள்ளார். எனினும் குறைந்தது குறுகிய காலத்திற்கேனும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ இடையிலான இந்த ஒப்பந்தம் நீடிக்குமென கனடிய பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக பிராந்திய அதிகாரிகள் மற்றும் அமெரிக்க தரப்புகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நடவடிக்கையின் அடுத்த கட்டமாக ஈரானிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் நடைபெறவிருந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் இடையில் தெற்கு லெபனானில் இடம்பெற்ற கடும் மோதலை அடுத்து ரத்து செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கட்டார், அமெரிக்கா, ஈரான் ஆகிய நாடுகளினால் போர் நிறுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இலங்கையின் பயங்கரவாத தடைச்சட்டம் இந்த ஆண்டு நிறைவிற்குள் முற்றாக அகற்றப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய உறுதியளித்துள்ளார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கம், நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிப்பு ஆகிய வாக்குறுதிகளை அரசாங்கம் மறக்கவில்லை என தெரிவித்துள்ள பிரதமர் தற்போது பொருளாதார அபிவிருத்தி மற்றும் வறுமை ஒழிப்புக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் FM 102.7.

0: எப்பொழுதும் கேளுங்கள்.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: Ajax Mitsubishi-யில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV-களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். Ahmed Tamseen,
3: 437-860-7002. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301.
4: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
5: ஓமோ, இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
4: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
1: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 மாலை 6 மணிக்கு ரீட் கேனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 மாலை 6 மணிக்கு ரீட் கேனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:46 ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி விட்பியில் 412 & 412 & Highway 7க்கு அண்மையில் புத்தம்புதிய டீடாச் வீடு ஒன்றினை $786,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கராஜ் டீடாச் ஹோம்ஸ் ஃப்ரம் 849,000 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கராஜ் டீடாச் ஹோம்ஸ் ஃப்ரம் 2100 square feet double garage detached homes from 954,000, 2500, 2750 square feet அளவுகளில் double garage detached வீடுகள் உள்ளன. ரவீன் லாட், finished basement மற்றும் separate entrance options, free assignment, first and second floorில் 9-foot ceiling, oak staircase, closing 2027. மேலதிக விபரங்களுக்கு அலையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம் ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்று கூட சொல்லலாம். இந்த மூளை தொடர்பான மூளை சரியா ஞாபகம் மருதி எதுவுமே இல்லாமல் சில விஷயங்களுக்கு மருதி தேவை. ஆனால் அநேகமாக வந்து இந்த அல்சைமர் போன்ற நோய்கள் எல்லாம் எங்களை தாக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக வயது வந்த காலங்களில் நிறைய பேர் அதுக்காக வந்து ஒமேகா 3 இருக்கின்ற உணவுகளை உண்பாங்க. ஆனால் சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒமேகா 3 ஃபிஷ் ஆயில் நான் எடுக்கிறேன், அல்லது வந்து ஆல்கே சப்ளிமெண்ட் எடுக்கிறேன், அதனால் எனக்கு போதிய அளவுக்கு ஒமேகா 3 கிடைக்கும், நான் வந்து நல்ல இந்த மெமரி வந்து நல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறாங்க. இப்போ புதிய ஒரு ஆராய்ச்சியை செய்து லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிஃபோர்னியாஸ் ஹெக் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அதனுடைய ஆராய்ச்சியாளர்கள் தான் இந்த முடிவினை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஒமேகா 3 சப்ளிமெண்ட்ஸை நீங்கள் எடுக்கும்போது அது எந்தவித மாற்றத்தையும் உங்களுக்கு தரவில்லை. உங்களுடைய நினைவாற்றலையோ அறிவாற்றலையோ அல்லது வந்து மூளை செல்கள் இழக்கப்படுவதையோ எதையுமே வந்து அது மாற்றவில்லை, தடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். போட்டாங்க ஒரு போடுன்ற மாதிரி. அதுக்கு பதிலாக சரியா பின்ன என்னதான் நாங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்களுக்கு இருக்கவே இருக்கு என்ன என்று சொன்னால், இந்த சப்ளிமெண்ட்டுக்கு பதிலாக, அதாவது நீங்கள் ஃபிஷ் ஆயிலாக கேப்சூலாக எடுத்துக்கொள்றதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், உணவு பொருட்களில் வந்து அதை சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். இந்த ஒமேகா 3 நிறைந்த மீன்களை உண்ணுங்கள். அதே போன்று பருப்பு வகைகள் இருக்கின்றன. அது மாத்திரமில்லாமல் எக்ஸசைஸ் இருக்கின்றது, குறிப்பாக நடைப்பயிற்சி அதே போன்று நீச்சல் பயிற்சி போன்றவையெல்லாம் இந்த எங்களுடைய நினைவாற்றல் மற்றும் மூளைக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது அப்படி என்று சொல்லி, அதற்கேற்ற வகையில் தான் நீங்கள் மாற்று வழிகளை செய்வது உங்களுக்கு அதிக பலனை தரும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அதற்கு பதிலாக நீங்கள் எந்த விதமான இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும் போது அது உங்களுக்கான பலனை தராது அப்படி என்று சொல்லித்தான் இந்த ஆராய்ச்சி முடிவு கூறியிருக்கின்றது. 1:49 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: M&AA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours Canada USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி. 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Lights, Coolers உடன் Party Bus. குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள். Wedding மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவமிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Our tours 416-474-1398 416-821-6929
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 817-5060. You are in good hands with Allstate.
3: Camsonic security camera illangaliyum vyabaram nirvanangaliyum vaganangaliyum 24 mani neramum thirattil irundhu paadhukaapana murayil kankaanikka adi navina AI tholinutpathudan koodiya security camera, security glass door films, two way audio systems, alarm system, color night vision, 24 hours audio video recording vasathiyudan mobile app udagavum paarviyidum vasathi. Camsonic 18 varada anubhavam konda நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 647-302-5748 647-302-5748 camsonics.com.
4: காலம் தரும் நாயகனே.
5: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம் ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் 3411 மெக்னிக்கல் அவென்யூ காபரோ 416-299-9955.
6: ஹைஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 2:01 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். 22 இருக்கின்றது. இன்றைய நாளுடைய ஆதிக்குடிய வெப்பநிலையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். காற்றும் கொஞ்சம் இருக்கும். 6 மணி வரைக்கும் இந்த காற்று இருக்கும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. முற்று முழுதாக வெளிச்சமான வெள்ளிக்கிழமையாக பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சிறந்த காலநிலை தான். 23 அதிக்குடிய வெப்பநிலையாகவும் வெளிச்சத்தோடும் இருக்கப் போகின்றன. அதே வேளையில் எரிபொருள் விலையை பார்த்தால் நள்ளிரவுக்கு பின்னர் 4% உயர்வடைய இருக்கின்றது. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது, அல்லது ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அல்லாவிட்டால் eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் இந்த பகுதியிலிருந்தும் நேரடியாக நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும் eastfm.ca. அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com.

2:07 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. லட்டிகா கோல்ட் ஹவுஸ் வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ June 27 மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் தவசீலி, மீனாட்சி, நிகில், மேக்னா மற்றும் அஜீஷ், நிதர்ஷா, பிரியந்தி பங்கேற்கும் இனிய மாலை பொழுது. டிக்கெட்ஸ் $30 முதல் $100 வரை. ஃப்ரீ ஃபோர் கிட்ஸ் சீனியர்ஸுக்கு $15. 30 கராஜி டிரைவில் அமைந்துள்ள லட்டிகா கோல்ட் ஹவுஸில் டிக்கெட்ஸ் வாங்குவோருக்கு 1 கிராம் தங்கம் $150 கொள்வனவு செய்யும் ஆஃபர், அத்துடன் அதிர்ஷ்ட சக்கரம் மூலமாக இலவச டிக்கெட்டுகளையும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டட் பிரைஸில் டிக்கெட்டுகளையும் வெல்லும் வாய்ப்பு. எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மட்டுமே இந்த விசேட சலுகைகள். 6479965922. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். சிட்டி வந்து சில விடயங்களை ஞாபகப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக டிடிசி கஸ்டமர் சர்வீஸ் என்ன சொல்லியிருக்கிறதுன்னு சொன்னால், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபாதர்ஸ் டே, அதே போன்று இப்போது நாங்கள் இலைத்தொழிற் காலத்தில் இருக்கிறோம், ஆனால் சம்மர் ஆஃபிஷியலி உத்தியோகபூர்வமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கப் போகின்றது. கோடைக்காலம் ஆரம்பமாகின்றது ஞாயிற்றுக்கிழமை June 21 தேதி. அது மாத்திரமல்ல, இந்த பாடசாலை விடுமுறைகளும் ஆரம்பிக்க இருக்கின்றன. இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் ஒன்று கண்டி இருக்கு, ஒரு சில நாட்கள் என்று கூட சொல்லலாம். சரி, இந்த நேரத்திலே தாங்கள் ஏராளமான 900 சீரீஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரூட்ஸ் அதனுடைய சேவைகளை குறைக்க இருக்கின்றோம், அல்லது சில இடங்களில் நிறுத்த இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அதற்கான தேவைகள் சம சீசனில் குறைவாக இருக்கும் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கிறது. ஆகவே இந்த 900 சீரீஸை வந்து நீங்கள் எடுப்பவர்களாக யாராவது இருந்தீங்க என்று சொன்னால் அதை கவனித்துக் கொள்ளலாம். என்னடா அடிக்கடி வந்த பஸ் இப்போ காணலையேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதனால் இப்போவே சொல்லியிருக்கிறார்கள், சம டிமாண்ட் கேட்ட வகையில் நாங்கள் அதை குறைச்சிருக்கிறோம், சம்மரில் பெருசாக தேவைப்படாது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். டிடிசியினுடைய வெப்சைட்டுக்கு சென்று நீங்கள் அதை பார்க்கலாம். அதே போன்று டொரோனோ ஹைட்ரோ வந்து ஞாபகப்படுத்தியிருக்கிறது, நேற்று சுழன்றடிச்ச காற்று இன்றைக்கும் தொடர்கிறது, ஆனாலும் நேற்று கொஞ்சம் கூட அதிகம் என்று சொல்லலாம் இந்த வேகம். சரி, இந்த நேரத்திலே அப்படியான நேரங்களில் இந்த மரங்கள் அல்லது மரக்கிரைகள் முறிந்து விழுவதனால், அது தள்ளுவதனால பவர் லைன்ஸ் மின்சார கம்பிகள் வந்து விழுவதற்கான வாய்ப்பு, இதனால் தற்காலிகமாக நிறைய பேருக்கு வந்து மின்சாரங்கள் துண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த வீதிகளில் விழுந்திருக்கிற வயஸ் இந்த எலக்ட்ரிக் பவர் லைன்ஸை நீங்கள் காணும் போது உடனடியாக தங்களுக்கு கால் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். 2:10 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் சிங். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகின்றீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள், 416-997-3862 அல்லது 416-754-8881
4: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூலை 3ஆம் தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421 416-626-8421.
6: ஸ்கார்ப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
7: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
6: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
7: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
6: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்ப்ரோ. 416-649-63
8: 88. The station with the best music.
9: It's East FM.
10: It's East FM.
11: Feel the power.
12: Feel the bass.
13: 102.7 FM.

2:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி விட்பியில் 412 Highway 7 அண்மையில் புத்தம்புதிய டீடாச் வீடொன்றினை $786,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 சிங்கிள் கராஜ் டீடாச் ஹோம்ஸ் ஃப்ரம் 849,000 2,000 square feet single garage detached homes from 889,000 2,100 square feet double garage detached homes from 954,000 2,500 2,750 square feet of அளவுகளில் double garage detached வீடுகள் உள்ளன. Ravine lot, finished basement மற்றும் separate entrance options, free assignment. First and second floorில் 9-foot ceiling, oak staircase. Closing 2027. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 2:23. சரி, இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்கலாம். பொதுவாக இந்த பெண்கள் வந்து கறி தரிக்கும் போது சொல்லுவார்கள், 3 மாதங்களில் அதிக அவதானமாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி. பின்னர் வந்து இதெல்லாம் ஒரு போலி, அதாவது மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதுக்கு அர்த்தம் இருக்குது அப்படி என்று சொல்லித்தான் ஒரு புதிய விடயம் ஆராய்ச்சி வந்து சயின்டிஃபிக்காகவே வந்து பொது கண்டறியப்பட்டிருக்கிறது. என்ன விடயம் அப்படி என்று சொன்னால், பெண்கள் அதிகளவில், அதுவும் இந்த 4 மாதங்கள் கருவுற்றிருக்கும் போது 4 மாதங்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டுமாம். ஏனென்று சொன்னால், அதிக அளவுக்கு வந்து அவர்கள் நிற்கும் போது, அதிக அளவு நடக்கும் போது, அதே வழியிலேயே அதிக தடவைகள் வந்து முன்னோக்கி குனியும் போது, இப்படியான நேரங்களில் அது கருச்சிதைவுக்கு ஏதுவாகின்றது, கருச்சிதைவை அதிகரிக்கின்றது அவதானிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னோக்கி குனியும் ஒவ்வொரு கூடுதல் 1 மணி நேரத்துக்கும் பார்க்கையில் இது வந்து குறிப்பாக 30 degrees நாங்கள் குனியும் போதே கரு சிதைவடைவதற்கான அபாயம் 36% அதிகமாக இருப்பது அவதானிக்கப்பட்டிருக்கிறது. அதிக அளவு நேரம் நீங்கள் நடக்கும்போது 18% அதிக ஆபத்து இருக்கின்றதாம். அதே போன்று நின்ற நிலையிலே நின்றீங்கன்னு சொன்னால் நிறைய நேரத்துக்கு அது வந்து 3% அதிகமாக இருந்ததாம் இந்த கரு சிதைவடைவதற்கான வாய்ப்பு. இப்படி 4 மாதங்களில் ஏராளமானவர்களிடையே இந்த விடயம் நீண்ட காலமாக ஒரு புதிய லார்ஜ் ஸ்கேல் ஸ்டடியாக இது செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தான் இந்த விடயங்கள் எல்லாம் மருத்துவ ரீதியாக கண்டறியப்பட்டிருக்கின்றன. சரியாக எந்த காரணம் என்று சொல்லி தெரியாவிட்டாலும் கூட இது வந்து இந்த பிளசண்டா, அதாவது இந்த நச்சுக்கொடின்னு சொல்லுவோமே, அந்த பிளசண்டா மூலம் குழந்தைக்கு கருவுக்கு செல்கின்ற இரத்த ஓட்டத்தை தடைப்படுத்தலாம், அல்லது வந்து ஹோமோனல் சேஞ்சஸை வந்து இது கொடுக்கலாம், அந்த ஹோமோன் ஒழுங்கு முறையை வந்து பாதிக்கலாம், இதனால இந்த கருச்சிதைவு ஏற்பட்டிருக்கலாம் அப்படி என்று சொல்லி சந்தேகிக்கின்றார்களாம் இந்த ஸ்டடியை செய்தவர்கள். இது வந்து நேற்றைய நாள் ஆக்குபேஷனல் அண்ட் என்வாயர்மெண்டல் மெடிசன் அந்த ஜேர்னலில் வெளியிடப்பட்டிருப்பதாக இன்றைக்கு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இது வந்து இந்த 4 மாதங்களில் கண்டுபிடிக்க, அதாவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பல விடயங்கள். ஆனால் இதையும் தாண்டி இன்னும் சில விடயங்களும் இந்த கருச்சிதைவிலே பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். அதாவது கருவின் வளர்ச்சியிலே கருச்சிதைவை கொண்டு வரக்கூடிய காரணிகள் என்று சொல்லி பார்க்கையில் ஏனைய காரணிகள் இந்த புகைப்பிடித்தல், இரவு நேர பணி, அதே போன்று பெற்றோருனுடைய வயது, இந்த கருத்தருக்கின்ற வயது, அதே வழியிலே காற்று மாசுபாடு, அதே போன்று கெமிக்கலுக்கு வந்து அதிக அந்த ரசாயன கழிவுகள் இருக்கக்கூடிய இடங்களில் அவங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி, இவையும் இந்த கருச்சிதைவுக்கு காரணங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. 2:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஃபீஃபா உலகக்கிண்ண உதைப்பந்தாட்ட வரலாற்றில் கனடா தனது முதல் வெற்றியினை நேற்றைய போட்டியில் பெற்றுள்ளது. நேற்று மாலை வான்குவர் பிசி பிளேஸ் அரங்கத்தில் கட்டாருடன் இடம்பெற்ற போட்டியில் 6-0 என்ற விகிதத்தில் கனடா இந்த வரலாற்று வெற்றியை தனதாக்கியது. அடுத்ததாக வரும் புதன்கிழமை வான்குவரில் இடம்பெறும் போட்டியில் சுவிட்சர்லாந்து அணியுடன் கனடா மோதவுள்ளது. கனடாவின் விவசாயத்துறையில் கிருமிநாசினிகள் பயன்படுத்தப்படும் வரைமுறைகளில் பாரிய மாற்றத்தை மத்திய லிபரல் அரசு கொண்டு வந்துள்ளது. பொருளாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பு சார்ந்த தேவைகள் இருப்பின் ஹெல்த் கனடாவினால் தடை செய்யப்பட்ட கிருமிநாசினிகளையும் பயன்படுத்த அனுமதிக்கும் அதிகாரத்தை இந்த மாற்றங்கள் அமைச்சரவைக்கு தருகின்றன. நேற்றைய தினம் இச்சட்டம் பாராளுமன்றில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் தொடர்பில் முதலமைச்சர் விஜய் வாய் திறப்பதில்லை என சட்டசபை அமர்வுகளில் திமுகவினர் விமர்சித்துள்ளனர். இதனையடுத்து கொளத்தூரில் 5 நிமிடங்கள் விஜய் வாய் திறந்ததற்கே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தோற்றுப்போனாரா என சுட்டிக்காட்டும் வகையில் அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசியதை அடுத்து திமுக உறுப்பினர்கள் அமளி துமளியில் ஈடுபட்டுள்ளனர். பதிலுக்கு தாவேக உறுப்பினர்களும் எழுந்து நின்று திமுகவை எதிர்த்துள்ளனர். திமுகவினர் மொழியில் பதிலளிக்க தாவேகாவிற்கும் தெரியுமென எச்சரித்துள்ள அமைச்சர் ராஜ்மோகன் ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கான நாளில் சம்பந்தம் இல்லாத மேடை பேச்சுக்களை பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் செம்மணியில் கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலக அதிகாரிகள் செம்மணி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட வருகை தந்திருந்த நிலையில் சர்வதேச பொறிமுறையினூடான நீதி கோரி இப்போராட்டம் இடம்பெற்றுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

0: கேரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 416-506-9552.
2: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
3: Master Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The Rockstar returns to Toronto. அனிருத்தின் 15 வருட

0: அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். June 1 to July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர். 4 1 6 5 5 8 2 5 5 1 4 1 6 5 5 8 2 5 5 1.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:45 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியிலே கார்டன் எக்ஸ்பிரஸ் வே வந்து மீளவும் திறக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஏற்கனவே ஒரு வாகனம் தீப்பிடித்ததன் அடிப்படையிலே மூடப்பட்டிருந்தது தெரிந்த விஷயம். இப்போது மீளவும் திறக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ரீ ஸ்ட்ரீட்டினுடைய ஆஃப் ராம் பகுதி தான் இப்போது மீள திறக்கப்பட்டிருக்கின்றது. அதே வழியிலே வீக்கெண்டு வருகின்றது. வீக்கெண்டை பொறுத்தளவிலே பொதுவாக டிடிசி அல்லது கோ டிரான்சிட் க்ளோஷர்ஸ் எல்லாம் இருக்குமா? நான் இந்த வார இறுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மாற்றமாக இருக்கின்றது. இந்த க்ளோஷர்ஸும் தெரிவிக்கப்படவில்லை அதே போன்று. ஆனால் வீதிகள் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஃபீஃபா கேமுக்காக ஏராளமான வீதிகளில் மூடல்கள் இருக்கும் அல்லது வந்து ரிடியூஸ் பண்ணப்பட்டிருக்கலாம் வீதிகள். ஆகவே அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். வார இறுதியிலும் வெவ்வேறு நிகழ்வுகளும் இடம்பெறும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவை அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். அதே போன்று இந்த ஃபாதர்ஸ் டேக்காக ஃப்ரீ ஃபிஷிங் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார இறுதியிலே நீங்கள் ஒன்டாரியோவுக்குள்ளே லைசன்ஸ் இல்லாமல் அல்லது வந்து ஒரு அவுட்டோர்ஸ் கார்டு இல்லாமல் நீங்கள் இந்த ஃபிஷிங்கை செய்து கொள்ள முடியும் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும் ஃபிஷிங்கில் ஆர்வம் இருப்பவர்கள். இதையும் தாண்டி ட்ரோனோ பீச்சஸ் ரிப்பன் பியர் ஃபெஸ்டிவல், அதே போன்று சவுத் பாய் சவுத் ஈஸ்ட் ஃபெஸ்டிவல், இண்டிஜினஸ் ஆர்ட்ஸ் ஃபெஸ்டிவல், ஃபீஃபா வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லி ஏராளமான நிகழ்வுகள் இந்த வார இறுதியிலும் இருக்கின்றன. மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் மாபெரும் வேர் ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். இந்த ஆண்டின் புதிய வரவுகளான ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் 1499, காட்டன் சாரி ஃப்ரம் 1999, ஆர் சில்க் சாரி $2,435, சாஃப்ட் சில்க் மைசூர் சில்க் சாரி $35, பியூர் மிக்ஸ் சாரி ஃப்ரம் $50, காஞ்சிபுரம் சாரி ஃப்ரம் $100, ஷால்வார் ஹவுஸ் கோட் லேடிஸ் டாப் லேடிஸ் ஸ்கர்ட்ஸ் பாய்ஸ் குர்தா ஃப்ரம் $3,425. இன்னும் பல ஆடைகளை 30-80% வரையில் கழிவு விலையில் பெற இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் அறிய வாய்ப்பு. 1275 மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 18 மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் பூக்கடை ஃப்ளோரிஸ்டுக்கு அருகில். 6474067736 6474067736. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி விட்பியில் 412 அண்ட் ஹைவே 7 அண்மையில் புத்தம் புதிய டீடாச்ட் வீடொன்றினை $786,000 இருந்து சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 1800 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கராஜ் டீடாச் ஹோம்ஸ் ஃப்ரம் 849,000. 2,000 square feet single garage detached homes from 889,000. 2,100 square feet double garage detached homes from 954,000. 2,500-2,750 square feet அளவுகளில் double garage detached வீடுகள் உள்ளன. Ravine lot, finished basement மற்றும் separate entrance options, free assignment. First and second floorில் 9-foot ceiling oak staircase. Closing 2026. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 2:49 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தை நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். சரி, அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு மருத்துவ ஒரு முக்கியமான ஒரு விடயம் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அதாவது இந்த பெண்களுக்கு இடுப்பு பகுதிகள் ஏதாவது இந்த புற்றுநோய்கள் ஏற்படும் போது அதனை வந்து அதற்கான அந்த ரேடியேஷன் செய்யும் போது இளம் வயதினருக்கு குறிப்பாக அவர்கள் பிற்காலத்திலேயே அவர்களுக்கு ஏலியான மெனோபோஸோ அல்லது வந்து கருத்தரிப்பதில் சிரமங்களோ ஏற்படாத வகையில் ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. இதை ஒரு குபெக்கை சேர்ந்த ஒரு பெண்மணி பெற்றிருக்கின்றார். 29 ஃபெக்டினோயோ இவர் வந்து கனடாவிலே இந்த சிகிச்சையை பெற்ற முதலாவது பெண்மணி அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. மகில் யூனிவர்சிட்டியினுடைய ஹெல்த் சென்டர் தான் இதை செய்திருக்கின்றது. டாக்டர் ரேட்டன்
ரிபெய்ரோ இவர் தான் இந்த சர்ஜரியை வந்து செய்திருக்கிறார். இந்த ரேடியேஷனுக்கு முன்னர் இந்த சர்ஜரி ஒன்று ஒரு முதலாவது சர்ஜரி நடத்தப்பட்டு கருப்பை சுலகம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து மேல் நோக்கி நகர்த்தப்படுமாம். ரேடியேஷனுக்கு பின்னர் அது மீளவும் வளமையான இடங்களுக்கு இரண்டாவது அறுவை சிகிச்சை மூலம் நகர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இப்படியான சர்ஜரிஸை இவர் வேர்ல்டு வைடாக 45 தடவைகளுக்கு மேலாக செய்திருக்கிறாராம். அதே போன்று 6 நேச்சுரல் பிரெக்னன்சிஸும் இதற்கு பின்னர் நடைபெற்றிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு பாசிட்டிவான மகிழ்ச்சியான செய்தியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2:50 அதோடு நானும் விடைபெற்று செல்லும் நேரமும் வந்திருக்கின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள். விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. அனைவருக்கும் இனிய வார இறுதி வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
1: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengam. Focus Education Services, Ippodhu, Pudhidhaganiyam, Junior Kindergarten Mudal, Grade 8 Variyana Manavarhilikku, Oru Madha Ilavasa Vaguppai Valingukindrarkal, June Mudal, August Varai, Indha Ilavasa Vaguppil, English, French, மெத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 647-534-4509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
4: 416-461-6401. மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
2: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் ஜூன் 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479965922 6475490059.

0: இளம் உலகம் மானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டுது.
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை புழுதாய்.
3: ஹலோ யாருங்க?
4: ஹலோ
5: ஹலோ,
3: நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா.
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு.
6: நன்றி நீரஜா. நேரம் 3 மணி 1 நிமிடம். இப்பொழுது முதல் 5 மணி வரைக்குமே திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க போகின்றோம். வளமை போலவே இன்றைக்கு June 19, 2026 ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். பலவிதமான தகவல்கள் மற்றும் இனிமையான பாடல்களுடன் இன்றைக்கும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க காத்துக்கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஃபீஃபா வேர்ல்டு கப்போட லைவான ஒரு அப்டேட்டையும் வந்து நாங்கள் தருவதற்காக காத்துக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் திசையெங்கும் கிழக்குடன். கலையகத்தில் நான் சுரேகா. இனிமையான வணக்கம் நேர்களே.

நேரம் 3:08 இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 21 டிகிரி செல்சியஸ், 22 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வேளையில் 13 டிகிரி செல்சியஸாகவும் 12 வீழ்ச்சியடைய இருக்கின்றது. நாளைய பொழுதும் கூட ஒரு சூரிய வெளிச்சமும் முகிலும் கலந்த ஒரு பொழுதாகவே இருக்கப் போகின்றது. அதிகூடிய வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கப் போகின்றது. வாகன எரிபொருள் விலை நள்ளிரவுக்கு பின்னர் 4% அதிகரிக்க இருக்கின்றது. நீங்கள் istfm.ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக istfm தமிழ், யூடியூப் ஊடாக istfm 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, istfm102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 3:09, இது திசையெங்கும் கிழக்கு. அறு சுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்கு ஒஷாவாவில் கிராண்ட் ஓபனிங்குடன் அறிமுகமாகின்றது சிந்து கிச்சன். முதல் முதலாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால் கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, கோழி பொரியல், கோழிச்சொதி, கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பாட்கறி என 10 மீட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல். வல்வெட்டித்துறை ஸ்டைல் கோழிப்புக்கை, சிக்கன் அல்லது லேம் பிரியாணி வகைகள், கொத்துரொட்டி வகைகள் என இன்னும் ஏராளமான உணவுகள் விருந்தாக. வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்தும் பெறலாம். ஸ்காப்ரோ மார்க்கம் டுரம் பகுதிகளுக்கு டெலிவரியும் வழங்கப்படுகின்றது. நாளை முதல் இலக்கம் 1304 ஹார்மனி ரோட், நோர்த் ஒஷாவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட், 6477102709. 3:10, இது திசையெங்கும் கிழக்கு.

0: 3:15 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. வாஷிங்டனில் நடைபெறுகின்ற யுஎஸ்ஏக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான கால்பந்து போட்டியில் தற்பொழுது யுஎஸ்ஏ வந்து ஒரு கோலை வந்து பெற்றிருக்கின்றது. தற்பொழுது 1-0 என்ற அடிப்படையில் 15 நிமிடங்களை கடந்துள்ளது இந்த போட்டி.
1: தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் No. 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லாண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள் ஆமெட் தம்சீன், 4378607002, 4378607002.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90
4: மேற்பட்ட வகைகள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி, டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
5: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படிப்போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
6: பிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
7: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
8: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
7: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
8: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLP, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
7: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
9: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

0: 3:24 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. மார்னிங் சைடன் ஷெப்பர்ட் சந்திப்பில் மாபெரும் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். இந்த ஆண்டின் புதிய வரவுகளான ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் 1499, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் 1999, ஆர்ட் சில்க் சாரி 2 for $35, சாஃப்ட் சில்க் மைசூர் சில்க் சாரீஸ் $35, பியூர் மிக்ஸ் சாரீஸ் ஃப்ரம் $50, காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $100, ஷல்வார் ஹவுஸ் கோட் லேடிஸ் டாப் லேடிஸ் ஸ்கர்ட்ஸ் பாய்ஸ் குர்தா ஃப்ரம் $3 for $25. இன்னும் பல ஆடைகளை 30-80% வரையில் கழிவு விலைகளில் பெற இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் அரிய வாய்ப்பு. 1275 மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 18, மார்னிங் சைடன் ஷெப்பர்ட் சந்திப்பில் பூக்கடை ஃபிளாரிஸ்டுக்கு அருகில். 6474067736, 6474067736. ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லட்டிகா ப்ரொடக்ஷன் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: லட்டிகா கோல்ட் கவர்ஸ் பெருமடின் வழங்கும் சூப்பர் சிங்கர் லாவின் டொரண்டோ 2026 இந்த ஆண்டு மிக பிரம்மாண்டமாக இடம்பெறிருக்கிறது. எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 விட்பியில் அமைந்திருக்கின்ற கனடா இவன்ட் சென்டரில் மிக பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கிறது லட்டிகா கோல்ட் கவுஸ் பெருமேடன் வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026. இதில் சூப்பர் சிங்கர் பாடல்கள் உங்களுக்கு பரிச்சயமான பாடல்கள் எல்லாம் இங்கே நேரடியாக முதல் முறையாக கனடாக்கு வருகை தெரிவிக்கிறார்கள். சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் நிகில், தவசீலி, மீனாட்சி, மெக்னா மற்றும் எமது கனடிய கலைஞர்கள் அஜீஸ் நிதர்சா மற்றும் பிரியந்தி பங்கு பெற்றும் ஒரு இனிய மாலை பொழுதாக சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 இந்த ஆண்டு இடம்பெற இருக்குது. லட்டிகா கோல்ட் ஹவுஸ் பெருமடன் வழங்கும் இந்த நிகழ்வு எதிர்வரும் எதிர்வரும் 27 ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 இடம்பெறும் என்பதை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். ஆகவே நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள இப்பொழுது டிக்கெட்டுகள் விற்பனையாக கொண்டிருக்கின்றன. பரபரப்பாக டிக்கெட்டுகள் $30 to $100 வரை விற்பனையாக கொண்டிருக்கின்றன. குழந்தைகளுக்கு டிக்கெட் முற்றிலும் இலவசம், அதுபோல சீனியர்ஸுக்கு டிக்கெட் $15 மட்டுமே. இது பற்றிய விவரங்களை நீங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் நேரடியாக அலையுங்கள். 6479965922 6479965922 நீங்கள் அழைக்க முடியும். அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். eventbrite.cln சென்று நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். நேரடியாக நீங்கள் 30 கராச்சி ரயில் அமைந்திருக்கின்ற லட்டிகா கோல்ட் ஹவுஸுக்கு வருகின்ற பொழுது நீங்கள் டிக்கெட் கொள்ளும் செய்வர்களுக்கு 1 gram தங்கம் $150 ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆகவே இது பற்றிய விவரங்களை கூட நேரடியாக அழைத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல லட்டிகா கோல்ட் ஹவுஸுக்கு நேரடியாக வரும்போது அதிர்ஷ்ட சக்கரம் மூலம், அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காத்திருக்கிறது. அதிர்ஷ்ட சக்கரம் மூலம் நீங்கள் ஸ்பெஷல் இலவச டிக்கெட்டுகளையும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பிரைஸில் டிக்கெட்டுகளை வெற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் நேரடியாக வர 30 கராச்சி ரயில் அமைந்திருக்கின்ற லட்டிகா கோல்ட் ஹவுஸ்க்கு நேரடியாக வரலாம். இந்த ஆண்டின் ஜூலை மாதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா வெண்டில் இடம்பெற இருக்கிறது லட்டிகா கோல்ட் ஹவுஸ் பெருமையுடன் வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே உங்கள் டிக்கெட்டுகள் இப்பொழுது பரபரப்பாக விற்பனையாகிறது. $30 to $100 வரை டிக்கெட்டுகள் விற்பனையாக கொண்டிருக்கின்றன. முற்கூடி வருகின்ற பொழுதுதான் நீங்களும் உங்களுக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். குழந்தைகளுக்கான டிக்கெட் இலவசம், சீனியர்ஸுக்கு டிக்கெட் $15 மட்டுமே. eventbrite.cl சென்று டிக்கெட்டுகள் பெற்றுக்கொள்ளலாம். நேரடியாக நீங்கள் லட்டிகா கோல்ட் ஹவுஸுக்கு வருகின்ற பொழுது டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். விவரங்களை பெற்றுக்கொள்ள நேரடியாக அழைங்கள். 6479965922 6479965922

உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஒன்டாரியோவில் அடுத்த 10 ஆண்டுகளில் பல்கலைக்கழக பட்டம் பெற்ற 1 மில்லியன் பணியாளர்களின் தேவை உள்ளதாக ஒன்டாரியோ பல்கலைக்கழக கவுன்சில் தெரிவித்துள்ளது. விஞ்ஞானம், தொழில்நுட்பம், சுகாதாரம், வர்த்தகம் ஆகிய முக்கிய துறைகளில் 2035 வரை வருடத்திற்கு 1 லட்சம் எனும் அடிப்படையில் உயர்திறன்மிக்க பல்கலைக்கழக பட்டதாரிகளின் அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அது கூறியுள்ளது. வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டுமென அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்த நிலையில், குறித்த ஒப்பந்தம் டிரம்புக்கு பிடிக்காமல் போனதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை என கனேடிய பிரதமர் மார்க்கானி கூறியுள்ளார். எனினும் குறைந்தது குறுகிய காலத்துக்கேனும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ இடையிலான இந்த ஒப்பந்தம் நீடிக்கும் என கனேடிய பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக பிராந்திய அதிகாரிகள் மற்றும் அமெரிக்க தரப்புகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நடவடிக்கையின் அடுத்த கட்டமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடைபெறவிருந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில் தெற்கு லெபனானில் இடம்பெற்ற கடும் மோதலை அடுத்து ரத்து செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கட்டார், அமெரிக்கா, ஈரான் ஆகிய நாடுகளால் போர் நிறுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இலங்கையின் பயங்கரவாத தடைச்சட்டம் இந்த ஆண்டு நிறைவுக்குள் முற்றாக அகற்றப்படும் என பிரதமர் ஹரினி அமரசூரிய உறுதியளித்துள்ளார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கம், நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிப்பு ஆகிய வாக்குறுதிகளை அரசாங்கம் மறக்கவில்லை என தெரிவித்துள்ள பிரதமர், தற்போது பொருளாதார அபிவிருத்தி மற்றும் வறுமை ஒழிப்புக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்.
1: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7.

0: கோழிப்பூக்கை, பிரியாணி வகைகள், கொத்து ரொட்டிகள், இன்னும் பல. ஜூன் 20 சனிக்கிழமை 13/4 ஹாமனி ரோட், நோர்த் ஆஷாவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன், கேரோரிங் அண்ட் டேக் அவுட், ஸ்காப்ரோ, மாக்கம், டூராம் பகுதிகளுக்கு டெலிவரி சேவைகளும் வழங்கப்படும். 6477102709 6477102709.
1: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960 4374777960.
0: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
2: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
3: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
4: எத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் எஃப்எம் 1.

0: 3:45 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. தற்போதைய ஸ்கோர் எடுத்து பார்க்கும்போது எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. 44 நிமிடங்கள் வந்து முடிவடைந்திருக்கின்றது. யுஎஸ்ஏ 1-0 என்ற கணக்கிலேயே இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் கூட ஆஸ்திரேலியா சமநிலை கோலை வந்து நோக்கி ஓடுகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப டஃப் கொடுக்கின்ற ஒரு மேட்சாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் இதுவரைக்கும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் 1-0 என்ற கணக்கிலேயே காணப்படுகின்றது. ஃபீஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி விட்பியில் 412 Highway 7 அண்மையில் புத்தம் புதிய டிட்டாச் வீடொன்றினை $786,000 இருந்து சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 1800 square feet single garage detached home from 849,000, 2000 square feet single garage detached home from 889,000, 2100 square feet double garage detached home from 954,000, 2500 2750 square feet அளவுகளில் double garage detached வீடுகள் உள்ளன. Rivin lot finish basement மற்றும் separate entrance options, free assignment first and second floorில், 9-foot ceiling aux staircase, closing 2027. மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 3:47 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லும் போதே யுஎஸ் 2வது கோலையும் வந்து அடித்திருக்கின்றது. தற்பொழுது 2-0 என்ற கணக்கில் யுஎஸ்ஏ முன்னிலை வகிக்கின்றது. 46 நிமிடங்கள் முடிவில் இந்த வேளையில் நாங்கள் லத்திகா புரொடக்ஷன் வழங்குகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: லட்டிகா கோல்காஸ் மற்றும் லட்டிகா ப்ரொடக்ஷன் இணைந்து பெருமிடன் விளங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 விட்டியில் அமைந்திருக்கின்ற கனடா இவெண்ட் சென்டரில் மிக பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்குது. அதற்கான டிக்கெட்டுகள் இப்பொழுது பரபரப்பாக விற்பனை கொண்டிருக்கின்றன. ஆகவே உங்களுக்கு மிக பரிச்சயமான கலைஞர்கள் விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் நிகில், தவசீலி, மீனாட்சி, மேக்னா மற்றும் நமது கனடிய பாடல்கள் அஜீஸ், நிதர்ஷா, பிரியந்தி ஆகியோர் பங்கு பெற்றும் ஒரு மாபெரும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் இடம்பெற இருக்கிறது. அதற்கான டிக்கெட்டுகள் தான் இப்பொழுது பரபரப்பாக விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. லட்டிகா கோல்காவுசில் நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டிக்கெட்டுகள் $30 $100 வரை விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. குழந்தைகளுக்கான டிக்கெட்டுகள் முற்றிலும் இலவசம். சீனியர்ஸுக்கான டிக்கெட் வந்து $15 மட்டுமே. அதுவரை குறிப்பாக நீங்கள் லட்டிகா கோல்காவுசில் நேரடியாக வந்து நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். அதுவரை 5 இணைந்து ஒரு குரூப் டிக்கெட்டாக நீங்கள் பெறுகின்ற பொழுது 45 இவ்வாறு ஏராளம் சலுகைக்கு மேல் சலுகையை வழங்கி தங்களுடைய டிக்கெட்டுகள் தந்து கொண்டிருக்கின்றார்கள் லட்டிகா கோல்காஸ் மற்றும் லட்டிகா புரொடக்ஷன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிரும் ஜூன் மாதம் 27 இடம்பெற இருக்கின்ற சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 டிக்கெட்டுகள் இப்பொழுது பரபரப்பாக விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. இதை தாண்டி நீங்கள் லட்டிகா கோல்காஸுக்கு நேரடியாக வந்து அதிர்ஷ்ட சக்கரம் மூலம் நீங்கள் இலவச டிக்கெட்டுகளையும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டில் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சலுகை எதிர்வரும் திங்கட்கிழமை மட்டுமே. ஆகவே நேரடியாக வந்து அந்த உங்களுக்கான ஃப்ரீயாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். அதுபோல நீங்கள் நேரடியாக வர வேண்டுமானால் 30 கராச்சி ரயில் அமைந்திருக்கின்ற லட்டிகா கோல்காவுசில் வந்து நேரடியாக உங்களுக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 விட்பி அமைந்திருக்கின்ற கனடா இவெண்ட் சென்டரில் மிக பிரம்மாண்டமாக இந்த ஆண்டு மிக பிரம்மாண்டமாக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற காத்திருக்கிறது. முன்னு நினைவுபடுத்துகிறோம் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் புகழ் டைட்டில் வின்னர் நிகில், தவசீலி, மீனாட்சி, மெக்னா மற்றும் நமது கனடிய கலைஞர்கள் அஜீஸ், நிதர்ஷா, பிரியந்தி ஆகியோர் பங்கு பெற்றும் ஒரு மாபெரும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கிறது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்மன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
0: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா June 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 17 புதன்கிழமை மஞ்சம், June 18 வியாழன் மாம்பழ திருவிழா, June 19 வள்ளி வேட்டை திருவிழா, June 20 சனி சப்பரம், June 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து June 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், June 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
4: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, Unit 28, 647-656-5690, 647-656-5690.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.

நேரம் 4 மணி. ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சீங்கும் கிழக்கு அழித்துக் கொண்டிருக்கின்றது. தற்போது வெளியில் 22 டிகிரி செல்சியஸ், 23 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% அதிகரிக்க இருக்கின்றது. நீங்கள் istfm.co.ca உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்கள நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக istfm தமிழ், யூடியூப் ஊடாக istfm 102.7 அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 istfm 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தற்பொழுது USA 2 பெற்று 2-0 என்ற அடிப்படையில் USAயும் ஆஸ்திரேலியாவும் எதிர்த்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்கு ஒஷாவா கிராண்ட் ஓபனிங்கின் அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்கு ஒஷாவாவில் கிராண்ட் ஓபனிங்குடன் அறிமுகமாகின்றது சிந்து கிச்சன். ஃபிஷ் கறி, ஃபிஷ் சொதி, ஃபிஷ் புளித்தியல், ஃபிஷ் பொரியல், ஸ்ரீம் குழம்பு, ஸ்ரீம் புளியானம், ஸ்ரீம் பொரியல், கணவாய் கறி, எக் குழம்பு வித் கருவாடு, எக் பாட் கறி வித் கருவாடு என 10 சீஃபுட் கறிகளுடன் வல்வெட்டித்துறை ஸ்டைல் சீஃபுட் சாப்பாட்டு பார்சல். விவிடி ஸ்டைல் கோழிப்புக்கை, சிக்கன் அல்லது லேம் பிரியாணி, கொத்துரொட்டி, இன்னும் பல. வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்தும் பெறலாம். ஸ்காப்ரோ, மார்க்காம், துரம் பகுதிகளுக்கு டெலிவரியும் வழங்கப்படுகின்றது. சைவ மற்றும் அசைவ கேட்டரிங் சேவைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். நாளை முதல் இலக்கம் 1304 ஹார்மனி ரோட், நார்த் ஒஷாவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட் 6477102709. 4:02 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

நேரம் 4:07 எஸ்டிஎஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. எதிர்வரும் காலங்கள், அதாவது பல பில்லியன் வருடங்களுக்கு பிறகு வந்து பூமி சூரியன் விழுங்கி விடும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பொண்டு ஏற்கனவே இருந்ததாம். அது விஞ்ஞானிகள் தானாம் அதையும் தெரிவித்தார்களாம். ஆனால் அதற்கு சவால் விடுகின்ற வகையில் வந்து ஒரு புதிய ஆய்வொன்றை வெளியிட்டிருக்கிறாங்க விஞ்ஞானிகள். அதாவது சூரியன் வந்து ஒரு பெரிய ஒரு உருவெடுத்து விரிவடையும் போதுதான் அந்த உலகத்தை வந்து விழுங்கி விடும் அப்படின்னு சொல்லிதான் பழைய ஆய்வு இருந்ததாம். ஆனால் அவ்வாறு சூரியன் பெரிதாக விரிவடைந்தாலும் பூமி வந்து அதன் பிடியிலிருந்து தப்பிக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அப்படி தப்பிக்க வாய்ப்பு இருந்தாலும் கூட அதற்கும் பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பே இந்த பூமியில வந்து பல எல்லா உயிரினங்களும் அழிந்து விடும் அப்படின்னும், இந்த பூமி வந்து ஒரு வேறு ஒரு கிரகம் போல ஆகிவிடும் அப்படின்னு சொல்லிதான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் தப்பித்து என்ன, தப்பிக்காமல் இருந்து என்ன அப்படின்ற மாதிரி தான் இந்த விஞ்ஞானிகள் கூற்று தற்போதைக்கு இருக்கின்றது. சூரியன் விழுங்கினால் என்ன, விழுங்காட்டி என்ன, உயிரினங்கள் வாழாது அந்த காலத்தில் பல பில்லியன் வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி தற்போது விஞ்ஞானிகள் வந்து கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி விட்பியில் 412 அண்ட் ஹைவே 7 அண்மையில் புத்தம்புதிய டிடாச் வீடொன்றினை $786,000 சொந்தமாக்க லக்ஷன் கந்தசாமி. 1800 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கராஜ் டிடாச் ஹோம் ஃப்ரம் 849,000. 2000 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கராஜ் டிடாச் ஹோம் ஃப்ரம் 889,000. 2100 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டிடாச் ஹோம் ஃப்ரம் 954,000. 2500-2750 ஸ்கொயர் ஃபீட் அளவுகளில் டபுள் கராஜ் டிடாச் வீடுகள் உள்ளன. ரிவின் லாட் ஃபினிஷ் பேஸ்மெண்ட் மற்றும் செப்பரேட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் ஃப்ரீ அசைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபுளோரில் 9-foot சீலிங் ஆக்ஸ்ட்ரியா கேஸ் க்ளோஸ் 2027. மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Mitsubishi Canada's number 1 PHEV kale 1.49% rate il varantham $108 plus tax il irundhu finance aladhu lease seyungal 5 aandugalukku aladhu 100000 kilometers ku free oil changes market il ye cheapest SUV best warranty udan perum vaipaga 2026 RVR kale varantham $78 plus tax il irundhu 5 aandugalukku aladhu 100000 kilometers ku free oil changes udan petukollungal anaitu pudhiya vaagana kolvenavugalukkum visada parisugalum kaathirukkindra Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Morningside & Finch சந்திப்பு கண்மையில் 2225 Markham Road Suite 408 Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881
4: Riverdale Pound Brokers 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ் குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம் அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள் குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட் அழையுங்கள் 437-984-106 Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு
5: ஸ்கார்போரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்
5: ஓபன் 7 days a week காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை வாக்இன்ஸ் வெல்கம் அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்
6: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் சுவீட் 6A ஸ்கார்போரோ 416-649-6388
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி
7: சின்ன ஆக்சிடென்ட் சரியான மசில் ஸ்பெயின் டாக்டர்ட்ட போனான் பிசியோதெரபிக்கு போ சொன்னவர் எங்க போறன்னு தெரியல
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு தமிழில் உரையாட AJ 416-704
9: நல்ல பாட்டு நாலு விஷயம்
10: FM 102.7
9: East FM.ca

0: 4:22 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. யுஎஸ்ஏ முழு கட்டுப்பாட்டில் தான் ஆட்டத்தை வைத்திருக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல வேணும். 2 கோல்களுடன் வலுவான ஒரு முன்னிலையில் வகித்து கொண்டிருக்கின்றது யுஎஸ்ஏ. இருந்தாலும் ஆஸ்திரேலியா வந்து சமநிலை கோலை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றது. மிகவும் ஒரு கடுமையான சவாலாக இருக்கின்றது ஆஸ்திரேலியாவுக்கு. இருந்தாலும் தான் போராடியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி யுஎஸ்ஏக்கு எதிராக களம் கண்டு மிகவும் போராட்டத்துடன் விளையாடி வருகின்றது ஆஸ்திரேலியா. 57 நிமிடங்களின் முடிவில் 4:23 மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் மாபெரும் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். இந்த ஆண்டின் புதிய வரவுகளான ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் 14.99, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் 19.99, ஆர்ட் சில்க் சாரீஸ் 2 for $35, சாஃப்ட் சில்க் மைசூர் சில்க் சாரீஸ் $35, பியோர் மிக்ஸ் சாரீஸ் ஃப்ரம் $50, காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $100, ஷல்வார் ஹவுஸ் கோட் லேடிஸ் டாப் லேடிஸ் ஸ்கர்ட்ஸ் பாய்ஸ் குர்தா ஃப்ரம் $3 for $25. இன்னும் பல ஆடைகளை 30-80% வரையில் கழிவு விலையில் பெற இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் அரிய வாய்ப்பு. 1275 மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 18 மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் பூக்கடை ஃப்ளாரிஸ்டுக்கு அருகில். 6474067736 4067736. இந்த வேளையில் நாங்கள் லத்திகா ப்ரொடக்ஷன் வழங்குகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: லட்டிகா கோல்ட் கவுஸ் லட்டிகா ப்ரொடக்ஷன் இணைந்து வழங்கும் சூப்பர் சிங்கிள் லைவ் இன் டொரண்டோ 2026 எதிரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விபி கனடா இவெண்ட் சென்டரில் பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கிறது. அதுக்கான டிக்கெட்டுகள் இப்பொழுது பரபரப்பாக விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் நிகில், தவசீலி, மீனாட்சி, மேக்னா மற்றும் கெனடிய பாடல்கள் அஜீஸ், நிதர்ஷா, பிரியந்தி பங்கு பெற்று வரும் இனிய மாலை பொழுதாக சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விபி கனடா இவெண்ட் சென்டரில் இடம்பெற இருக்குது. அதுக்கான டிக்கெட்டுகளை நீங்கள் பெருக்கலாம். இப்பொழுது டிக்கெட்டுகள் $30 $100 வரை டிக்கெட்டுகள் இருக்கின்றன. குழந்தைகளுக்கான டிக்கெட் வந்து முற்றிலும் இலவசமாக இருக்கிறது. சீனியர்ஸுக்கான டிக்கெட் வந்து $15 மட்டுமே. 5 பேர் இணைந்து குறிப்பாக ஒரு டிக்கெட்ஸ் வாங்கினால் 60% ஆஃபரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது விலை $45 டிக்கெட்டை நீங்கள் கொள்ளணும் செய்திருக்கு. 1 கிராம் கோல்டு வந்து $150 நீங்கள் லட்டிகா கோல்ட் ஹவுஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே விலை லட்டிகா கோல்ட் ஹவுஸில் $1000 நகையில் கொள்ளணும் செய்வர்களுக்கு ஒரு டிக்கெட் இலவசமாக வழங்கப்படுகிறது. லட்டிகா கோல்ட் ஹவுஸில் லக்கி வீல் மூலம் நீங்கள் ஃப்ரீ டிக்கெட்டுகளையும் டிஸ்கவுண்டில் டிக்கெட்டுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும், அதுவரை பாடல்களோடு புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ள வாய்ப்பும் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆகவே ஏராளமான சலுகைகளோடு இப்பொழுது டிக்கெட்டுகள் பரபரப்பாக விற்பனை கொண்டிருக்கின்றன. எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விபி கனடா இவெண்ட் சென்டரில் இந்த ஆண்டின் லட்டிகா கோல்ட் ஹவுஸ் லட்டிகா ப்ரொடக்ஷன் அணிந்து வழங்கும் மாபெரும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026. அதுக்கான டிக்கெட்டுகளை முன்னு நடைபெறுத்துகிறோம். 30 கராச்சி ரயில் அமைந்திருக்கின்ற லட்டிகா கோல்ட் ஹவுஸிலும், மஜி சிட்டி மோலுக்கில் ஏஜிஏ பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல இவன் பிரைட் .ca-யிலும் சென்று நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். மேலதிக விவரங்களை கூட 6479965922 6479965922 நீங்கள் அழைக்க முடியும். அதுபோல லட்டிகா கோல்ட் ஹவுஸ் லட்டிகா ப்ரொடக்ஷன் அதிகாரப்பூர்வமாக வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ டிக்கெட்டுகள் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. முன்பு நினைப்படுத்துகிறோம், எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விபி கனடா இவெண்ட் சென்டரில் பிரம்மாண்டமாக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற காத்திருக்கிறது. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் நிகில், தவசீலி, மீனாட்சி, மெக்னா மற்றும் கெனடிய பாடல்கள் அஜீஸ், நிதர்ஷா, பிரியந்தி உட்பட பல கலைஞர்கள் இணைந்து வழங்கும் ஒரு இனிய மாலை பொழுதாக சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 காத்திருக்கிறது. அதுக்கான டிக்கெட்டுகளை நாங்கள் சொல்லி $30 நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கலாம். சீனியர்ஸுக்கு $15 மட்டுமே. குழந்தைகளுக்கு மோட்டிலும் டிக்கெட் இலவசமாக ஃப்ரீயாக வழங்கப்படும் என்பதை நாங்கள் நினைப்படுத்துகிறோம். டிக்கெட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு நிகழ்ச்சியில் முன்கூட்டியே நீங்கள் டிக்கெட்டுகள் பெற்றுக்கலாம். பரபரப்பாக டிக்கெட்டுகள் விற்பனை ஆகி கொண்டிருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலதிக விவரங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நேரடியாக அழைக்கலாம். 6479965922 6479965922

0: ஃபீஃபா உலகக்கிண்ண உதைப்பந்தாட்ட வரலாற்றில் கனடா தனது முதல் வெற்றியினை நேற்றைய போட்டியில் பெற்றுள்ளது. நேற்று மாலை வன்கூவர் பிசி பிளேஸ் அரங்கத்தில் கட்டாருடன் இடம்பெற்ற போட்டியில் 6-1 என்ற கோல் விகிதத்தில் கனடா இந்த வரலாற்று வெற்றியை தனதாக்கியுள்ளது. அடுத்ததாக வரும் புதன்கிழமை வன்கூவரில் இடம்பெறும் போட்டியில் சுவிட்சர்லாந்து அணியுடன் கனடா மோதவுள்ளது. கனடாவின் விவசாயத்துறையில் கிருமிநாசினிகள் பயன்படுத்தப்படும் வரைமுறைகளில் பாரிய மாற்றத்தை மத்திய லிபரல் அரசு கொண்டுள்ளது. பொருளாதார மற்றும் உணவு பாதுகாப்பு சார்ந்த தேவைகள் இருப்பின் ஹெல்த் கனடாவால் தடை செய்யப்பட்ட கிருமிநாசினிகளையும் பயன்படுத்த அனுமதிக்கும் அதிகாரத்தை இந்த மாற்றங்கள் அமைச்சரவைக்கு தருகின்றன. நேற்றைய தினம் இச்சட்டம் பாராளுமன்றில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் தொடர்பில் முதலமைச்சர் விஜய் வாய் திறப்பதில்லை என சட்டசபை அமர்வுகளில் திமுகவினர் விமர்சித்துள்ளனர். இதனையடுத்து கொளத்தூரில் 5 நிமிடங்கள் விஜய் வாய் திறந்ததற்கே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தோற்றுப்போனார் என சுட்டிக்காட்டும் வகையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியதையடுத்து திமுக உறுப்பினர்கள் அமளித்துமளியில் ஈடுபட்டுள்ளனர். பதிலுக்கு தாவேக உறுப்பினர்களும் எழுந்து நின்று திமுகவை எதிர்த்துள்ளனர். திமுகவினர் மொழியில் பதிலளிக்க தாவேக்காவுக்கும் தெரியும் என எச்சரித்துள்ள அமைச்சர் ராஜ்மோகன், ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கான நாளில் சம்பந்தம் இல்லாத மேடை பேச்சுக்களை பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவினர் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்சம்மணியில் கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நீதியமைச்சர் ஹர்ஜனர் நாணயக்கார மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலக அதிகாரிகள் செம்மணி அகழ்வுப் பணிகளை நேரில் பார்வையிட வருகை தந்திருந்த நிலையில் சர்வதேச பொறிமுறையின் ஊடான நீதி கோரி இப்போராட்டம் இடம்பெற்றுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10க்கும் அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். தமிழிலும் உரையாடலாம். 6479826476.
3: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்டர்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20வது வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்க பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி ஜூன் 20 மாலை 4 முதல் கர்நாடக இசை, மாலை 5 முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479 7071.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.
5: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
6: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
2: ஸ்கார்போரோவில்
7: அகரம் சில்க்,
2: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
2: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
2: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்கார்போரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
8: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? வொர்க் பிளேஸ் ஹராஸ்மென்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள், 6477665189, 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
9: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை.
10: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 4:48 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. யுஎஸ்ஏ மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான போட்டி வந்து தற்போது விறுவிறுப்பான கட்டத்தில் நடைபெற்று வருகின்றது. அமெரிக்கா அணி 2 கோல்களுடன் முன்னிலை பெற்று வருகின்றது. யுஎஸ்ஏ ஆட்டத்தை வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல வேணும். பதில் கோலை தேடி ஆஸ்திரேலிய அணி தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகின்றது. அப்படி இருந்தாலும் கூட யுஎஸ்ஏ வந்து விட்டுக் கொடுப்பதாக இல்லை. 2-0 என்ற அடிப்படையில் தான் தற்போது வரைக்கும் இருக்கின்றது. ரசிகர்கள் மத்தியில் இந்த மேட்ச் வந்து மிகவும் பரபரப்பான ஒரு மேட்சாக இருக்கின்றது. என்றா யுஎஸ்ஏ விளையாடுது அப்படின்னு சொன்னாலே ஒரு பரபரப்பு தான். 4:48, 82 நிமிடங்கள் முடிவில் தான் இந்த 2-0 என்ற கணக்கில் யுஎஸ்ஏயும் ஆஸ்திரேலியாவும் மாறி மாறி ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த வழியில் நாங்கள் லத்திகா புரொடக்ஷன் வழங்குகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: லாட்டிகா கோல்ட் ஹவுஸ் லாட்டிகா ப்ரொடக்ஷன் இருந்து வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 விபி கனடா இவெண்ட் சென்டரில் மிக பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கிறது. அதற்கான டிக்கெட்டுகள் தான் இப்பொழுது இங்கே பரபரப்பாக விற்பனை கொண்டிருக்கின்றன. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் நிகில், தவசீலி, மீனாட்சி, மேக்னா மற்றும் கனடிய பாடகர்கள் அஜீஸ், நிதர்ஷா, பிஎந்தி ஆகியோர் பங்கு பெற்றும் ஒரு இனிய மாலை பொழுதாக சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 இடம்பெற இருக்கிறது. இன்னும் பல கலைஞர் முனைந்து பல பாடல்களாக இந்த நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றன. டிக்கெட்டுகளை நீங்கள் $30 நீங்கள் $100 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குழந்தைகளுக்கான டிக்கெட் வந்து முற்றிலும் இலவசம். அதுபோல சீனியர்ஸுக்கான டிக்கெட் வந்து $15 மட்டுமே. 5 இணைந்து குறிப்பாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணால் 60% ஆஃபிலே நீங்கள் டிக்கெட்டுகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும். $45 நீங்கள் டிக்கெட் கொள்ளணும். சேபிளுக்கு 1 கோல்டு கோல்ட் வந்து $150 படி நீங்கள் லட்டிகா கோல்ட் ஹவுஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல $1000 நகை கொள்ளணும் சேபிளுக்கு லட்டிகா கோல்ட் ஹவுஸில் ஒரு டிக்கெட்டும் இலவசமாக வழங்கப்படுகிறது. நேரடியாக லட்டிகா கோல்ட் ஹவுஸுக்கு வந்து நீங்கள் லக்கி வீல் மூலம் நீங்கள் ஃப்ரீயான டிக்கெட்டுகளையும் டிஸ்கவுண்டில் டிக்கெட்டுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கிறது. லட்டிகா கோல்ட் ஹவுஸ் லட்டிகா புரொடக்ஷன் இணைந்து வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 என்பது குறிப்பிடத்தக்கது. பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை கண்டுகளிக்க டிக்கெட்டுகள் வந்து இப்பொழுது மிக வேகமாக பரபரப்பான டிக்கெட்டுகள் வந்து விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே நீங்கள் டிக்கெட்டுகளை நீங்கள் 30 கராச்சி டிரைவில் அமைந்திருக்கின்ற லட்டிகா கோல்ட் ஹவுஸிலும் மஜிக் சிட்டி மோலிலே ஏஜிஏ பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல இவன் பிரைட் .cl சென்று நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நேரடியாக அழைத்துக் கொண்டு நீங்கள் டிக்கெட்டுகள் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். 6479965922 அழைக்கலாம். லட்டிகா கோல்ட் ஹவுஸ் லட்டிகா புரொடக்ஷன் அதிகாரப்பூர்வமாக வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா இவன் சென்டரில் இடம்பெற இருக்கிறது. முன்னு நிலைப்படுத்திக்கிறோம். உங்கள் அபிமான விஜய் டிவி சூப்பர் சிங்கர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் நிகில், தவசீலி, மீனாட்சி, மேக்னா மற்றும் கெனடிய பாடல்கள் அஜீஸ், நிதர்ஷா, பிரியந்தி மற்றும் உட்பட பல கலைஞர்கள் இருந்து வழங்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி இந்த ஜூன் மாதம் 27 இடம்பெற இருக்கிறது. லட்டிகா கோல்ட் ஹவுஸ் லட்டிகா புரொடக்ஷன் இணைந்து வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 என்பதும் குறிப்பிடத்தக்கது. $30 நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே உங்களுக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கான முழுமையான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் நேரடியாக அழைக்கலாம். 6479965922
0: நேரம் 4:51. இந்த வேளையில் நாங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்தும் காஃபி டபுள் லாவணியாக இணைந்திருப்பார். இதே போலவே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நேர்களே.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours கனடா USA க்கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸ் உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929
0: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் ஜூன் 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-996-59
2: கொஞ்சம் உடுப்புகள் டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
3: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
6: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
7: Mano, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். Mano, 647-980-4779. Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 647-980-4779.

0: நன்றி சுரேகா. நேரம் 5:01 நேர்களை இப்பொழுது முதல் 7 மணி வரை SFM-இல் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ள முடியும். 416-55-4-4-0-4-0 வெளியில் 22 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது 24 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் சனிக்கிழமை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உணரப்படுவது 23 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 4% அதிகரிக்க இருக்கின்றது. 96 நிமிடம் கடந்திருக்கின்ற இந்த வேளையில் USA 2-0 என்ற கோல் அடிப்படையில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா, இனிமையான வணக்கம் நேர்களை இணைந்து கொள்ளும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சந்திரு, எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்ல சோமா இருக்கோம். சந்திரு சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு உன்னுடன் பார்க்கல இருந்து கொச்சின் மாடப்புறம்.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: ஐந்து மணி எட்டு நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். ஏழு மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165544 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: திருமதி செல்வா செல்வி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: இருக்கிறேன்டா சுகமா.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
1: காட்பாதர் படத்துல அந்த பரதநாட்டிய பாட்டு ஒன்று வர்றது.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம். மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் மாபெரும் வியா ஹவுஸ் கிளியரன் சேல். இந்த ஆண்டின் புதிய வரவுகளான ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் 1499, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் 1999, ஆர்ட் சில்க் சாரீஸ் $2,435, சாஃப்ட் சில்க் மைசூர் சில்க் சாரீஸ் $35, பியோமிக்ஸ் மிக்ஸ் சாரி ஃப்ரம் $50, காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $100, சல்வார் ஹவுஸ் கோட் லேடிஸ் டாப், லேடிஸுக்கான ஸ்கர்ட்ஸ், பாய்ஸுக்கான குர்தா ஸ்டார்டிங் ஃப்ரம் $3,425. இன்னும் பல ஆடைகளை 30-80% வரை கழிவு விலையில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இன்றும் நாளையும், நாளை மறுதினமும் இந்த அரிய வாய்ப்பு. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 18, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் பூக்கடை புளோரிஸ்டுக்கு அருகில். 6474067736.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படிப்போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
4: Focus Educational Services, Ontario Certified Teacher Samita Selvarajavin Talamil Yengum. Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509, 647-534-4509. Morning Side and Shepherd Sandipil. Focus Educational Services.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
5: 5:16 கேட்டுக்கொண்டிருப்பது East FM in Coffee Double Double. USA மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கான போட்டி நிறைவு பெற்றிருக்கின்றது. USA அணி 2-0 என்ற அடிப்படையில் வெற்றியை ஈட்டியிருக்கின்றது. 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4440 ஃபீஃபா உலக கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
6: இனிய மாலை வணக்கம். உடுப்புட்டியூர் ராஜா லாவண்யா.
5: எப்படி இருக்கீங்க?
6: ஓஹோண்டு வேலையோடு இருக்கும் மகிழ்ச்சி. நல்ல காலநிலை உங்களோட நிகழ்வுகளை பந்தரி
5: நன்றி, வணக்கம். அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்கு ஆஷபாவில் கிராண்ட் ஓபனிங்குடன் அறிமுகமாகின்றது சிந்து கிச்சன். முதன் முதலாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால்கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, கோழி பொரியல், கோழிச்சொதி, கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பால்கறி என 10 வகையான மீட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல், வல்வெட்டித்துறை ஸ்டைல் கோழிப்புக்கை, சிக்கன் அல்லது லேம் பிரியாணி வகைகள், கொத்துரொட்டி வகைகள் என இன்னும் ஏராளம் உணவுகள் விருந்தாக. வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்தும் பெற்றுக் கொள்ளலாம். ஸ்கார்ப்ரோ மார்க்கம் டூர்ஹாம் பகுதிகளுக்கான டெலிவரியும் வழங்கப்படுகின்றது. நாளை முதல் இலக்கம் 1304 ஹார்மனி ரோட் நோர்த் ஒஷவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேரிங் அண்ட் டேக் அவுட், 6477102709. 6477102709.

0: 5:22 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0 நிகழ்ச்சியில் தொடர்வது லட்டிகா ப்ரொடக்ஷன் வழங்குகின்ற தகவல்கள்.
1: லட்டிகா கோல்காஸ் லட்டிகா புரொடக்ஷன் நடந்து விளங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விபி கனடா ஈவென்ட் சென்டரில் மிக பிரம்மாண்டமாக இடம்பெறவிருக்கிறது. அதற்கான டிக்கெட்டுகள் இப்பொழுது பரபரப்பாக விற்பனை கொண்டிருக்கிறது. முன்கூட்டியே நீங்கள் உங்களுக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்வதாக நிகழ்ச்சியில் கண்டுகளிக்க முடியும். விஜய் டிவி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் நிகில், தவசீலி, மீனாட்சி, மேக்னா மற்றும் கெனடிய பாடல்கள் அஜீஷ், நிதர்ஷா, பிரியந்தி பங்கு பெற்றும் ஒரு இனிய மாலை பொழுதாக சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 இடம்பெற இருக்கிறது. நாங்கள் சொன்னது போலவே லட்டிகா கோல்ட் ஹவுஸ் லட்டிகா ப்ரொடக்ஷன் இணைந்து வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 இந்த ஆண்டு மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இடம்பெற காத்திருக்கிறது. ஆகவே இன்னிசை மலையில் நடைபெறுவதற்கு நீங்கள் அதற்கான டிக்கெட்டுகளை முன்கூட்டியே பெறுவதனூடாக நீங்கள் டிக்கெட்டுகளை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இப்பொழுது டிக்கெட்டுகளை பார்த்தால் $30 இருந்து டிக்கெட்டுகள் விற்பனை கொண்டிருக்கிறது. $100 வரை நீங்கள் பெற்றுக்கலாம். குழந்தைகளுக்கான டிக்கெட் மட்டும் முழுவதும் இலவசமாக வழங்கப்படுகிறது. சீனியர்ஸுக்கான டிக்கெட் வந்து $15 மட்டுமே. 5 பேர் இணைந்து குரூப்பாக ஒரு டிக்கெட்டை வாங்கினால் 60% ஆஃப்லேயே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் வழங்குகின்றார்கள். அதே போல $45 டிக்கெட் கொள்ளணும் செய்வர்களுக்கு 1 கிராம் கோல்டு $150 லட்டிகா கோல்ட் கவர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல $1000 நீங்கள் நகை கொள்ளணும் செய்வர்களுக்கு ஒரு டிக்கெட் இலவசம். நேரடியாக லட்டிகா கோல்ட் கவர்ஸுக்கு வந்து லக்கி வீல் மூலம் நீங்கள் ஃப்ரீ டிக்கெட்டுகளும் டிஸ்கவுண்ட் டிக்கெட்டுகளும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் நேரடியாக வர லட்டிகா கோல்ட் கவர்ஸ் 30-30 கராச்சி டிரைவ் அமைந்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் நேரடியாக வந்து உங்களுக்கான நாங்கள் சொன்னது போலவே வீல் ஊடாக லக்கி வீல் ஊடாக உங்களுக்கு ஃப்ரீயான டிக்கெட்டுகள் வெல்லும் வாய்ப்பு கூட வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுபோல நீங்கள் டிக்கெட்டுகளை மஜி சிட்டி மோலுக்களே AGA பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும் பெற்றுக்கொள்ளலாம். eventbrite.ca சென்று நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது நேரடியாக போன் தொலைபேசி ஊடாக அழைத்து கூட நீங்கள் டிக்கெட்டுகளை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். 607-996-5922 அழைக்க முடியும். லட்டிகா கோல்ட் ஹவுஸ் லட்டிகா ப்ரொடக்ஷன் அதிகாரப்பூர்வமாக வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ இந்த ஆண்டு மிக பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ளலாம். எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விபி கனடா ஈவென்ட் சென்டரில் இடம்பெற இருக்கிறது. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் புகழ் டைட்டில் வின்னர் நிகில் மற்றும் தவசீலி, மீனாட்சி, மேக்னா மற்றும் கெனடிய பாடக கலைஞர்கள் அஜீஸ், நிதர்ஷா, பிரியந்தி என்று சொல்லி ஏராளமான கலைஞர்களோடு நீங்கள் ஒரு பொழுதை ஒரு இன்னிசை பொழுதாக நீங்கள் கலைப்பதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 மணி தான் இடம்பெற இருக்கிறது. அதற்கான டிக்கெட்டுகள் பரபரப்பாக இப்பொழுது விற்பனை கொண்டிருக்கின்றன. முன்கூட்டியே உங்களுடைய டிக்கெட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முன்னே நினைப்படுத்திக் கொள்வோம். டிக்கெட்டுகள் $30 இருந்து விற்பனையாகின்றது. குழந்தைகளுக்கான டிக்கெட் மட்டும் இலவசம். சீனியர்ஸுக்கான டிக்கெட் வந்து $15 நீங்கள் பெற்றுக்கலாம். 5 பேர் இணைந்து கொண்டு ஒரு குரூப் டிக்கெட்டாக நீங்கள் வாங்குகின்ற பொழுது 60% ஓஃபிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். ஆகவே 647-996-5922 647-996-5922

0: பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சார்ஜ் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656,
1: 416-908-5656. East FM, Tamil, செய்திகள்.
2: ஒன்டாரியோவில் அடுத்த 10 ஆண்டுகளில் பல்கலைக்கழக பட்டம் பெற்ற 1 மில்லியன் பணியாளர்களின் தேவை உள்ளதாக ஒன்டாரியோ பல்கலைக்கழக கவுன்சில் தெரிவித்துள்ளது. விஞ்ஞானம், தொழில்நுட்பம், சுகாதாரம், வர்த்தகம் ஆகிய முக்கிய துறைகளில் 2035 ஆண்டு வரை வருடத்திற்கு 1 லட்சம் எனும் அடிப்படையில் உயர்திறன்மிக்க பல்கலைக்கழக பட்டதாரிகளின் அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அது கூறியுள்ளது. வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டுமென அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்த நிலையில் குறித்த ஒப்பந்தம் டிரம்புக்கு பிடிக்காமல் போனதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை என கனேடிய பிரதமர் மார்க்கானி கூறியுள்ளார். எனினும் குறைந்தது குறுகிய காலத்துக்கேனும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ இடையிலான இந்த ஒப்பந்தம் நீடிக்கும் என கனேடிய பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக பிராந்திய அதிகாரிகள் மற்றும் அமெரிக்க தரப்புகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நடவடிக்கையின் அடுத்த கட்டமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடைபெற இருந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில் தெற்கு லெபனானில் இடம்பெற்ற கடும் மோதலை அடுத்து ரத்து செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கட்டார், அமெரிக்கா, ஈரான் ஆகிய நாடுகளால் போர் நிறுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இலங்கையின் பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டு நிறைவுக்குள் முற்றாக அகற்றப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய உறுதியளித்துள்ளார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கம், நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிப்பு ஆகிய வாக்குறுதிகளை அரசாங்கம் மாற்றவில்லை என தெரிவித்துள்ள பிரதமர், தற்போது பொருளாதார அபிவிருத்தி மற்றும் வறுமை ஒழிப்புக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: இசையும் இம்சையும் இணைந்து ஒலிக்கும் மாலை வேளை
1: கண்ணா லட்டு திங்க ஆசையா.
0: 5 மணி முதல் 7 மணி வரை ஈஸ்ட் FM-இல் 2 மணி நேரங்கள்
1: கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா.
0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள்
2: ஐந்து மணி 34 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-0-40 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் லாவணியா, நான் திலேவதியா முதராஜா பேசுறேன். மாலை வணக்கம் லாவணியா, ரிஷிக்கு எப்படி நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சோமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சோமா இருக்கிறேன், நன்றியடா. மாலையில் மக்களின் மனதோடும் தனிமையோடும் மக்களின் மனம் குளிர செய்யும் லாவணியாவுக்கு நல்ல வாழ்த்துக்கள் என்று நான் கேட்கும் பாடல் தெய்வ வாக்கு படத்துல பாட்டாலே சொல்லி அடித்தேன் என்ற பாடலை. இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றியை, வணக்கம்.
2: நன்றி நன்றி, வணக்கம்.

5:40 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 4116554 புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி விட்பியில் 412 அண்ட் ஹைவே 7 அண்மையில் புத்தம்புதிய டிட்டாச் வீடொன்றை $786,000 இருந்து சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 4168888044 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கராஜ் டிட்டாச் ஹோம்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 849,000 2,000 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கராஜ் டிட்டாச் ஹோம்ஸ் ஃப்ரம் 889,000 2,100 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டிட்டாச் ஹோம்ஸ் ஃப்ரம் $954,000 2,500-2,750 ஸ்கொயர் ஃபீட் அளவுகளில் டபுள் கராஜ் டிட்டாச் வீடுகள் உள்ளன. ரவீன் லாட், ஃபினிஷ்ட் பேஸ்மெண்ட் மற்றும் செப்பரேட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன்ஸ், ஃப்ரீ அசைன்மெண்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 9-foot சீலிங், ஓக் ஸ்டேர் கேஸ், க்ளோசிங் 2027. மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass.
5: 102.7 FM.
6: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
7: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி, 1370 Don Mills Road. தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம், 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ் ஆடிட் போன்றவற்றிற்கும், அதோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம், திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
8: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin, 437-860-7002, 437-860-7002.
9: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
10: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
11: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமி
12: அரசங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ். 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். Jeeva Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
13: திசையெங்கும் கேட்கும் இசை, East FM, EastFM.ca.

0: 5:54 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0 நிகழ்ச்சியில் தொடர்வது லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: லட்டிகா கோல்ட் ஹவுஸ் லட்டிகா ப்ரொடக்ஷன் இணைந்து வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவென்ட் சென்டரில் மிக பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்குது. இதில் நாங்கள் சொன்னது போலவே விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர் பாடல்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் இந்த நிகழ்ச்சியாக நிகழ்ச்சி இடம்பெறப் போகிறது. உங்கள் மனதுக்கு பிடித்த அந்த பாடல்களை நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்பொழுது நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். பரபரப்பான ஒரு டிக்கெட்டுகள் இப்பொழுது விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் நிகில், தவசீலி, மீனாட்சி, மெக்னா மற்றும் கனடிய பாடல்கள் அஜீஸ், நிதர்ஷா, பிரியந்தி உட்பட பல கலைஞர்கள் இணைந்து வழங்கும் ஒரு இனிய பொன்மாள் இப்பொழுதாக சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 இடம்பெறப் போகிறது. இது வந்து குறிப்பாக லட்டிகா கோல்ட் ஹவுஸ் லட்டிகா ப்ரொடக்ஷன் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ நிகழ்வாக இந்த ஆண்டு இடம்பெறப் போகிறது என்பதை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். ஆகவே டிக்கெட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் $30 இந்த டிக்கெட்டுகள் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. $100 வரையுமே டிக்கெட் இருக்கின்றன. குழந்தைகளுக்கான டிக்கெட் வந்து ஃப்ரீயாக வழங்க பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல சீனியர்ஸுக்கான டிக்கெட் வந்து $15 மட்டுமே. 5 பேர் இணைந்து நீங்கள் ஒரு குரூப்பாக டிக்கெட்டை கொள்ளணும் செய்கின்ற பொழுது 60% ஆஃப் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். $45 நீங்கள் டிக்கெட்டை கொள்ளணும் செய்வதற்கு லட்டிகா கோல்ட் ஹவுஸில் 1 கிராம் கோல்டு வந்து $150 மட்டுமே. $1,000 நீங்கள் லட்டிகா கோல்ட் ஹவுஸில் நகை கொள்ளணும் செய்வர்களுக்கு 1 டிக்கெட் இலவசம். நேரடியாக நீங்கள் லட்டிகா கோல்ட் ஹவுஸுக்கு வந்து லக்கி வீல் மூலமூலாக ஃப்ரீ டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்பும், அதேபோல டிஸ்கவுண்டில் நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்பும் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதேபோல நீங்கள் இந்த பாடல்களோடு நீங்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் இப்பொழுது லக்கி வீலோடாக உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள். ஆகவே விவரங்களை பெற்றுக்கொள்ள நேரடியாக 6479965922 கழிக்கலாம். டிக்கெட்டுகளை 30 கராச்சி டிரைவ் அமைந்திருக்கின்ற லட்டிகா கோல்ட் ஹவுஸிலும் மெஜிசிட்டி மோலுக்கள் ஏஜிஏ பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இவன் பிரைட் டாட் சிஎலும் சென்று டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். 6479965922 கழிக்க முடியும். லட்டிகா கோல்ட் ஹவுஸ் லட்டிகா ப்ரொடக்ஷன் அதிகாரப்பூர்வமாக வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவென்ட் சென்டரில் மிக பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சியாக இடம்பெற இருக்கிறது. பல பல பாடல்களில் இத்தர காத்திருக்கார்கள். உங்களுக்கு ஏற்கனவே மனதுக்கு பிடித்த இந்த பாடல்கள் விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர் பாடல்களாக இந்த பாடல்கள் இங்கே பல பாடல்களை வழங்க உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். ஆகவே டிக்கெட்டுகள் இப்பொழுதே பரபரப்பான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. $30 இருந்து நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல உங்களுடைய குழந்தைகளுக்கு டிக்கெட் ஃப்ரீ, அத்துடன் சீனியர்ஸுக்கு $15 மட்டுமே. 5 பேர் இணைந்து குரூப்பாக டிக்கெட்டை பெற்றுக்கொள்ள போது 60% ஆஃபிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். லட்டிகா கோல்ட் ஹவுஸ் லட்டிகா ப்ரொடக்ஷன் அதிகாரப்பூர்வமாக வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவென்ட் சென்டரில் இடம்பெற காத்திருக்கிறது. 6479965922 6479965922

ஆறு மணி 5 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 1164504504 ஸ்காட்லாந்து மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கான போட்டி ஆரம்பித்து 5 நிமிட இடைவேளையில் மொரோக்கோ அணி 1 கோலை பெற்றிருக்கின்றது. வெளியில் 22 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 23 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் சனிக்கிழமை 22 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவதும் 23 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 4 சதத்தினால் அதிகரிக்க இருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை EFM 102.7 புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
3: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடித்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487 416-371-1487.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
0: மற்றும் 30 New Delhi டிரைவ், Unit 67, Markham.
4: 416-461-6401.
5: காலம் தரும் நாயகனே.
6: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம். June 21 ஞாயிறு கொடியேற்றம். June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா. July 1 புதன்கிழமை மாம்பழ திருவிழா. July 2 வியாழன் வேட்டை திருவிழா. July 3 வெள்ளி சப்பரம். July 4 சனி தேர் திருவிழா. July 5 ஞாயிறு தீர்த்தம். July 6 திங்கள் பூங்காவனம். July 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ. 416-299-9955.
7: பிஃபா உலக கிண்ட போட்டிகள் 2026. பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
0: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
7: உலக கிண்ட போட்டிகள் 2026. பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் EFM 102.7.
8: 6:14 கேட்டுக்கொண்டிருப்பது EFM இன் காஃபி டபுள் டபுள். 14 நிமிட இடைவெளியில் மொரோக்கோ அணி இப்போது ஒரு கோலினை பெற்றிருக்கின்றது. ஸ்காட்லாந்து அணி எந்த கோலையும் இதுவரை பெறவில்லை. இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம்.
8: வணக்கம் ஐஸ்வர்யா, எப்படி இருக்கிறீங்க?
9: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
9: எனக்கு உன்ன நினைச்சு பாட்டு படிச்சேங்கிற மூவியில உன்னை தொட்டு என்னை தொட்டு அந்த பாட்டு.
8: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
9: நன்றி, வணக்கம்.
8: லரிகா கோல்ட் ஹவுஸ் வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ. ஜூன் 27 மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் தவசீலி, மீனாட்சி, நிகில், மேக்னா மற்றும் அஜீஸ், நிதர்ஷா, பிரியந்தி பங்கேற்கும் இனிய மாலை பொழுது. டிக்கெட்ஸ் $30 முதல் $100 வரை. ஃப்ரீ 4 கேட், சீனியர்ஸுக்கு $15. 30 கராச்சி டிரைவில் அமைந்துள்ள லரிகா கோல்ட் ஹவுஸில் டிக்கெட்ஸ் வாங்குவோருக்கு 1 கிராம் தங்கம் $150 கொள்வனவு செய்யும் ஆஃபர். அத்துடன் அரசு சக்கரம் மூலமாக இலவச டிக்கெட்களையும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டட் பிரைஸில் டிக்கெட்களையும் வெல்லும் வாய்ப்பு. எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மட்டுமே இந்த விசேட சலுகைகள். 647-996-5922.

0: 6:21 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்கு ஓஷவாவில் கிராண்ட் ஓபனிங்குடன் அறிமுகமாகின்றது சிந்து கிச்சன். ஃபிஷ் கறி, ஃபிஷ் சொதி, ஃபிஷ் புளித்தீயல், ஃபிஷ் பொரியல், ஷ்ரிம்ப் குழம்பு, ஷ்ரிம்ப் புளியானம், ஷ்ரிம்ப் பொரியல், கணவாய்க்கறி, எக் குழம்பு வித் கருவாடு, எக் பால்கறி வித் கருவாடு என 10 வகையான சீ ஃபுட் கறிகளுடன் வல்வெட்டித்துறை ஸ்டைல் சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சல். விவிடி ஸ்டைல் கோழிப்புக்கை, சிக்கன் அல்லது லேம்ப் பிரியாணி, கொத்ரொட்டி, இன்னும் பல. வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம். ஸ்காப்ரோ மார்க்கம் டூர்ஹம் பகுதிகளுக்கான டெலிவரியும் வழங்கப்படும். சைவ மற்றும் அசைவ கேட்டரிங் சேவைகளும் பெற்றுக் கொள்ளப்படும். நாளை முதல் இலக்கம் 13:04 ஹார்மனி ரோட் நார்த் ஓஷவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். 6477102709 இணைந்து கொள்ளும் அடுத்த நீர். வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா, நான் பாரதிதேசன். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சோமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு அமரன் படத்துல இருந்து அந்த நான் கேட்ட பாட்டை போடுங்க. நான் வேலை செய்யற இடம் வந்து ஜேஎன்என் ஹைவே 7. அங்க கிளிக்கர் இல்லாம இருக்கும். ஸ்காப்ரோ வந்தா ஓகேயா இருக்கும்?
0: இழுக்குது இல்லையா? பலமான கயிறு போட்டதா இழுக்கோடு போல இருக்கு. சரி, பாக்குறோம். நன்றி நன்றி பபி, வணக்கம்.
1: நன்றி.
0: நிமிடங்கள் இடைவெளியில் மொரோக்கோ மற்றும் ஸ்காட்லாந்து அணிகளுக்கான போட்டியில் மொரோக்கோ 1-0 என்ற அடிப்படையில் மொரோக்கோ அணி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. பிஃபா உலக கிண்ண போட்டிகளின் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நிகழ்ச்சியில் தொடர்வது லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
2: லட்டிகா கோல்ட் கோஸ்ட் லட்டிகா ப்ரொடக்ஷன் இணைந்து வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா ஈவென்ட் சென்டரில் மிக பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கிறது. அதுக்கான டிக்கெட்டுகள் இப்பொழுது பரபரப்பாக விற்பனை ஆகிக்கொண்டிருக்கிறது. உங்கள் மனதுக்கு பிடித்த விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பாடகர்கள் வந்து கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையப்போகிறது. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் நிக்கில், தவசீலி, மீனாட்சி, மெக்னா மற்றும் கனடிய பாடல்கள் அஜீஸ், நிதர்ஷா, பிரியந்தி என்று சொல்லி ஏராளமான கலைஞர்கள் கலந்து கொள்ளும் ஒரு இனிய மாலை பொழுதாக சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா ஈவென்ட் சென்டரில் இடம்பெறுகிறது. அதுக்கான டிக்கெட்டுகளை நீங்கள் இங்கே குறிப்பாக பெற்றுக்கொள்ளலாம். லட்டிகா கோல் கவுசில் டிக்கெட்டுகள் பரபரப்பாக விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. டிக்கெட்டுகள் $30 $100 வரை இருக்கின்றன. குழந்தைகளுக்கான டிக்கெட் வந்து முற்றிலும் இலவசம். சீனியர்ஸுக்கான டிக்கெட் $15 மட்டுமே. 5 பேர் நின்று கொண்டு குரூப்பாக ஒரு டிக்கெட்டை புக் பண்ணுற வாங்குகின்ற பொழுது 60% ஆஃபரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். $45 டிக்கெட் கொள்ளணும் செய்வர்களுக்கு 1 கோல்டு வந்து $150 நீங்கள் லட்டிகா கோல் கவுசில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல லட்டிகா கோல் கவுசில் $1000 நகை கொள்ளணும் செய்வர்களுக்கும் ஒரு டிக்கெட் இலவசம். நேரடியாக லட்டிகா கோல் கவுசுக்கு வருகின்ற பொழுது லக்கி வீல் மூலம் நீங்கள் ஃப்ரீ டிக்கெட்டுகள் மற்றும் டிஸ்கவுண்ட் டிக்கெட்டுகளையும் பெற்றுக்கொள்ள வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. அதை தாண்டி நீங்கள் அந்த சூப்பர் சிங்கரோடு ஒரு புகைப்படம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இது லக்கி வீல் ஊடாக அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு ஒருவருக்கு இது வழங்கப்பட இருக்கிறது நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். டிக்கெட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள 30 கராச்சி ரயில் அமைந்திருக்கின்ற லட்டிகா கோல் கவுசிலும் மஜிக் சிட்டி மோலில் AGA பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். eventbrite.ca யிலும் பெற்றுக்கொள்ள முடியும். விவரங்களுக்கும் கூட நீங்கள் 647-996-5922 காலத்தில் விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். லட்டிகா கோல் கவுஸ், லட்டிகா ப்ரொடக்ஷன் அதிகாரப்பூர்வமாக வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 டிக்கெட்டுகள் இப்பொழுது பரபரப்பாக விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா ஈவென்ட் சென்டரில் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி இந்த ஆண்டு இடம்பெற இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு அறிய தருகிறார்கள். மீண்டும் நினைப்படுத்துகிறோம், விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பாடகர்கள் கலந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்வு இடம்பெற காத்திருக்கிறது. சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் நிகில், தவசீலி, மீனாட்சி, மெக்னா மற்றும் கனடிய பாடல்கள் அஜீஸ், நிதர்ஷா, பிரியந்தி என்று சொல்லி ஏராளமான கலைஞர்கள் கலந்து கொள்ளும் ஒரு இனிய மாலை பொழுதாக சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 இடம்பெற காத்திருக்கிறது. டிக்கெட்டுகள் பரபரப்பாக விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. $30 இருந்து நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். குழந்தைகளுக்கான டிக்கெட் இலவசம். அதேபோல சீனியர்ஸுக்கு டிக்கெட் $15 மட்டுமே. 5 பேர் இணைந்து குரூப்பாக டிக்கெட்டை கொள்ளணும் செய்கின்ற பொழுது 60% ஆஃபில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நேரடியாக வர நீங்கள் லட்டிகா கோல் கவுஸ் டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம். மஜிக் சிட்டி மோலில், AGA பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும், eventbrite.ca டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். மேலதிக விவரங்களுக்கு 6479965922 6479965922.

0: ஆறு மணி 29 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரை எலெக்ட்ரிசிட்டி ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி விற்பியில் 412 அண்ட் ஹைவே 7 அண்மையில் புத்தம்புதிய டிடாச் வீடொன்றை $786,000 இருந்து சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 1800 சிங்கிள் கராஜ் டிடாச் ஹோம்ஸ் ஃப்ரம் 849,000. 2000 சிங்கிள் கராஜ் டிடாச் ஹோம்ஸ் ஃப்ரம் 889,000. 2100 double garage detached homes from 954,000. 2500 2750 square feet அளவுகளில் டபுள் கராஜ் டிடாச் வீடுகள் உள்ளன. ரவீன் லாட், பினிஷ்ட் பேஸ்மெண்ட் மற்றும் செப்பரேட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன்ஸ், ஃப்ரீ அசைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 9 ஃபுட் சீலிங் ஓக் ஸ்டேர்கேஸ், க்ளோசிங் 2027. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.
1: East FM தமிழ் செய்திகள்.

0: ஃபீஃபா உலகக்கிண்ண உதைப்பந்தாட்ட வரலாற்றில் கனடா தனது முதல் வெற்றியினை நீட்டிய போட்டியில் பெற்றுள்ளது. நீட்டு மாலை வான்கூவர் பிசி பிளேஸ் அரங்கத்தில் கட்டாருடன் இடம்பெற்ற போட்டியில் 6-1 என்ற கோல் விகிதத்தில் கனடா இந்த வரலாற்று வெற்றியை தனதாக்கியுள்ளது. அடுத்ததாக வரும் புதன்கிழமை வான்கூவரில் இடம்பெறும் போட்டியில் சுவிட்சர்லாந்து அணியுடன் கனடா மோத உள்ளது. கனடாவின் விவசாயத்துறையில் கிருமிநாசிகள் பயன்படுத்தப்படும் வரைமுறைகளில் பாரிய மாற்றத்தை மத்திய லிபரல் அரசு கொண்டு வந்துள்ளது. பொருளாதார மற்றும் உணவு பாதுகாப்பு சார்ந்த தேவைகளின் இருப்பின் ஹெல்த் கனடாவால் தடை செய்யப்பட்ட கிருமிநாசினிகளையும் பயன்படுத்த அனுமதிக்கும் அதிகாரத்தை இந்த மாற்றங்கள் அமைச்சரவைக்கு தருகின்றன. நீட்டிய தினம் இச்சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் தொடர்பில் முதலமைச்சர் விஜய் வாய் திறப்பதில்லை என சட்டசபை அமர்வுகளில் திமுகவினர் விமர்சித்துள்ளனர். இதனையடுத்து கொளத்தூரில் 5 நிமிடங்கள் விஜய் வாய் திறக்காததற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தோற்றுப்போனாரா என சுட்டிக்காட்டும் வகையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியதை அடுத்து திமுக உறுப்பினர்கள் அமளித்துமளியில் ஈடுபட்டுள்ளனர். பதிலுக்கு தவேக உறுப்பினர்களும் எழுந்து நின்று திமுகவை எதிர்த்துள்ளனர். திமுகவினர் மொழியில் பதிலளிக்க தவேகவுக்கும் தெரியும் என எச்சரித்துள்ள அமைச்சர் ராஜ்மோகன் ஆளுநர் உரை மீதான விவாதத்துக்கான நாளில் சம்பந்தமில்லாத மீடை பேச்சுக்களை பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஜால் செம்மணியில் கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலக அதிகாரிகள் செம்மணி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட வருகை தந்திருந்த நிலையில் சர்வதேச பொறிமுறையின் ஊடான நீதி கோரி இப்போராட்டம் இடம்பெற்றுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: 6:38 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். 38 இடைவெளியில் ஸ்காட்லாந்து மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 1-0 என்ற அடிப்படையில் மொரோக்கோ அணி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது.
1: நல்ல பாட்டு நாலு விஷயம். Ajax Nissan and Infinity இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவது.

0: 416-779-2323.
1: ஹை ஃபைவ் பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
2: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. தி ராக் ஸ்டார் ரிட்டர்ன்ஸ் டு டொரண்டோ. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ, எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது,
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
7: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் FM. லாக் ஆன் டு eastfm.ca.

0: 6:47 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: லட்டிகா கோல்ஹவுஸ் லட்டிகா ப்ரொடக்ஷன் இணைந்து வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 விபி கனடா இவெண்ட் சென்டரில் மிக பிரம்மாண்டமாக இடம்பெறிருக்கிறது. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் புகழ் டைட்டில் வின்னர் நிகில், தவசிலி, மீனாட்சி, மெக்னா மற்றும் கனடிய பாடகர்கள் அஜீஸ், நிதர்ஷா, பிரியந்தி பங்கு பெற்றும் ஒரு இனிய மாலை பொழுதாக சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 இடம்பெற காத்திருக்கிறது. மிக பிரம்மாண்டமான அரங்கிலே உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி கண்டுகளிக்கக்கூடிய இந்த கோடி காலத்தில் உங்களுக்கான வாய்ப்பை தருகின்றார்கள் லட்டிகா கோல்ஹவுஸ், லட்டிகா ப்ரொடக்ஷன் இணைந்து வழங்குகின்ற சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 என்பதும் குறிப்பிடத்தக்கது. டிக்கெட்டுகள் இப்பொழுது பரபரப்பாக விற்பனை கொண்டிருக்கின்றன. $30 இருந்து டிக்கெட்டுகள் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல குழந்தைகளுக்கான டிக்கெட் வந்து ஃப்ரீ, சீனியர்ஸுக்கான டிக்கெட் வந்து $15 பெற்றுக்கொள்ள முடியும். 5 இணைந்து குரூப்பாக டிக்கெட் வாங்குகின்ற பொழுது 6% ஓஃபில் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல $45 நீங்கள் டிக்கெட் கொள்ளணும் செய்பவர்களுக்கு லட்டிகா கோல்ஹவுஸ் 1 கிராம் கோல்டு வந்து $150 தருகின்றார்கள். $1,000 நீங்கள் நகைகளை கொள்ளணும் செய்பவர்களுக்கும் ஒரு டிக்கெட் வந்து இலவசமாக வழங்குகின்றார்கள். அதேவேளை நீங்கள் நேரடியாக லட்டிகா கோல்ஹவுஸுக்கு வந்து லக்கி வீல் மூலம் நீங்கள் ஃப்ரீ டிக்கெட்டுகளும் டிஸ்கவுண்டில் டிக்கெட்டுகளையும் அதுபோல நீங்கள் சூப்பர் சிங்கிள்ஸ் சிங்கிள்ஸோடு நீங்கள் புகைப்படம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் அதிர்ஷ்டத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள். ஆகவே இதை நீங்கள் நேரடியாக வர வேண்டுமானால் 30 கராச்சிரைவில் அமைந்திருக்கின்ற லட்டிகா கோல்ஹவுஸிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். மஜிஸ்டி மோலில் AGA பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும் நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது eventbrite.cl சென்று நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். மேலதிக விவரங்களுக்கு 6479965922 6479965922 கலெக்ட்லாம். லட்டிகா கோல்ஹவுஸ், லட்டிகா ப்ரொடக்ஷன் அதிகாரப்பூர்வமாக வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ இப்பொழுது எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா இவன் சென்ட்ரலே பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சியாக இந்த ஆண்டு இடம்பெற இருக்கிறது. பல சூப்பர் சிங்கர் பாடல்களோடு இணைந்து நமது உள்ளூர் கலைஞர்களும் இணைந்து வழங்குகின்ற பாடல்கள் பல காத்திருக்கின்றன. ஒரு இனிய மாலை பொழுதில் பல நிகழ்ச்சியை பல பாடல்களை நீங்கள் கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்வரும் ஜூன் மாதம் 27 அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் நினைப்படுத்துகிறோம். டிக்கெட்டுகள் இப்பொழுது மிக பரபரப்பாக விற்பனாகிறது. டிக்கெட்டுகளை $30 இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குழந்தைகளுக்கான டிக்கெட் வந்து இலவசம். சீனியர்ஸுக்கு டிக்கெட் $15 மட்டுமே. 5 இணைந்து குரூப்பாக நீங்கள் டிக்கெட்டை கொள்முதல் செய்கின்ற பொழுது 60% ஓஃபிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். லட்டிகா கோல்ஹவுஸ், லட்டிகா ப்ரொடக்ஷன் இணைந்து வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா இவன் சென்டரில் இடம்பெறுகிறது. அதற்கான டிக்கெட்டுகளை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மேலதிக விவரங்களுக்கு 6479965922 6479965922
0: 49 இடைவெளியில் ஸ்காட்லாந்து மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 1-0 என்ற அடிப்படையில் மொரோக்கோ அணி தொடர்ந்து முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த தகவல்களோடு நிறைவுக்கு வருகின்றது இன்று ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். மீண்டும் திங்கட்கிழமை மாலை 5:00 to 7:00 வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு அபர்ணா மற்றும் சஹானா விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
2: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
4: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
3: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
4: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
1: பாசிக்குடா கார்டன்ஸ் நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒன்றின் விலை 32,500 கனடியன் டாலர்ஸ் மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
5: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748, 6473025748, camsonics.com.
3: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel Sandipil, Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
6: Riverdale Pound Brokers, 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
7: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீண்ட்ரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200,
1: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
3: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: காலையில இருந்து வேலை வேலை முடிஞ்சா வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
2: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அறிவு மாதிரி கொட்டுமே.
1: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குறேன்னு ஜோசி கேக்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
3: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
1: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினே கேட்டு பாருங்க.
4: நம்ம என்ன கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
5: நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் சஹானா.
6: வணக்கம் அபர்ணா, எப்படி இருக்கீங்க?
5: நல்ல சோமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நானும் நலமா இருக்கிறேன்.
5: சரி, இன்று வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
6: ஆமாம், அந்த வகையில் நாங்களும் தொடர்ச்சியாக 2 மணி நேரங்கள் உங்களுடன் இணைந்திருக்க போகின்றோம். நீங்களும் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்டுக்கொள்ள eastfm.ca வழியாகவும் அதே வழியில் உங்களுடைய போனல் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட எந்த நேரமும் எங்கிருந்தாலும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சமூக வலைதளங்களில் எங்கிருந்து வீடியோக்களை பார்க்க பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக eastfm தமிழ் எனும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் eastfm 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 4168241212, அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
5: டொரண்டோவினுடைய காலநிலையை ஒருமுறை பார்த்துள்ளார். டொரண்டோவில் இப்பொழுது 23 டிகிரி செல்சியஸாகவும் உடல்நிலை கூட 23 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையை பொறுத்தவரை இன்று நள்ளிரவு எரிபொருளின் விலை 4% அதிகரிக்கப் போகின்றது அப்படி என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் வலிமையாக கொண்டு வருகின்ற அனைத்து விடயங்களையும் உங்களுக்காக எடுத்து வர இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் பற்றிய விவரங்களையும் அவ்வப்போது நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம்.
6: தொடர்ச்சியாக நாங்களும் முதல் பாடலை எடுத்து தங்க தமிழ் வார்த்தையோடு இணைந்திருக்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து நல்லதான் 4 விஷயம் சொல்லும் நேரமாக இருக்கப் போகிறது. அதுக்கு பிறகு முக்கியமான 3 செய்திகள், அதாவது முதன்மை 3 முக்கியமான இன்றைக்கு ட்ரெண்டிங்ல இருக்க 3 ஹாட்டான நியூஸ் வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கப் போகிறது. 8 மணிக்கு போட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். இன்றைய நாள் போவோமா ஊர்கோளம் போட் நிகழ்ச்சியோடு நேர்களை இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து 8:30 இசபின் செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம்.
5: சரி, தொடர்ந்தும் நீங்கள் எங்களோடு பயணிக்க முடியும். 9 மணி வரை நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒலிக்கின்றது ஹேராம் திரைப்பட பாடல்.

0: நேரம் 7:08 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்ம ஒரு இவனிங். இந்த நேரத்தில்
1: நாங்களும் தங்கத்தமிழ் வார்த்தை பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்க போகின்றது. இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த அழகிய வார்த்தை நனந்தலை என்பதுதான் அந்த வார்த்தையாக இருக்கிறது.
0: நனந்தலை, நனந்தலை என்பதற்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அகன்ற இடம், பரந்த பரப்பு அல்லது பிரம்மாண்டமான உலகம் குறிக்கின்ற ஒரு சொல்லாகத்தான் இந்த நனம் தலை இருக்கின்றது.
1: ஆமாம், சங்ககால தமிழர்கள் எல்லை இல்லாத போல பறந்து விரிந்து கிடக்கும் காடுகளையோ அல்லது பெரிய நகரங்களின் அகன்ற வீதிகளையோ அல்லது இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே குறிக்க இந்த சொல்லை வந்து பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அதனால் இன்றைய நாள் நனந்தலை என்ற வார்த்தையை தான் உங்களுடன் நாங்களும் பகிர்ந்திருந்தோம்.

0: நேரம் 7:13 நம்மூர் ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அரசவையும் தரமும் விரும்பும் உங்களுக்கு ஆஷாவாவில் கிராண்ட் ஓபனிங்குடன் அறிமுகமாகிறது சிந்து கிச்சன். முதன் முதலாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால்கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, கோழிப்பொரியல், கோழி சொதி, கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பால்கறி என 10 வகையான மீட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாடு பார்சல், வல்வெட்டுத்துறை ஸ்டைல் கோழிப்புக்கை, சிக்கன் அல்லது லேம் பிரியாணி வகை, கொத்துரொட்டி வகைகள் என இன்னும் ஏராள உணவுகள் விருந்தாக வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்தும் பெறலாம். ஸ்கார்போ, மார்க்கம், டர்ஹாம் பகுதிகளுக்கு டெலிவரியும் வழங்கப்படுகின்றது. நாளை முதல் இலக்கம் 1304 ஹார்மனி ரோட் நார்த் ஆஷ்வாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட் 6471702709
1: நம்ம ஒரு ஈவினிங் இந்த நேரத்தில் நாங்கள் லாஜிகா ப்ரொடக்ஷன் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: லடிகா கோல் கவுஸ் லடிகா ப்ரொடக்ஷன் இணைந்து வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 எதிர்வரும் ஜூன் மாதம் 21 சனிக்கிழமை மாலை 6 விட் பி கனடா ஈவென்ட் சென்டரில் மிக பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்குது. சூப்பர் சிங்கர் கலைஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற பல பாடல்கள் பாடத்தர காத்திருக்கின்றார்கள். விஜய் டிவி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் நிக்கில், தவசீலி, மீனாட்சி, மேக்னா மற்றும் கெனடிய பாடல்கள் அஜீஸ், நிதர்ஷா, பிரியந்தி பங்கு பெற்றும் ஒரு இனிய மாலை பொழுதாக சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 எதிரும் ஜூன் மாதம் 21 சனிக்கிழமை மாலை 6 விட் பி கனடா ஈவென்ட் சென்டரில் இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கான டிக்கெட்டுகள் இப்பொழுது பரபரப்பாக விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. நீங்களும் முந்திக்கொண்டு டிக்கெட்டை பெற்றதனோட தான் டிக்கெட்டுகள் நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும். டிக்கெட்டுகள் $30லிருந்து $100 வரை இருக்கின்றன. குழந்தைகளுக்கான டிக்கெட் வந்து இலவசம். சீனியர்ஸ் டிக்கெட்ஸ் வந்து $15 மட்டுமே. 5 இணைந்து ஒரு குரூப்பாக டிக்கெட்டை நீங்கள் வாங்குகின்ற பொழுது 60% ஆஃபரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். $45 டிக்கெட் கொள்முதல் செய்பவர்களுக்கு லடிகா கோல்ட் கவுஸ் 1 கிராம் கோல்டு வந்து $150 வழங்குகின்றார்கள். அதுபோல $1000 நீங்கள் நகைகளை கொள்முதல் செய்தால் லடிகா கோல்ட் கவுஸில் ஒரு டிக்கெட் ஒன்றும் இலவசம். அதுபோல நேரடியாக நீங்கள் லடிகா கோல்ட் கவுஸுக்கு வருகின்ற பொழுது லக்கி வீல் மூலம் நீங்கள் டிக்கெட்டுகளை ஃப்ரீயாகவும் அல்லது டிஸ்கவுண்டிலும் நீங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸிலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு லக்கி வீல் ஊடாக கிடைக்கப் போகிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே விவரங்களை பெற்றுக்கொள்ள 6479965922 அழைக்க முடியும். எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 விட் பி கனடா ஈவென்ட் சென்டரில் பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கிறது லடிகா கோல்ட் கவுஸ் லடிகா ப்ரொடக்ஷன் என்று வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 இந்த ஆண்டு மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற காத்திருக்கிறது. முன்னிலைப்படுத்துகிறோம். விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸ் கலந்து கொள்ளுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. உங்களுக்கு பரிச்சயமான பாடல்கள் சூப்பர் சிங்கர்கள் அத்தனை பேரும் இங்கே வந்து உங்களுக்கான பாடலை தர காத்திருக்கிறார்கள். குறிப்பாக சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் நிக்கில், தவசீலி, மீனாட்சி, மேக்னா மற்றும் கெனடிய பாடல்கள் அஜீஸ், நிதர்ஷா, பிரியந்தி பங்கு பெற்றும் ஒரு இனிய மாலை பொழுதாக சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ இடம்பெற காத்திருக்கிறது. லடிகா கோல்ட் கவுஸ், லடிகா ப்ரொடக்ஷன் அதிகாரப்பூர்வமாக வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ என்பதும் குறிப்பிடத்தக்கது. டிக்கெட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள லடிகா கோல்ட் கவுஸுக்கு நேரடியாக வரலாம். 30 கராச்சி ரயில் அமைந்திருக்கிறது லடிகா கோல்ட் கவுஸ். மஜிசிட்டி மோலில் AGA பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும் நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது eventbrite.co.il சென்றும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். $30லிருந்து டிக்கெட்டுகள் விற்பனை ஆகிறது. $100 டிக்கெட்டுகள் இருக்கின்றன. அதே போல குழந்தைகளுக்கான டிக்கெட் இலவசம். சீனியர்ஸுக்கான டிக்கெட் $15 மட்டுமே. 5 இணைந்து குரூப்பாக டிக்கெட்டை கொள்ளணும் செய்கின்ற பொழுது 60% ஆஃபரில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 விட் பி கனடா ஈவென்ட் சென்டரில் பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கிறது லடிகா கோல்ட் கவுஸ் லடிகா ப்ரொடக்ஷன் இணைந்து வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026. மேலதிக விவரங்களை 6479965922 6479965922

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com.
2: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்,
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
3: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Your favorite music on your favorite station, 102.7.

0: மாபெரும் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் இந்த ஆண்டின் புதிய வரவுகளான ஃபேன்சி சாரி ஃப்ரம் 1499, காட்டன் சாரி ஃப்ரம் 1999, ஆர்ட் சில்க் சாரி $2,435, சாஃப்ட் சில்க் மைசூர் சில்க் சாரி $35, அதே போன்று pure mix saree from $50, kanjipuram saree from $100, shalwar house coat ladies top ladies skirts boys kurta from $3,425. இன்னும் பல ஆடைகளை 30-80% வரை கழிவு விலையில் பெற இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் அறிய வாய்ப்பு. 1275 Morningside Avenue, Unit 18, Morningside and Shepherd's சந்திப்பில் பூக்கடை ஃபுளோரிஸ்டுக்கு அருகில். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 647-406-7736.
1: நேரம் 7:28. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி விட்பியில் 412 and Highway 7 க்கு அண்மையில் புத்தம் புதிய டிட்டாச் வீடொன்றை $786,000 சொந்தமாக்க லட்சன் கந்தசாமி 416-888-8044. 1,800 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கராஜ் டிட்டாச் ஹோம் ஃப்ரம் 849,000. 2,000 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கராஜ் டிட்டாச் ஹோம் ஃப்ரம் 2,100 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டிட்டாச் ஹோம் ஃப்ரம் 954,000. 2,750 ஸ்கொயர் ஃபீட் அளவுகளில் டபுள் கராஜ் வீடுகள் உள்ளன. ரவீன் லாட் ஃபினிஷ் பேஸ்மெண்ட் மற்றும் செப்பரேட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன்ஸ் ஃப்ரீ அசைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 9-foot ஸீலிங் ஓக் ஸ்டேர் க்ளோசிங் 2027. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.
0: நம்ம ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நாங்கள் நல்லதா இந்நாள் விஷயம் பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். புதிய பழக்கம் ஒன்றை உருவாக்க விரும்பினால் அதை ஏற்கனவே நீங்கள் தினமும் செய்யும் ஒரு பழக்கத்துடன் இணைத்துக் கொள்ள வேண்டும்.
1: ஆமாம், உதாரணத்துக்கு இதனை பழக்கப்படுத்தல், அதாவது ஹேபிட் ஸ்டாக்கிங் என்று அழைப்பார்கள். ஒரு புதிய பழக்கத்தை தனியாக தொடங்குவதை விட நாம் ஏற்கனவே தடையின்றி செய்து வரும் ஒரு செயலோடு அதை இணைக்கும் பொழுது அதை எளிதில் மறக்காமல் செய்து கொள்ள முடியும் என்று கூறப்படுகிறது.
0: உதாரணத்துக்கு சொல்ல போனா சானா தினமும் வைட்டமின் மாத்திரை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றொரு புதிய பழக்கத்தை உருவாக்க தினமும் காலையில் காஃபி குடித்த உடனே இந்த வைட்டமின் மாத்திரை இருக்கிறத டேப்லெட்டை வந்து உடனே வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்று நாங்கள் மாற்றி அமைக்கலாம்.
1: ஆமாம், இங்கு காஃபி குடிப்பது என்பது உங்கள் மூளைக்கு ஒரு தூண்டுகோலாக ஒரு கியூ மாதிரி இருக்கும். அதை வந்து புதிய பழக்கத்தை நீங்கள் மிக எளிதாக வந்து உங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றவும் உதவுகிறது. இதுதான் நாங்கள் இன்றைக்கு சொல்லியிருந்த நல்லதாக இருக்கும் நாலு விஷயத்துல
0: ஒன்றாக இருக்கிறது. சரி, இதை நீங்களும் கடைபிடித்து பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் அடுத்த பாடலை கேட்க போறோம்.

0: FM, தமிழ் செய்திகள்.
1: ஒன்டாரியோவில் அடுத்த 10 ஆண்டுகளில் பல்கலைக்கழக பட்டம் பெற்ற 1 மில்லியன் பணியாளர்களின் தேவையுள்ளதாக ஒன்டாரியோ பல்கலைக்கழக கவுன்சில் தெரிவித்துள்ளது. விஞ்ஞானம், தொழில்நுட்பம், சுகாதாரம், வர்த்தகம் ஆகிய முக்கிய துறைகளில் 2035 ஆண்டு வரை வருடத்திற்கு 100,000 எனும் அடிப்படையில் உயர்திறன்மிக்க பல்கலைக்கழக பட்டதாரிகளின் அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அது கூறியுள்ளது.
2: வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்த நிலையில், குறித்த ஒப்பந்தம் டிரம்புக்கு பிடிக்காமல் போனதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை என கனேடிய பிரதமர் மார்க் கார்னி கூறியுள்ளார். எனினும் குறைந்தது குறுகிய காலத்திற்கேனும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ இடையிலான இந்த ஒப்பந்தம் நீடிக்கும் என கனேடிய பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
1: இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக பிராந்திய அதிகாரிகள் மற்றும் அமெரிக்க தரப்புகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நடவடிக்கையின் அடுத்த கட்டமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடைபெறவிருந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில் தெற்கு லெபனானில் இடம்பெற்ற கடும் மோதலை அடுத்து ரத்து செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கட்டார், அமெரிக்கா, ஈரான் ஆகிய நாடுகளால் போர் நிறுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன.
2: இலங்கையின் பயங்கரவாத தடைச்சட்டம் இந்த ஆண்டு நிறைவுக்குள் முற்றாக அகற்றப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய உறுதியளித்துள்ளார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கம், நிறைவேற்று அதிகார, ஜனாதிபதி முறைமை ஒழிப்பு ஆகிய வாக்குறுதிகளை அரசாங்கம் மறக்கவில்லை என தெரிவித்துள்ள பிரதமர், தற்போது பொருளாதார அபிவிருத்தி மற்றும் வறுமை ஒழிப்புக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்.
0: Station with the best music.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அந்த வகையில் 76 நிமிடங்கள் நிறைவில் 0-1 என்ற வீதத்தில் மொரோக்கோ முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஸ்காட்லாந்து மொரோக்கோ இடையில் கடும் போட்டி நிலவுவதாக தெரிய வருகிறது.
0: இந்த நேரத்தில் லாட்டிகா ப்ரொடக்ஷன் வழங்குகின்ற தகவல்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்ள போன்றோம்.
2: லட்டிகா கோலர்ஸ் லட்டிகா ப்ரொடக்ஷன் என்று வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொராண்டோ 2026 எதிரில் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவென்ட் சென்டரில் மிக பிரம்மாண்டமாக இடம்பெறுவதற்கான டிக்கெட்டுகள் இப்பொழுது பரபரப்பாக விற்பனை கொண்டிருக்கின்றன. குறிப்பாக விஜய் டிவி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் நிகில், தவசிலி, மீனாட்சி, மெக்னா மற்றும் கனடிய பாடகர்கள் அஜீஷ், நிதர்ஷா, பிரியந்தி பங்கு பெற்றும் ஒரு இனிய மாலை பொழுதாக சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொராண்டோ 2026 எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவென்ட் சென்டர் இடம்பெறுகிறது. அதற்கான டிக்கெட்டுகள் தான் இப்பொழுது பரபரப்பாக விற்பனை கொண்டிருக்கிறது. நீங்கள் டிக்கெட்டுகளை கூடுதல் லட்டிகா கோல் கோஸ் வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதையும் தாண்டி மஜிக் சிட்டி மாலுக்குள் ஏஜிஏ பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும் பெற்றுக்கொள்ள முடியும். eventbrite.cl சென்று நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கலாம். டிக்கெட்டுகள் குறிப்பாக $30 இருந்து $100 வரை விற்பனை ஆகிறது. குழந்தைகளுக்கு டிக்கெட் ஃப்ரீ, அதேபோல சீனியர்ஸுக்கு டிக்கெட் $15 மட்டுமே. 5 பேர் இணைந்து குறிப்பாக டிக்கெட்டை கொள்வது பொழுது 60% ஆஃபிலே நீங்கள் டிக்கெட்டை பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல நீங்கள் லட்டிகா கோல்ட் கவுசில் நீங்கள் $45 டிக்கெட் கொள்ளும் செய்வர்களுக்கு 1 கிராம் கோல்டு $150 வழங்குகின்றார்கள். அதேபோல $1000 நீங்கள் நகை கொள்ளும் செய்வர்களுக்கும் ஒரு டிக்கெட் இலவசம். நேரடியாக லட்டிகா கோல்ட் கவுசுக்கு வருகின்ற பொழுது நீங்கள் லக்கி வீல் மூலமாக டிக்கெட்டுகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு

ஜி சிட்டி மாலுக்கு நீங்கள் ஏஜிஏ பியூட்டி லேர்னிங் அகாடமியில் சென்று சென்று பெற்றுக்கொள்ளலாம். இவெண்ட் பிரைட் டாட் சிஎல் சென்று நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எழுதிய விவரங்களுக்கு 6479965922 லடிகா கோல்ட் ஹவுஸ் லடிகா ப்ரொடக்ஷன் அதிகாரபூர்வமாக வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 ஜூன் எதிர்வரும் ஜூன் மாதம் 27 தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரிலே பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இடம்பெற இருக்கிறது. ஆகவே சூப்பர் சிங்கர் கலைஞர்களோடு உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் பல பாடல்களை நீங்கள் கண்டு கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு காத்திருக்கிறது. ஆகவே சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் நிகில், அத்துடன் தவசீலி, மீனாட்சி, மேக்னா மற்றும் கனடிய பாடல்கள் அஜீஸ், நிதர்ஷா, பிரியந்தி உட்பட பல பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல பாடல்களை வழங்க காத்திருக்காங்க. ஒரு இனிய மாலை பொழுதாக ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை இடம்பெற இருக்கிறது விட்பி கனடா இவெண்ட் சென்டரில். அதுக்கான டிக்கெட்டுகள் இப்பொழுது பரபரப்பாக விற்பனையாகிறது. டிக்கெட்டுகளை $30 சேர்ந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முன்னிலைப்படுத்துகிறோம், குழந்தைகளுக்கு டிக்கெட் ஃப்ரீ, சீனியர்ஸுக்கு டிக்கெட் $15 மட்டுமே. 5 பேர் இணைந்து குறிப்பாக டிக்கெட் வாங்கினால் 60% ஆஃபில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள லடிகா கோல்ட் ஹவுஸ் 30 கராச்சி ரயில் மார்க்கத்தில் அமைந்திருக்கிறது. மஜி சிட்டி மாலுக்குள் ஏஜிஏ பியூட்டி லேர்னிங் அகாடமியில் பெற்றுக்கொள்ளலாம். இவெண்ட் பிரைட் டாட் சிஎல் சென்று நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். எழுதிய விவரங்களுக்கு 6479965922 6479965922

0: நம்ம ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நாங்கள் புதிய மனத்தியாளத்திற்குள் நுழைந்திருக்கின்றோம். சஹனா, 8 மணி அப்படின்றோடனே எங்களுக்கு ஞாபகம் வர்றது எங்களுடைய போட்டி நிகழ்ச்சி. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை என்றபடியால் பூவம்மா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சி உங்களுக்காக தயாராக இருக்கின்றது. எங்களுடைய நேர்களுக்கு தெரியும் இந்த பூவம்மா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சி எவ்வாறு அமையும் அப்படி என்பதை வந்து அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். என்றாலும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். பூவம்மா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஊர்களை வந்து நாங்கள் கொண்டு வருவோம். அந்த 2 ஊர்களில் இருந்து எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். இதுதான் பூவம்மா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியாக இருக்கிறது. வழமையாக நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஊர், அதே போன்று இலங்கையிலிருந்து ஒரு ஊரை கொண்டு வருவோம். அந்த வகையில் இன்றைய நாளும் நாங்கள் அப்படித்தான் தமிழ்நாட்டிலிருந்து, அதே போன்று இலங்கையிலிருந்து ஒரு ஊரை கொண்டு வந்திருக்கின்றோம். தமிழ்நாட்டிலிருந்து உடையார் பாளையம் என்கின்ற ஊரையும், அதே போன்று இலங்கையிலிருந்து முள்ளிப்பொத்தானை என்கின்ற ஊரையும் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த 2 ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும்.
1: ஆமாம், நேரொருவர் இணைந்து கொண்டு 3 சொற்கள் வரை பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் வந்து 3 சொற்கள் உங்களுக்காக தந்து கொள்ள இருக்கின்றோம். உதாரணத்துக்கு பாலம், பாடு, நாடி ஆகிய சொற்கள் நாங்கள் உங்களுடன் பகிர்ந்திருக்கின்றோம். இது தவிர்த்து வேறு 3 சொற்கள் நீங்கள் உருவாக்கி எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4040 என்ற தொலைபேசி இலக்கம் ஊடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் முக்கிய